0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5வது ஆண்டு படித்து கொண்டிருக்கிறேன். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு சிறிய கீதம் பாட உள்ளேன். அதன் பெயர் அண்ணல் உங்கள் அன்பை நாடி. அண்ணல்

இறையிடம் வேண்டினேன், எண்ணி எண்ணி ஏங்கினேன், இறையிடம் வேண்டினேன், நபியே உமை காணும் நாளை நானும்

அடி எங்கள் உள்ளம் ஏங்குதே அமீனே ஹபீபே உமை மனம் தேடுதே மிம்பரு படி

0: உமை மனம் தேடுதே.
1: என்ன மச்சான், நேத்து உங்க ஊர்ல ஐ செக்அப் கேம்ப் போட்டிருந்தாங்க போலயே.
2: ஆமாடா, உனக்கு எப்படி தெரியும்?
1: தெரியும்டா, அப்புறம் நீ வேற வேலை இல்லைன்னு சொன்னியாமே. நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நாளைக்கு இன்டர்வியூ இருக்காமா, போய் அட்டன் பண்ணுடா.
2: கண்டிப்பா போறேன்டா. அது சரி, இதெல்லாம் நீ எப்படிடா தெரிஞ்சு வச்சிருக்க?
1: எல்லாம் நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான். சரி வா, அடுத்த வாரம் கிரிக்கெட் மேட்ச் இருக்காமா, அதுக்கு இப்போல இருந்து கிரவுண்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணலாம்.
2: இதெல்லாம் சோனா எஃப்எம்லயே சொல்றாங்க?
1: அட ஆமாண்டா, நேத்து என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அது எல்லாத்தையும் நம்ம சோனா எஃப்எம் 107.8 வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில சொல்றாங்க.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: உங்களால் முடியும் என்று நினைத்தால் உங்கள் நினைப்பு சரிதான். உங்களால் முடியாது என்று நினைத்தாலும் உங்கள் நினைப்பு சரிதான். காரணம் உங்கள் நினைப்புதான், எண்ணம் தான் நீங்கள். ஹென்றி ஃபோர்ட். வணக்கம் நேயர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயபிரியா. இன்னைக்கு வந்துட்டு ஒரு மூணு ஸ்பெஷல் டேஸ்லாம் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அழகான கதை ஒன்று சொல்ல போறேன், அது ரிலேட்டடாக தான் சொல்ல போறேன். என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இளைஞர் இருக்கிறாருங்க, அவருக்கு மனசெல்லாம் ஒரே குழப்பந்தான், ஒரே பதட்டம்தான், மனசில் வந்துட்டு நிம்மதியே இல்லாமல் இருக்கிறாரு. இப்படியே இருக்கே நம்ம மைண்டு வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கே, அதனால் நம்ம போயிட்டு நம்ம மனசை வந்துட்டு ஒரு ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குரு கிட்ட போகிறாருங்க. அவர் வந்துட்டு யோகா எல்லாமே கற்று வச்சுருக்கிறாரு, இசை நல்லா வாசிப்பார். ஸோ அதனால் அந்த குரு கிட்ட போகிறாரு. போயிட்டு தன்னுடைய மனக்குமுறல்கள் இப்படி தான் இருக்குது அப்படின்றத அந்த குரு கிட்ட கொட்டிடுறாரு. உடனே குரு என்ன பண்றாருன்னா, ஒரு புல்லாங்குழலை கொடுத்து நீ இதை வாசி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவருக்கு வந்துட்டு எந்த ஒரு இசை பத்தி எதுவும் தெரியாது, இவருக்கு வாசிக்கலாம் தெரியாது. இருந்தாலும் குரு வந்துட்டு சொல்லிட்டாரு இல்லைங்களா, சோ அதனால அவரும் ட்ரை பண்ணி வாசிக்கிறாரு. ஆனால் அது கேட்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்குது, கேட்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா வாசிக்க தெரியாதவங்க வாசிக்கும் பொழுது ஏனோ தானோ ஏதோ ஒரு விதமான சவுண்டு தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் சவுண்டு வருது. அவருக்கே அவரால் சகிச்சுக்க முடியல அந்த சவுண்டை கேட்டுட்டு. உடனே குரு வந்துட்டு போதும், நீ நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ வாசித்த அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் உன்னு

மனநிலை, இப்போ இருக்கக்கூடிய மனநிலை. இந்த யோகா அப்படின்றதும் இசை அப்படின்றதும் ஒன்று தான். நம்மளுடைய உடம்பை ஒரு புல்லாங்குழலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம் சுவாசிக்கிற அந்த மூச்சு தான் வந்துட்டு நமக்குள்ளே நுழையக்கூடிய காற்று. இந்த மூச்சும் உடலும் சரியாக இணையாத போது தான் வாழ்க்கையில் இந்த இறைச்சல் மாதிரி ஒரு பதற்றமான ஒரு நிலை இல்லாமல் அமைதியற்ற மனநிலை ஏற்படுது அப்படின்னு.

அப்படின்லாம் நிறைய சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இசையெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த இளைஞர் நல்லா புல்லாங்குழலாம் வாசிக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நல்ல கண்ணை மூடி நல்ல ஒரு ரொம்ப நேரம் வாசிக்கிறாரு. வாசித்து முடித்ததுக்கு அப்புறமும் கூட அவருக்குள்ளார ஏதோ இசை கேட்டுட்டே இருக்க மாதிரி ஒரு உணர்வு. இதை உடனே கண்ணை திறந்து குரு கிட்ட சொல்கிறார், நான் வாசிச்செல்லாம் முடிச்சுட்டேன், ஆனாலும் எனக்குள்ளார வந்துட்டு அந்த இசை கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போதான் குரு சொல்கிறாரு, இப்போ உன்னுடைய மனமானது தெளிவடைஞ்சிருச்சு, உனக்குள்ளார எந்த ஒரு அந்த பதற்றமோ ஒரு சோகமான மனநிலையோ எதுவுமே இல்லை, நீ நல்ல தெளிவாயிட்ட, உனக்குள்ளார ஒரு ஆற்றல் பிறந்திருக்கு, இதையே நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம உடம்பு ஒரு புல்லாங்குழல் தான், அதில் இருக்கக்கூடிய நாம் சுவாசிக்கிற அந்த மூச்சு தான் காற்று. இந்த யோகா அப்படின்ற ஒரு கலையின் மூலமாக உடலை நம்மளால் சீரமைச்சு இசை போன்ற நேர்மறையான எண்ணங்களை நமக்குள்ளார கொண்டு வந்துட்டாலே நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே ஒரு அழகான ஸ்ருதி மாறாத ஒரு அழகான பாடலாக மாறும் அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ நாம் எப்பவுமே ஒரு மனசு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கு அப்படின்னா, நீங்க யோகாவை தேடி போல இசையை தேடி கேட்கலாம். அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்முடைய மனசு ரொம்ப ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கான கதை. இப்போ நம்ம வானிலை நிலவரமெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது தெரிந்து கொள்ளலாம். உயர்ந்தபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை இன்று நிலவும். மழைக்கான வாய்ப்புகள் வடக்கு கேரள பகுதிகளின் மேல், ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் மலை மாவட்டங்களில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் இன்னைக்கும் நாளைக்கும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. நாளை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு 3 ஸ்பெஷல் டே இருக்குங்க. 1 உலக தந்தையர் தினம், இன்னொன்று சர்வதேச யோகா தினம், இன்னொன்று உலக இசை தினம். இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்வுள்ளங்களையும் வாழ்த்துகிறது சோனாயஃபம் 107.8. நாளைக்கும் ஒரு ஸ்பெஷல் விஷேஷம் ஒன்று இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாளைக்கு பிறந்தனால் நான் இன்றைக்கே சொல்லிடுறேன் உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ். இப்போது பாடலை தொடர்ந்து நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனாயஃபம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

நகர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படி

0: பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றினா இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்கார். இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம், என் பெயர் மோனிகா, நான் சேலத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. யாதும் ஊரே யாவரும் கேளீர்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
5: காலை 7:21 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சி வரவிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் பொழுது உங்களுடைய மனசை அமைதிப்படுத்த என்ன வழிமுறையை கடைபிடிக்கிறீங்க, இதுதான் இன்றைக்கான தலைப்பு. நீங்கள் என்னென்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அது எல்லாமே இன்னைக்கு காலையில் 11 மணி கால் பண்ணி எங்களோட பேசலாம். 9787707 என்ற எண்களை தொட்டு இப்போ நாம என்ன மாதிரியான கல்வி சார்ந்த தகவல்கள், வேலை சார்ந்த தகவல்கள் இருக்குது அப்படின்றத தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கி நீட் மறுதேர்வானது நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா, இளங்கலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வு, அந்த நுழைவுத் தேர்வானது பார்த்திங்கன்னா சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, உதகமண்டலம், நாமக்கல், கரூர் இந்த 7 நகரங்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2:00 PM மாலை 5:15 PM வரைக்கும் நடைபெற இருக்கிறது. மத்தியானம் 2:00 PM ஈவினிங் 5:30 PM வரைக்கும் இந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது. ரயில்கள்லாம் வந்துட்டு நிறையவே விட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய தூரத்துலேருந்து வரீங்க அப்படிங்கும் பொழுது ரயில் மூலமாக நம்ம வரும். ஸோ அதுக்காக ரயில்களும் சிறப்பு ரயில்களும் விடப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு சேலம் வழியாக நீங்கள் வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ரயில் பற்றின தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் சேலம் ஜங்ஷன் அந்த சந்திப்புடைய ரயில் நிலையத்திற்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அதற்கான ஒரு அலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க, 8779 98 615 1 இந்த எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக மத்திய அரசுடைய யூபிஎஸ்சி சார்பில் மத்திய அரசு பணிகளில் காலியாக இருக்கக்கூடிய 444 பணியிடங்கள் நேரடி நியமன திட்டத்தின் மூலமாக நிரப்பப்பட இருக்கிறது. ஜூலை 3 தேதிக்குள்ளார நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கணும். அதற்கான இணையதள முகவரி upscionline.nic.in. தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில், அதாவது டிஎன்பிஎஸ்சி சார்பில், குரூப் 1 அந்த தேர்வுக்கான முதல்நிலை தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு இன்னைக்கு தொடங்க இருக்கு. நம்ம சேலம் கோரிமேட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தாங்க ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் நடக்க இருக்கு. இதில் நீங்களும் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 0427 24 0175 0 அப்படின்ற எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேண்டும் என்றால், எப்படி சேரணும் அப்படின்ற தகவல்கள்லாம் வேணும்னா, நீங்கள் எந்த எண்களை தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக சேலம் அரசு மகளிர் ஐடிஐயில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்த இல்லத்தரசிகள் படித்து

கல்லூரி மாணவிகள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உதவித்தொகையுடன் கூடிய இலவச கணினி இணையம் முதல் கணினி மொழியான ஜாவாஸ்கிரிப்ட் பைத்தான் இந்த மாதிரியான கோடிங் பயிற்சி வகுப்புகள் எல்லாமே 10 மாத பயிற்சி வகுப்புகளாக தொடங்கப்பட இருக்கு. இதில் சேர்ந்து படிக்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கும் வயது வரம்பெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் வந்துட்டு 10ஆம் வகுப்புலேருந்து பட்டப்படிப்பு வரை படிச்சிருந்தாலே போதும். இந்த பயிற்சியில் நீங்கள் வந்துட்டு பயிற்சி பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைவாய்ப்புகளுக்கும் ஏற்பாடு செய்து தரப்பட இருக்கிறது. இந்த இலவச பயிற்சி வகுப்பில் படிக்க விருப்பம் இருப்பவர்கள் 9688825686 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 9688825686 இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் 2026-2027 கல்வியாண்டிற்கான பிஎட் மாணவர் சேர்க்கையானது ஜூன் மாதம் 19ஆம் தேதியே தொடங்கிடுச்சு. ஜூலை 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி எம்எட் படிக்கணும் விருப்பப்படுறவங்களும் இப்போவே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளார கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். பிஎட்டுக்கான வகுப்புகள் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியும் எம்எட்டுக்கான அந்த கல்லூரி வகுப்புகள் எல்லாமே ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதியும் தொடங்கப்பட இருக்கிறது. பிஎட் எம்எட்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்றவங்க இப்போவே நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிடலாம். தொடர்ந்து நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நான் வந்த பாரடி கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளுடி.

Yanada, Baba Sinza, Wunada, Kadal Sinza. உனக்கு இந்த ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க, உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக, இதுதான் காதலா நானும் மாளிகை, காதலுக்கு நாட்களை நீயும்

0: வழியில் வரிகள் வெடிக்க ஷோகான் வாழ பரோ பாருடி
1: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
2: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு, ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நேரம் காலை 7:34 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் விஜயபிரியா. இன்னைக்கு காலையில 11 அழைப்பது யாரோ நிகழ்ச்சி வர இருக்கு. இன்னைக்கு என்ன தலைப்புல வர இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டென்ஷனா இருக்கும்போது உங்களுடைய மனசை சாந்தப்படுத்த அமைதிப்படுத்த என்ன வழிமுறையெல்லாம் கடைபிடிக்கிறீங்க, இதுதான் இன்னைக்கு நாம கேள்வியா தலைப்பா வச்சிருக்கோம். ஸோ நீங்க உங்களுடைய மனசுல இருந்து நீங்களாம் டென்ஷனா இருக்கும்போது என்னதான் பண்றீங்க அப்படின்றத ஒரு டிப்ஸா நீங்க சொல்லிட்டு போலாம், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ 11 கால் பண்ணுங்க 9787-70178 அப்படின்ற எங்களுக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சில பல நிகழ்வுகள் நடந்திருக்கும் இல்லைங்களா, அதுதான் இப்போ நான் உங்களுக்கு நினைவுபடுத்த போறேன். என்னன்னா, காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட இருக்கு. இதுக்கு முன்னாடி 1 5 வகுப்பு வரை இருந்த இந்த திட்டம் இப்போ 1 8 வகுப்பு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. செப்டம்பர் மாதம் 17 இந்த காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது, தொடங்கப்பட இருக்கிறது செப்டம்பர் 17 இந்த வருடம். அடுத்ததாக ஜூன் 16 தொடங்கி ஜூன் 24 வரைக்கும் நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, 14 தாலுகா அலுவலகங்களை ஜமாபந்தி நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். இந்த கூட்டத்தில் பட்டா மாற்றுறது, இருப்பிட சான்றிதழ் வாங்குறது, சிட்டா வாங்குறது, குடிநீர் சுகாதாரம் தொடர்பான நிறைய கேள்விகள் கோரிக்கைகள் உங்களுடைய மனுக்கள் எல்லாமே இந்த ஜமாபந்தியில் கொடுக்கலாம். மேலும் விவசாயிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனித்துவ தேசிய அடையாள எண்ணும் இந்த ஜமாபந்தியில் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தனித்துவ தேசிய அடையாள எண் இருந்தால் மட்டும்தான் விவசாயிகள் பிரதமர் அவர்கள் வழங்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகையை விவசாயிகள் பெற முடியும். ஸோ அதனால் இந்த ஜமாபந்தியில் நீங்கள் கலந்துக்கிட்டு இன்னும் நீங்கள் அந்த விவசாயிகளுக்கான தனித்துவ தேசிய அடையாள எண் வாங்கலை அப்படின்னா இந்த கூட்டத்தில் கலந்து நீங்கள் வெற்றி கொள்ளலாம். அடுத்ததாக ஜூன் 25 அஞ்சலகத்தில் குறைதீர் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. நாடு முழுவதும் ஜூன் 28 போலியோ சொட்டு மருந்து முகாம் நடக்க இருக்குங்க. இளம் பிள்ளைவாதம் அப்படின்ற அந்த போலியோ நோயை தடுக்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னா 5 உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்தான வழங்கப்பட்டு வந்துகிட்டே இருக்கும். அதன்படி இந்த ஜூன் 28 போலியோ சொட்டு மருந்து வழங்கக்கூடிய முகாமானது நடைபெற இருக்கிறது. உங்கள் வீட்டில் 5 உட்பட்ட குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த போலியோ சொட்டு மருந்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு செலுத்திடுங்க. அங்கன்வாடி மையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே அரசு மருத்துவமனைகளில் இந்த போலியோ சொட்டு மருந்தானது வழங்கப்படும். ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கு, நீங்கள் 5 உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்தை கட்டாயம் செலுத்திடுங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கும் நாளைக்கும் சேலம் குருமம்பட்டி வன உயிரியல் பூங்காவை இலவசமாக பார்க்க அனுமதி அளிக்கப்பட்டு இருக்குங்க. இங்கே மட்டும் கிடையாது, சென்னை வண்டலூரில் வேலூர் அமிர்தி பூங்காவிலையும் இந்த 2 மக்கள் இலவசமாகவே அந்த வன உயிரியல் பூங்காக்களை எல்லாமே பார்க்கறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டு இருக்கு. இதுவரைக்கும் நான் இன்னும் குருமம்பட்டிக்கே போனதே இல்லைங்க அப்படின்றவங்களாம் இந்த சான்ஸை பயன்படுத்தி கூட போகலாம். எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி பார்க்க போகும்பொழுது அந்த சுற்றுப்புற சூழல்களை எல்லாத்தையுமே நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். குப்பைகளை அங்கேயும் இங்கேயும் போட்டுறாதீங்க. வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. அந்த பிளாஸ்டிக்கான அந்த பொருட்களை பயன்படுத்தாதீங்க. அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் அதை அப்படியே குப்பை தொட்டியில் கூட நீங்கள் போடுங்க. அப்படியே போகிற போக்கில் அப்படியே தூக்கி போட்டு போகிறது அதையெல்லாம் வேணாம். ஏன்னா நம்மளுடைய இடத்த நாம தான் சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் தான் நோயை வராமல் தடுக்கும். அதனால் நம்மளுடைய இருப்பிடத்தை நாம் சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. 2 வரை காத்திருக்கிறது. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
2: நேரம் காலை 7:47 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி அதுவும் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் 7500 க்ரெடிட் ஆகிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிங்க. நீங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி தான் இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்தியாவில் வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு அதிகம். ஒவ்வொரு இளைஞர்களுடைய சக்தியுமே ரொம்ப ரொம்ப அலாதியானது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய நாட்டு பிரதமர் அவர்களுமே இந்தியாவின் இளைஞர்கள் சக்தி குறித்து உலகம் பேசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர்களுடைய திறன்களை உலகம் அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்படியான இளைஞர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக தான் முதல் முறையாக வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 15,000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாரு. இது எப்படி வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் இது வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதுக்கான அந்த திட்டத்துக்கான பெயர் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா. பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா இதுதான் இந்த திட்டத்துடைய பெயர். 1/8/2025 முதல் 31/7/2027 வரை இந்த காலகட்டத்தில், இந்த பீரியடில் நீங்கள் வந்துட்டு புதுசாக ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க. அந்த தனியார் நிறுவனமானது இபிஎஃப்ஓ அந்த அமௌண்ட் வந்தெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி உங்களுடைய மாத சம்பளம் 1 லட்சத்துக்கும் குறைவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த பீரியடில் சேர்ந்து ஒரு 6 மாதம் கண்டினியூஸாக ஒரே கம்பெனிலே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் இந்த பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா அந்த திட்டத்தின் மூலமாக முதல் தவணையாக 7,500 ரூபாய் வழங்கப்பட்டு இருக்கும். அடுத்த 6 மாத காலத்தில் மீண்டும் ஒரு 7,500 ரூபாய் வழங்கப்படும். மொத்தம் 15,000 ரூபாய். இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா,

வேலைக்கு சேர்ந்த அந்த இளைஞர்கள ஊக்கப்படுத்துறதுக்காக, அதுவும் முதல் பட்டதாரியா அவங்க குடும்பத்திலேயே அவங்க தான் முதல் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டு இருக்குது. அந்த வகையில் தான் இப்போலாம் கொஞ்சம் பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த 7500 வழங்கப்பட்டும் இருக்கும். அடுத்ததாக அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான தகவல் ஒன்று பரவிட்டுருக்கு. என்னென்னா இப்போ வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம், இந்த பெட்ரோல் அந்த தட்டுப்பாடு அதை எல்லாமே வந்துட்டு நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்மளுடைய நாட்டில் எல்லாத்தையுமே உற்பத்தியை அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா எங்கேருந்தும் நாம் வந்துட்டு இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால் பெட்ரோலை வந்துட்டு அதுக்கான மாற்று வழியாக நம்ம எத்தனாலை வந்துட்டு உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த எத்தனால் எதுலேருந்து எடுக்கிறாங்க, கரும்புலேருந்து தான் அந்த எத்தனாலானது பிரிக்கப்படுது. இப்படி இருக்கும் பொழுது இந்த எத்தனால் பயன்படுத்தின ஒரு வண்டியில் அந்த என்ஜினில் எறும்பு வந்துட்டு அதிகமாக இருந்ததாக ஒரு தகவல் பரவி இருக்குங்க. அது ஆனால் உண்மை கிடையாது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக அந்த பெட்ரோலிய நிறுவனமானது தெரிவிச்சிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எத்தனால் கரும்புலேருந்து எடுக்கிறதுனால அந்த கரும்புடைய இனிப்பு சுவையின் காரணமாகத்தான் அது எல்லாமே வந்துட்டு பரவி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. எத்தனால கரும்புலேருந்து பிரிக்கும் பொழுது அந்த எத்தனாலுடைய அந்த இனிப்பு சுவை வந்துட்டு அந்த எத்தனால இருக்கவே இருக்காது. முழுக்க முழுக்க எந்த மாதிரியான மனம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹைட்ரோ கார்பனுடைய மனம் தான் அதிகமாக இருக்கும். அதனால இந்த எத்தனால வந்துட்டு நீங்கள் தாராளமாக தைரியமாக நம்மளுடைய வாகனங்களில் பயன்படுத்தலாம். இது வந்துட்டு சுற்றுப்புற சூழலுக்கு எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால எத்தனால நம்ம பயன்படுத்தலாம், இந்த E20 பெட்ரோலை தாராளம் நாம பயன்படுத்தலாம். அடுத்ததாக ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டி செம்மையா நடந்துட்டு இருக்குங்க. July 19 வரைக்கும் நடக்க இருக்கு. இந்த போட்டியில ஹாட்ரிக் சாதனை படைத்தவர் 4வது அர்ஜென்டினா வீரராக மெஸ்ஸி அவங்க இருக்காங்க. நிறைய வந்து கோல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நிறையவே இந்த அதுவும் இந்த ஃபிஃபா உலக கோப்பை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாற்றம் நிறைந்ததாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 39 நாட்கள் வந்துட்டு இந்த ஃபிஃபா உலக கோப்பையானது நடக்க இருக்குது. மொத்தம் 48 நாடுகளில் 20 நாடுகளுடைய மக்கள் தொகை பார்த்திங்கன்னா இப்போ இந்த விளையாட்டில் கலந்துக்கக்கூடிய 48 நாடுகளில் 20 நாடுகளுடைய மக்கள் தொகை நம்ம நாட்டுடைய தலைநகர் டெல்லியுடைய மக்கள் தொகையை விட குறைவு. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கரீபியன் தீவுகளில் இருக்கக்கூடிய குராக்கோ நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குராக்கோ நாடுடைய மொத்த மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா 1.6 லட்சம் தானாங்க. எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலாக இருக்கு இல்லைங்களா. எத்தனையோ நாடுகள் வந்துட்டு கலந்துக்கிறாங்க, அதுவும் மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய நாடுகள் கூட இதிலெல்லாம் கலந்துருக்கு அப்படிங்கும் போது அந்த விளையாட்டுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய வருது. ஸோ விளையாட்டை நாம் ரொம்பவே சூப்பராக விளையாடணும். ஏன்னா விளையாட்டின் மூலமாகவும் நிறைய வளர்ச்சிகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மின்சாரம் வந்துட்டு எதுலேருந்து எடுக்கிறோம், காற்றுலேருந்து எடுக்கிறோம், நீர்லேருந்து எடுக்கிறோம், சூரியன்லேருந்தெல்லாம் எடுக்கிறோம், அதே மாதிரி நிலக்கரியிலேருந்து எடுக்கிறோம். இந்த நிலக்கரியிலேருந்து எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த நிலக்கரியை நாம் வந்துட்டு எரிக்கும் பொழுது அந்த அதுலேருந்து கரண்ட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த நிலக்கரியிலேருந்து ஒரு சாம்பல் வெளிவரும். அது வந்து எரிச்சாம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரிச்சாம்பல் வந்துட்டு இப்போ அந்த சிமெண்ட் எல்லாம் தயாரிக்கிறோம், இந்த ஹாலோ பிரிக்ஸ் இந்த மாதிரி செங்கல்லாம் தயாரிக்கிறீங்களா, அதுக்கெல்லாமே அந்த நிலக்கரியிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த கரண்ட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த எரிச்சாம்பல் பயன்படுது. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த எரிச்சாம்பலுடைய அது டன் கணக்கில் குவியறதுனால அந்த எரிச்சாம்பலில் இருந்தும் கூட நிறைய கனிமங்கள் எல்லாம் வந்துட்டு பிரித்தெடுக்கக்கூடிய புதிய திட்டத்தை வந்துட்டு அந்த நிலக்கரி நிறுவனமானது உருவாக்கி இருக்குங்க. இதன் மூலமாக என்ன ஆகும்னா, அந்த மின்சார வாகனங்களுக்கெல்லாம் அந்த பேட்டரி தயாரிக்கிறது, கதிரியக்க முறையிலான மருத்துவ பரிசோதனை அந்த கருவிகள்லாம் தயாரிக்கிறதுக்கு அந்த எரிச்சாம்பலேருந்து பிரித்தெடுக்கக்கூடிய கனிமங்கள் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு விஷயமும் விவசாயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நாம் அதை வந்துட்டு ஒரு அதை டைரெக்டாக வந்துட்டு ஒரு நெல்னா நெல் அப்படியே விற்காம அதை வந்துட்டு பதப்படுத்தி நாம இன்னும் நிறைய அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம இன்னும் நிறைய ஒரு ஆரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் ஆரியமா விற்காம அதை நம்ம ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருளாக விற்கும் பொழுது நமக்கு வந்துட்டு வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி தான் இந்த நிலக்கரியிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த மீதமாகக்கூடிய அந்த எரிச்சாம்பலில் இருந்து இப்போ நிறைய 8 விதமான கனிமங்கள் வந்துட்டு பிரித்தெடுக்க போகிறாங்களா, அதன் மூலயமாக இன்னும் நிறைய உற்பத்தி மின்சாதன பொருட்களுக்கெல்லாம் அந்த வந்துட்டு கனிமங்கள் பயன்படும் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு எதையுமே மதிப்பு கூட்டி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் வளர்ச்சி தான். இன்னும் பல தகவல்களை தெரிந்து

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: டாப் 10 மியூசிக் டாப் 10 மியூசிக்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
3: நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் வரிலாம் நம்ம கேட்டிருப்போம். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமாக போயிட்டே தாங்க இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு எல்லா நாளுமே நம்ம சந்தோஷமாக இருப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லா நாளுமே நம்ம கவலையாக இருப்போமா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. எல்லா நாளுமே நம்ம அழுவோமா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. அப்படியே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வந்துட்டு டென்ஷனாக இருக்கும் போது உங்களுடைய மனசை சாந்தப்படுத்த அமைதிப்படுத்த என்ன மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நாம் அழைப்பது யாரோ நிகழ்ச்சிக்கு தலைப்பாக வச்சுருக்கோம். அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேவும் இருக்குது, யோகா டே இருக்குது, அதே மாதிரி உலக இசை தினம்லாம் இருக்குது. இசை வீசி நீ தேடு திசை மாறி அப்படின்ற ஒரு பாடல் வரையும் நம்ம கேட்டிருப்போம். ஸோ இந்த இசையும் யோகாவும் கிட்டத்தட்ட இன்டர்லிங்க் பண்ணிக்கலாம் நமக்குள்ளாரியும். ஒரு நல்ல ஒரு மியூசிக் கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு வந்துட்டு நிம்மதியாகும். அதே மாதிரி இல்லைங்க நான் அந்த மியூசிக்லாம் எனக்கு கேட்க மாட்டேன், நான் வந்துட்டு நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிருக்கேன் அப்படின்னா அமைதியை தேடி போயிடுவேன், நான் தனிமையை தேடி போயிடுவேன், நான் அமைதியாக ஒரு இடத்துல அமைதியாக சட்டுகிட்டா உட்காந்துட்டு இருப்பேன் அப்படிம்பாங்க. ஒரு சிலவங்க இல்லைங்க நல்லா டீ காஃபி தாங்க குடிச்சு என்னுடைய மனசை தேத்திக்கிட்டு இருப்பேன் ஆத்திக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் என்னுடைய மனக்குமுறைகள் நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை யார்கிட்டையாவது எனக்கு அந்த ஒரு ஃபேவரட்டாக இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த பர்சன் கிட்ட தான் நான் சொல்லிட்டு இருப்பேன், நான் வந்துட்டு அந்த குமுறல்களை எல்லாம் அவங்க கிட்ட கொட்டி தீர்த்துக்கிட்டு இருப்பேன். இப்படி தான் என்னோட

மனசை நான் வந்து அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டுருக்கலாம். இல்லைங்க, நான் வந்துட்டு புத்தகம் படிக்க போயிடுவேன், ஏதாவது ஒரு லைன் வந்துட்டு எனக்கு பிடிக்கும், நான் அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என் மனசு வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். இப்படி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்களுடைய மனசு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படிங்கும் பொழுது அதை சாந்தப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றீங்க, இதை தான் இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிறீங்க. கால் பண்ணுங்க 9787701078 என்ற சோனா எஃப்எம் உடைய நிலையினருக்கு. உங்களுடைய கருத்துக்களை வரவேற்று காத்திருக்க நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் சோனா எஃப்எம்க்கு கால் பண்ணிடலாம். இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்ததாக உங்களுக்கு சுட சுட நீங்கள் ஓட் பண்ண சாங்ஸை கேட்கறதுக்கான டாப் 10 மியூசிக் வர இருக்குங்க. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் டாப் 10 மியூசிக்கு ஓட் பண்ணலாம். இதே எண்ணுக்கு தான் 9787701078 என்ற எண்ணிற்கு. இப்போ உங்களுக்காக அந்த நிகழ்ச்சி வர இருக்கிறது. நான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் விஜயப்பிரியா. நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இயல்பான டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியாக இருக்க போகுது. ஏன்னா இன்றைக்கி உலக இசை தினம். அடடே, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நாள் ஆச்சே அப்படின்னு தோணுதில்ல. நம்ம சோன எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய உலக இசை தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து டாப் 10 மியூசிக்கே ஒரு சிறப்பான டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியாக தான் இருக்க போகுது. நம்ம நேயர்களுக்கெல்லாம் வந்து நம்ம கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச பாடலை வந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப போகிறோம். அதில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நம்ம ஃபஸ்ட்டு யார் கூட பேச போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே அவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இந்த பாட்டெலாம் மறக்காமல் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் காலாக வந்து நம்ம ஒரு சில நேயர்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச பாடலாம் போட போகிறோம். இதுதான் இன்னைக்கான டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட சிறப்பான விஷயமா இருக்க போகுது. நம்ம நேயருக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த உலக இசை தினம் எதுக்காக வந்து கொண்டாடப்படுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த உலக இசை தினம் வேர்ல்டு மியூசிக் டே அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் June 21 உலகம் முழுவதும் கொண்டாடப்படும். இசையின் முக்கியத்துவத்தை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்காகவும் அனைவரும் இசையை ரசிக்கணும், கற்கவும், பகிரவும், அதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத ஊக்கப்படுத்துவதற்காகவும் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. இந்த இசை தினம் கொண்டாட்டம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, 1982 பிரான்ஸ் நாட்டில் ஜாக் லாங் அப்படிங்கிற ஒருத்தரால் செய்யப்பட்ட முயற்சி தான் இந்த இசை தினம். இசை என்பது சிலருக்கான கலை மட்டும் இல்லை, அனைவரும் சொந்தமாக ஒரு பொதுவான மொழியாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த உலகுக்கு எடுத்துரைப்பதே இந்த நாளோட முக்கியமான நோக்கமாகும். ஆமாம் தான் நமக்குள்ளே, இப்போ வந்து நாமளே ஒரு பாட்டு கேட்குறோம் அப்படின்னா பெரும்பாலும் தமிழ் பாடல்கள் கேட்டாலும் வேறு மொழியில் இருக்க இசையை நம்ம கேட்டால் கூட அது நமக்கு இனிமையாக இருக்குன்னா அதை ரசிக்க தான் செய்வோம். அதனால தான் நாடு, மொழி, கலாச்சாரம் எல்லாத்தையும் தாண்டி இசை அப்படிங்கிறது ஒரு பொதுவான உலக மொழியாக இருக்குது. இப்போ இந்த உலக இசை தினத்தை முன்னிட்டு இந்த வர டாப் 10 மியூசிக் ஒரு செமையான நிகழ்ச்சியாக இருக்க போது உங்களுக்காக நிறையா பாட்டெலாம் காத்துக்கிட்டே இருக்குது. நிறைய நேயர்கள்கிட்ட இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ரெண்டு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. திருச்சியிலேருந்து பன்னீர்செல்வம் அண்ணா ஓட் பண்ணேன் பிளேஸோட தன்னா நானே நானே அப்படிங்கிற பாட்டும், அதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு அச்சுவோட அன்பே அன்பே அப்படிங்கிற பாட்டு. இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க மக்களே. மீண்டும் நேயர்கள் கூட பேசி அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உலக இசை தினம் அதுவுமா சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பார்க்கறேன் கூட இப்போ ரெண்டு பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க. இதனை தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்த ரெண்டு பாட்டு என்ன கேட்க போறோம் அப்படிங்கிறது நான் சொல்றதை விட நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பாட்டு வந்து நம்ம சோனா எஃப்எம்ல பிடிக்கும். நிறைய பாடல் அவங்களும் லிஸ்ட்லாம் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம் ரெண்டு பாட்டு பிரத்யேகமான பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் இவங்க வந்து இந்த பாட்டு சொன்னாங்க. அது என்ன பாட்டு அப்படிங்கறத அவங்ககிட்ட கேட்டலாம். வணக்கம் கலைசெல்வி அக்கா, சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன பாட்டு பிடிக்கும்?
2: விழிகள் மூடிக்கொண்டு சாந்தகுமார் ஓடது ஒண்ணு, கண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு காப்பாத்தான் ஒண்ணு.
1: இந்த ரெண்டு பாட்டுமே நீங்கள் சொன்ன பாட்டு சூப்பரான பாட்டு. அதுவும் விழிகள் மூடி கொண்டுலாம் நம்ம நேர்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு. அதனைத் தொடர்ந்து ஊடல் நெசவு அப்படிங்கிற பாடலுக்கு வந்து போன வாரம் தான் நம்ம ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழில கா வந்து கால் பண்ணி ஓட் பண்ணியிருந்தாங்க. பெரும்பாலும் நிறைய மக்களுக்கு பிடிச்ச பாட்டாகவும் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி கலைசெல்வியக்கா. உங்களுக்காக இந்த ரெண்டு பாட்டும் இப்போ நம்ம டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டுட்ருக்க மக்கள், நீங்களும் நம்ம சோனா எஃப்எம்ல நிறையா பாடல்களை வந்து கேட்டிருப்பீங்க. நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம்க்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் அதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ சொல்லலாம். மெசேஜில் சொல்கிற மாதிரி இருந்தால் பேர் ஊர் பேர் போட்டு பாடல் பெயரோடு சேர்த்து எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க. இப்போ கலைசெல்வி அக்கா கேட்ட மாதிரி ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில். இது வாக்கர் என்னுடன்

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்கவேனும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பாக்கறேன் கூட டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை இப்போ உங்ககிட்ட வந்து பேசிட்டு நம்ம மக்கள் கேட்குற பாடலாம் போட்டு கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு உலக இசை தினம், வேர்ல்டு மியூசிக் டே, அதுவுமா சிறப்பு ஒரு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி தான் என் கூட கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ தான் கலைசெல்வி அக்கா கேட்டு பிடிச்ச அந்த ரெண்டு பாட்டு கேட்டோம். அந்த ரெண்டு பாட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதனைத் தொடர்ந்து நம்ம கூட ரொம்ப நாளாக பயணம் செஞ்சுட்டு இருக்க ஒரு அன்பான நேயர் இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சாமி.
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சாமி. நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு பாட்டி. இது வந்து டாப் 10 மியூசிக்ல அதிகமான பாடலுக்கு பெரும்பாலும் நிறைய மக்கள் ஓட் பண்ணியிருந்தாலும் நீங்களும் அதில் வந்து தொடர்ந்து உங்களோட ஓட்டை பதிவிட்டுட்டே இருக்கீங்க. இந்த பாட்டுக்கெல்லாம் ஓட் பண்ணிடுங்கன்னு சொல்லி.

0: நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற ஏதாவது ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு உங்களுக்கு ரொம்ப எல்லா பாட்டுமே பிடிக்கும், இருந்தாலும் ஏதாவது ரெண்டு பாட்டுக்கு மட்டும் சொல்லணும், ஓட் பண்ணுனா என்னென்ன
1: பாட்டு? அடி மதுரை பக்கம் போற பிள்ளை.
0: ஆ, அடி மதுரை பக்கம் போற பிள்ளை.
1: ஆ, அது. அப்புறம் அடுத்தது இந்த கண்டுக்க மாட்டேங்கிற வர பாட்டு நல்ல தெளிவா இருக்குது, வார்த்தைங்க தமிழ் வார்த்தை அப்படி தெளிவா பாடுறாங்க.
0: நன்றி பாட்டி. ஆங்கில வார்த்தைகளை கேட்கவே முடியாது, ஃபுல்லா தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். நான் கூட ஃபுல்லா அப்படிங்கிறது ஆங்கிலத்துல சொல்றேன், அவர் தமிழ்ல மட்டும்தான் பாடியிருப்பாரு, எழுதியிருப்பாரு. சூப்பரான பாட்டு அது. இதனைத் தொடர்ந்து பாண்டியன் டாக்கீஸ் தயாரிப்புல வந்திருக்கக்கூடிய கண்டுக்க மாட்டேங்கிற கண்ணம்மா அப்படிங்கிற பாடலும் ஒரு சமையான பாட்டு, இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி நல்லா சமையாவே பண்ணியிருப்பாங்க. அதுல வர லிரிக்கும் வந்து அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த ரெண்டு பாட்டுமே வந்து இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னோட நினைஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கிட்டு வாங்க.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
2: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
1: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
2: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
1: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
2: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
1: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
3: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: Top 10 Music.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி துபாக்கரனுடன். இப்போ ரெண்டு பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க. இதனைத் தொடர்ந்து இந்த இசை தினம் அதுவுமா சிறப்பு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்காக நம்ம கூட இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காரு. அவருக்கு பிடித்த பாடல் என்ன அப்படிங்கிறது கேட்டலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் தம்பி, நான் திருப்பூர் மாவட்டம் குறிநிகழ்ச்சி கஸ்தூரி பேசுகிறேன்.
1: கஸ்தூரியனா, எப்படி இருக்கீங்க?
2: என்ன
1: பாட்டு சொல்லுங்க?
2: நன்றி.
1: அதில் ஒன்று வந்து சாந்தகுமாரோட நினைச்சது கிடைக்கலனா அப்படிங்கிற பாடல், ரொம்பவே சூப்பரான பாட்டு, ஒரு தத்துவ பாட்டுன்னு கூட சொல்லலாம். நினைச்சது கிடைக்கலனா எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாரு. ரெண்டாவது பாட்டாக வந்து மதன் தங்கத்துறையோட யார் அவன் எங்கே இருக்கா அப்படிங்கிற ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. அந்த பாடல் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அந்த பாட்டு. ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு சூப்பராக மதன் தங்கத்துறை பாடியிருப்பார். இந்த பாட்டும் சாமியான ஒரு பாட்டு, யார் அவன் எங்கே இருக்கா அப்படிங்கிற பாடல். இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களை, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: Top 10 Music Number 4.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலிகள் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. இன்னைக்கு ஒரு சிறப்பான டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி தான் கேட்டிருப்பீங்க. உலக இசை தினத்தை முன்னிட்டு, வேர்ல்டு மியூசிக் டேவை முன்னிட்டு நம்ம வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம் இந்த டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை. இன்னைக்கு நிறைய நேயர்கள் கால் பண்ணி அவங்களுக்கு வேண்டப்பட்ட பாட்டு பிடிச்ச பாட்டெலாம் வந்து கேட்டாங்க. இப்போ வந்து கடைசி நேயராக வந்து இன்னொரு நேயரை நினைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்டையும் வந்து நம்ம கேட்டுருக்கலாம் அவங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்ட்டு. அந்த நேர்கிட்ட பேசிவிடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: நம்ம
1: சோனா எஃப்எம்ல நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு நிறைய பாட்டு பிடிக்கும். நீங்களே நிறைய டைம் வந்து எனக்கு இந்த பாட்டு ஓட் பண்ணுங்க, அந்த பாட்டு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கீங்க. இருந்தாலும் ரெண்டே ரெண்டு பாட்டு மட்டும் நீங்க சொல்லுங்க, என்னென்ன பாட்டு சொல்லுவீங்க?
2: ரெண்டே ரெண்டு பாட்டு சொல்லணும்னா, கண்முன்னே சிரிக்கிறாய்,
1: நரேஷ்குமாரோட கண்முன்னே சிரிக்கிறாய், சூப்பரா.
2: அதுக்கப்புறம் உன்னாலன்பே,
1: சூப்பராக்கா. ரெண்டுமே சாமியான பாட்டுக்கா, ரொம்ப நன்றி அக்கா. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
2: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
1: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
2: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
3: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
2: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
4: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்புல இருந்துதான் புகழ் அப்படின்றவர் வந்திருக்காரு. அவர் ஏன் இந்த அமைப்புல வந்து சேர்ந்தாரு, தமிழ் மேல ஏன் இவருக்கு இவ்வளவு பற்று வந்துச்சு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறீங்களா?
2: என் பேர் வந்து புகழ். நான் வந்து சேலத்தில் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. பள்ளி வந்து எங்கன்னு பார்த்தா குகை மேல்நிலை பள்ளியில் படித்தேன். குகை கல்லூரி வந்து நான் சேலம் தான், ஆனால் கல்லூரி வந்து நாமக்கல்ல இருக்க எக்ஸல் பொறியியல் கல்லூரியில் படித்தேன். இப்போ படிச்சுட்டு இப்போ ஒசூரில் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் ஒர்க்கில் இருக்கேன் நான்.
1: ஓகே ஓகே சார். அடுத்தது தமிழரன் மாணவர்கள் அமைப்பை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா?
2: தமிழரன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ் குட்டல் அரண், அதாவது தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்காக ஒரு மாணவர் அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா? ஏன்னா தமிழ்னா அந்த தமிழ் மொழியை மட்டும் குறிக்காமல் தமிழ்நாட்டில் இருக்க நிலங்களாக இருக்கட்டும், அங்கே வசிக்கிற மக்களாக இருக்கட்டும், நம்மளுடைய வளங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு சிக்கல் அப்படின்னாலுமே இந்த மாணவர் அமைப்பு வந்து ஒரு அரணாக இருக்கும் அப்படிங்கிறனால தமிழரண் மாணவர்கள் அப்படிங்கிறது வச்சுருக்கு. இதுதான் அதோடைய பெயர் விளக்கம்னு கூட சொல்லலாம்.
1: ஓகே ஓகே சார். நீங்கள் எப்படி இந்த அமைப்புக்குள்ளே ஜாயின் பண்ணீங்க?
2: நான் ஜாயின் பண்ணது அப்படின்னா, எல்லாத்துக்குமே சின்ன வயசில் படிக்கிறப்ப தமிழ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யார் ஸ்கூலில் படித்தாலுமே சரி, ஒரு பேச்சு போட்டியாக இருக்கட்டும், கட்டுரை போட்டியாக இருக்கட்டும், நம்ம எந்த மொழியில் இருந்தாலுமே நம்ம தாய்மொழி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஒரு ஈர்ப்பில் தான் பள்ளியில் வந்து ஒரு நிகழ்வு ஒன்று நடத்துனாங்க, கட்டுரை போட்டி மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துனாங்க. அந்த நிகழ்வில் வந்து நான் இணைஞ்சிருந்தேன், பரிசு வாங்கியிருந்தேன். அது மூலமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சார்ந்த நிகழ்வெல்லாம் பண்ணி பண்ணி இந்த அமைப்பில் நான் இணைஞ்சேன்.
1: சூப்பர் சூப்பர் சார். தமிழ் மீது உங்களுக்கு ஆர்வம் வரத்துக்கு என்ன காரணம் சார்?
2: அந்த கட்டுரை போட்டி சொல்லியிருந்தாலும் அது வந்து எதை பற்றிய வெளிப்பாடு, எதை பற்றிய டாபிக் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, இப்போ இருக்க தமிழுடைய நிலைமையாக இருக்கட்டும், நம்மளுடைய வளங்களுடைய சுரண்டலாக இருக்கட்டும், அதெல்லாமே வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்தது தலைப்புகள். அதை படிக்க படிக்க இவ்வளோ அழிவுகள் இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம மொழி அழியுது, சிதைக்கப்படுது, நம்ம வளங்கள் இப்படியெல்லாம் கொள்ளையடிக்கப்படுது அப்படிங்கிறது எனக்கே தெரிஞ்சு அதான் ஏற்கனவே ஆர்வம் இருந்தது. இதெல்லாம் நானே படிக்கவும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்து வந்தது.
1: ஓகே சார். தமிழில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு அது மூலியமாக தான் நிறைய ஆர்வம் வந்துச்சு அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்து வந்து உங்களோட தமிழரன் இந்த மாணவர்கள் அமைப்பு மூலியமாக என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க?
2: தமிழரன் வந்து கிட்டத்தட்ட தொடங்கி 10 ஆண்டு ஆகுது. முதல்ல சென்னையில் தான் தொடங்கினது. நம்ம அமைப்பு வந்து மொத்தம் 7 மாவட்டங்களில் இருக்குது. சென்னை, திருச்சி, சேலம், காஞ்சிபுரம், ஈரோடு, தஞ்சாவூர், திருப்பூர்னு மொத்தம் 7 மாவட்டத்தில் இருக்குது. நம்ம மாவட்டம் வந்து 3வதாக தொடங்கினது. 7 ஆண்டுகளாக தமிழரன் சேலத்தில் நடந்துட்டுருக்கு. அதாவது பெரிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா, உலக தாய்மொழி நாள்னு சொல்லி பிப்ரவரி 21 வந்து ஐநா சபை வந்து தந்திருக்கு. எதுக்காக அந்த நாள் தந்திருக்கு அப்படின்னா, ஏதேதோ நாள்னா நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் கொண்டாடுறோம், ஆனால் நம்ம தாய்மொழிக்காக ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கிறது இல்லை, யாருக்குமே தெரியாது. தாய்மொழிக்காக ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிறது

சொல்ல மாட்டாங்க. அடுத்த ஜென்ரேஷனாக இருக்க ஸ்கூல் காலேஜில் போயிட்டு 22 இடத்துல, கல்லூரிகள் ஒரு 13 இடமும் பள்ளிகள் ஒரு 8 இடத்துலையும் தங்களோட கையெழுத்தை தமிழில் போடுங்க அப்படின்னு சொல்லி 22 இடத்துல நம்ம தமிழர் மாணவர்கள் வந்து கையெழுத்தை தமிழில் நடத்தியிருக்காங்க. அது இல்லாமல் செப்டம்பர் மாதத்தில் வந்து வினாவிடை தேர்வு அப்படின்னு சொல்லி நம்மளோட வரலாறு, இப்போ பாடப்புத்தகத்தில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வரலாறு எதுவுமே தரதில்லை. அதாவது நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நம்ம எப்படியெல்லாம்

0: அது பரிசு தொகை அன்னைக்கு கலக்க வராங்க தமிழ் பசங்க அப்படின்னு ஒரு பண்பாட்டு கலை நிகழ்ச்சி வந்து, அதாவது இப்போ தொலைக்காட்சிகளில் போடுற பண்பாட்டு கலை நிகழ்ச்சி மாதிரி இல்லாமல் நம்மளுடைய சிலம்பாட்டம், பறையாட்டம், மயிலாட்டம், நம்ம தமிழர் மரபு சார்ந்த கலைகளை வந்து அடுத்த ஜென்ரேஷன் கல்லூரி பசங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறனால அந்த நிகழ்வும் நம்ம பண்ணிட்டுருக்கோம். இது வந்து மையமாக நடக்கிற மிகப்பெரிய நிகழ்வுகள். இது மட்டும் இல்லாமல் சேலம் வந்து இப்போ தமிழர் மாணவர்கள் மொத்தம் 4 பகுதிகளாக இருக்குது. 4 பகுதியிலையுமே மாதம் மாதம் ஒவ்வொரு நிகழ்வும் முன்னெடுத்திருக்கும். அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது, வணிக பெயர் பலகைலாம் தமிழில் வைக்கிறது இல்லை. இப்போ வந்து ஏன் வணிக பெயர் பலகைனா முன்னெடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ பேக்கரி அப்படிங்கிறது தமிழில் நம்ம ஜென்ரேஷனுக்கு தெரியும். இப்போ இங்கே இருக்க நம்ம ரெண்டு பேத்துக்காக இருக்கட்டும், இல்லை யார்ட்டேஜ் போகிறோம் அப்படின்னா பேக்கரிங்கிறது தமிழான்னு கேட்டால் அது தமிழ் இல்லைங்கிறது தெரியும். ஆனால் அதுக்கான தமிழ் வார்த்தை யாருக்குமே தெரியாது. அடுத்த தலைமுறையாக இருக்கட்டும், பேக்கரிங்கிறது தான் தமிழ் போல இருக்குது அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் கடத்துவாங்களே தவிர, இந்த பேக்கரிங்கிறதுக்கான தமிழ் வார்த்தை அடுமனை, வெதுப்பியகம் அப்படிங்கிற வார்த்தை அழிஞ்சு போகும். இப்படி தான் நம்மளுடைய பல மொழிகள் எழுது. அதாவது டீ காப்பின்னு சொல்கிறோம், தேநீர் குழம்பி அப்படின்னு எதுவுமே இல்லை. நம்மளோட பெயரில் தமிழ் இல்லை, கையெழுத்த தமிழ் இல்லை, வழிபாட்டில் தமிழ் இல்லை, நம்மளோட வழக்காடு மன்றங்களில் தமிழ் இல்லை, எதுலேயுமே தமிழ் இல்லைங்கிறனால அதான் இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே நம்மளோட தமிழ் மொழி இல்லை, இப்படியெல்லாம் சிதைக்கப்படுது, இப்படியெல்லாம் அழிக்கப்படுதுங்கிறனால தான் 4 பகுதிகளுமே மாதம் மாதம் ஒவ்வொரு நிகழ்வு, திருக்குறள் ஒட்டுறது, வணிக பெயர்பலகை மாற்றுறது, கையெழுத்து முகாம் நடத்துறது, கருத்தரங்கங்கள் நடத்துறது, இந்த மாதிரி நிறையா நிகழ்வுகள் சேலத்தில் பண்ணிட்டுருக்கோம். சேலத்தில் மட்டும் இல்லாமல் அந்த 7 மாவட்டங்களுமே பண்ணிட்டுருக்கோம்.
1: சூப்பர் சார். அதாவது இந்த ஒரு தமிழரன் மாணவர்கள் அமைப்பு மூலியமா இவ்வளவு விஷயங்கள் நீங்க தமிழுக்காக பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான புகழ் அவர்கள் அவங்களோட தமிழ் அரண் மாணவர் அமைப்பு பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, 3EEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலரா

0: பார்க்க முடியுமா? இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும்? ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் பதீர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க. ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே புகழ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவருக்கு தமிழ் ஏன் ரொம்ப பிடிச்சிச்சு, எதனால இந்த தமிழ் அரண் மாணவர் அமைப்புக்கு வந்தாரு அப்படின்றத எல்லா விஷயத்தையும் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த தமிழரன் மாணவர்கள் அமைப்பு மூலமா நீங்க கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள்னா எதை சொல்வீங்க?
2: நான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிறப்ப அதான் பேச்சு போட்டி கூட இவங்க வைப்பாங்க. பேச்சு போட்டியில் கூட நான் பெருசாக கலந்துக்கிட்டதில்லை. கட்டுரை போட்டி அந்த மாதிரி போட்டியில் தான் கலந்துக்கிட்டேன். அமைப்பில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே பேசவே நான் ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோடய கருத்து வந்து நான் எழுத்து வடிவில் மட்டும்தான் தந்துக்கிட்டு இருந்தது போய் இப்போ பேசுகிறேன், இப்போ இந்த நிகழ்ச்சியே வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா அது காரணம் இந்த அமைப்பு தான் நான் சொல்லுவேன். இந்த அமைப்பு தான் எனக்கு இந்த ஸ்டேஜ் ஃபியர் ஒன்று இல்லாமல் பண்ணது. இப்போ எங்கே எதுனாலும் நான் முன்னாடி நின்று பேசுவேன், பண்ணுவேன். என்கிட்ட இப்போ ஒரு ஈவெண்ட் தந்தால் நான் ஆர்கனைஸ் பண்ணி ஏ டு இசட் நான் அதை கொண்டு போய் முடிச்சு தருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த அமைப்பு மூலமாக தான் கிடைச்சிது.
1: சூப்பர் சார், உங்களுக்குள்ள ஒரு துணிச்சல் வந்ததை தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. சார், அடுத்து வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க பேச்சு போட்டி கட்டுரை போட்டிலாம் நான் கலந்துப்பேன் அப்படின்ட்டு. அந்த போட்டிகளில் நீங்கள் கலந்துக்கும் போது என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சார்?
2: அனுபவங்கிறது மற்ற நிறையா பேச்சு போட்டி கட்டுரை போட்டியில் நான் கலந்துருந்தாலுமே எந்த இடத்துல வந்து எப்படி இருந்தது எனக்கு அப்படின்னா, மற்ற இடத்துல கலந்துக்கிறப்ப நம்மளுடைய மொழி சார்ந்து இருக்காது. என்னதான் இருந்தாலும் பாரதியார் அந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் பற்றி மட்டுமே இருக்குமே தவிர, நம்மளுடைய தமிழ் தலைவர்களாக உயிர் நீத்த ஜனவரி 25 மொழிக்காக உயிர் நீத்த மே 25 மொழிப்போரேகர் நாளுக்கு உயிரிட்ட தாளமுத்து நடராசன் இந்த மாதிரி நம்ம மொழிக்காக உயிரிட்ட தமிழ் தலைவர்கள் பற்றி யாருமே எதுவுமே சொல்கிறதில்ல. இவங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கட்டும். ஏன்னா நம்ம போராட்டம் உயிர் தியாகம் அப்படின்னாலுமே இப்போ நம்மளுக்கு எடுத்தோன்னே ஞாபகம் வருது இந்தியா விடுதலை, காந்தி பண்ணார், நேதாஜி பண்ணாருன்னு தானே தவிர, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ சிக்கல் நடந்திருக்கு. இந்தி திணிப்புக்கு எவ்வளவோ பேர் போராடினதாக இருக்கட்டும், மொழி திணிப்புக்காக இறந்ததாக இருக்கட்டும், அதான் இப்போ சொன்னதுனே மொழிப்போரீகர் தியாகிகள் இவங்கள்லாம் நம்ம இப்போ இருக்க மாணவர்கள் கேட்டால் கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நிறையா அனுபவம் எனக்கு தெரிஞ்சு நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த அமைப்புக்கு வந்ததுக்கப்புறம் பேச்சு போட்டி கருத்துரை போட்டி மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: கண்டிப்பாக சார், இந்த போட்டிகள் மூலியமாக நிறைய தலைவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. சார், அடுத்து வந்து தமிழரன் மாணவர்கள் அமைப்பில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச நிகழ்வு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
2: எனக்கு பிடித்த நிகழ்ச்சின்னா அந்த வினா விடை கலக்க வராங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய வரலாறு வந்து நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்குறோம்.

0: எப்படின்னா, ஒரு இனத்தை அழிக்கணும் இல்லை ஒரு மொழியை அழிக்கணும் அப்படின்னாலுமே, நம்மளுடைய வரலாறு நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னாலுமே அந்த இனமே அழிஞ்சிடும். ஏன்னா ஒருத்தனை வரலாறு அவனுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவனுக்கு ஏதாச்சும் அந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னா அவன் அந்த இடத்துல நின்று பேசும். அப்படிப்பட்ட வரலாறே ஒருத்தனுக்கு தெரியல அப்படின்னா நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அவன் அந்த இடத்துல அழிஞ்சு தான் போவான், புறக்கணிக்க தான் போடுவான், அவனால் பேச முடியாது. அப்படிங்கிறனால தான் நாங்கள் மாணவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வரலாறு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறனால எனக்கு அந்த நிகழ்வு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சிறப்பாக முன்னெடுக்கும்
1: அது. சூப்பர் சார், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி வரலாறை தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, ரொம்பவே சூப்பராக தமிழ் மீது ஆர்வம் கொண்ட புகழ் அவர்கள் அவங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning, leadership development, learning beyond books, caring faculty. எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல். சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27 அகாடமிக் இயர். உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். டிபிடி மெயின் ரோட், ஜங்ஷன், சேலம். கான்டாக்ட் 9442592160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
3: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
3: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
4: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே புகழ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்பு பத்தி, அதுலயும் அவங்களோட தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்புல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க, எதனால அதை கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: சார், இந்த உங்களோட தமிழ் அரண் அமைப்பு மூலியமா இளைஞர்களுக்கு தேவையான என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க?
4: இந்த இடத்துல மாணவர்கள்ங்கிறத தாண்டியே நாங்கள் இது ஒரு நிகழ்வே பண்ணியிருக்கோம். அதாவது எப்படி அப்படின்னா, எந்த நிகழ்வு பண்ணிடணும்னா, மருத்துவமனைகள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போயிட்டு ஒரு கியூஆர் செயலி அந்த இது வச்சு விட்டு அதில் ஸ்கேன் பண்ணால் தமிழ் பேர் வருது. இப்போ நம்மளுடைய பேர்லேருந்தே, அதான் ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லேருந்தே நம்ம மொழி அழிக்கப்படுது. பேர் வைக்கிறது தமிழ் பேராக இல்லை. அடுத்து அவன் போடுற கையெழுத்து பள்ளியிலேயா இருக்கட்டும் கல்லூரியிலேயா இருக்கட்டும் தமிழ் இல்லை. வணிக பெயர் பலகை அதில் தமிழ் இல்லை. கடை வைக்கிறோன்னா நம்மளுடைய வண்டியெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பக்கம் அரசோட ஆணையம் இருக்குது, முன்னாடி வந்து தானான்னு வச்சுக்கணும், பின்னாடி வந்து டிஎன்னு வைக்கணும்னு. ஆனால் அதை பின்பற்றுறது இல்லை. வணிக பெயர் பலகையில் அது 5:3:2 விகிதம். அந்த விகிதத்தில் 5% வந்து, அதாவது நம்ம மாநிலத்துடைய ஆட்சி மொழியும், 3% வந்து அலுவல் மொழி ஆங்கிலமோ, 2% வந்து அவங்களுக்கு விருப்ப மொழியில் அது அந்தபடியாக இருக்கட்டும். எல்லாமே அரசாணை இருக்குது, அது யாருக்குமே தெரியப்படுத்துறதில்லை. இதெல்லாம் ஆனால் எல்லாமே இருக்குது, ஆனால் அதுதான் சிக்கலாக இருக்குது. மக்களுக்கு எதுவுமே தெரியறது இல்லைங்கிறனால தான் நாங்கள் முழுக்க முழுக்க இறங்கி அவங்களோட சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம்.
3: சூப்பர் சார், இவ்வளோ விஷயங்கள் வந்து எல்லாருக்காகவுமே நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. சார், அடுத்து வந்து இப்போ இருக்க மாணவர்களுக்கு தமிழ் வார்த்தைகள் நிறையவே தெரியாமல் இருக்குது. அந்த தமிழ் வார்த்தைகள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம தமிழோட வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம்?
4: தமிழாசிரியர்கள்னா ஒரு சில பள்ளியில் நாங்கள் போய் நிகழ்வு பண்ணுறப்பே சொல்லுவாங்க. என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா, என் வகுப்பில் வந்து முழுக்க முழுக்க நான் தமிழ் மொழியில் பேச வைக்கிறேன் அப்படிங்கிறதாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே நல்லா வரவேற்கத்தக்கது. ஏன்னா அந்த தமிழ் பிரீடு அந்த ஒரு வகுப்பை தாண்டி மீதி மாணவர்கள் எல்லாருமே ஆங்கிலம் ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு மோகத்தில் தான் இருக்காங்க. இதை தவிர இப்போ நம்ம ஊரில் இங்கிலீஷ் பேசினா தான் கெத்து அப்படி. ஏன்னா நான் இந்த அமைப்பில் சேர்றதுக்கு முன்னாடி நானே என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, கையெழுத்துனாலே இங்கிலீஷில் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிற தாட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இதில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு கையெழுத்துனா இங்கிலீஷில் மட்டும் போடலாம், தமிழ்லேயும் போடலாம் அப்படிங்கிறதே எனக்கு இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் மாணவர்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அதனால ஆசிரியர்கள் மூலிமா நம்ம கொண்டு போகலாம், சின்ன சின்ன கருத்தரங்குகள் நடத்தி இப்படியெல்லாம் நடத்தலாம் அப்படிங்கிறது கொண்டு போகலாம். நிகழ்வு மூலிமா மட்டும்தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட இருக்கட்டும் மாணவர்கள்கிட்டையாக இருக்கட்டும். ஏன்னா எதுவுமே இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இதெல்லாம் பண்ணலாம் இப்படியெல்லாம் இருக்குங்கிறதே தெரியாமல் இருக்காங்க. மொபைல் ஒன்று அடிக்ஷன், அது ஒன்றுனால நிறையா நிகழ்வு நடத்துறது மூலிமா தான் மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்.
3: ஓகே ஓகே சார், அடுத்தது இந்த தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்பில் நீங்கள் சேரும் போது என்னென்ன மாதிரியான சவால்களெல்லாம் சந்திச்சிங்க, எப்படி அதை தாண்டி தொடர்ந்து பயணிச்சிங்க சார்?
4: தொடக்கத்தில் வந்து வீட்டில் வந்து இதுக்கெல்லாம் போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வீட்டையோட இணைஞ்சு நான் பண்ண ஆரம்பித்தேன். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலுமே அவங்கள கூப்பிட்டு போய் காட்டுறதா இருக்கட்டும், வீட்டில் அவங்களையும் இன்வால்வ் பண்ணி பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா இப்போ தொடக்கத்தில் உள்ள அப்படின்னா எந்த ஒரு பேரண்ட்ஸுமே நம்ம பையன் எதுக்கு போகிறான் அப்படின்னு தெரியல, எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் தப்பாக மாட்டிக்குவானோ அப்படிங்கிறது தெரியாமல் தான் எங்கள் பேரண்ட்ஸுமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் கூப்பிட்டு போய் இன்வால்வ் பண்ணி பண்ணவும் தான், சரி நம்ம பையன் நல்ல விஷயம் தான் பண்ணுறான், நம்ம பையன் தமிழுக்கோசம் தான் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒரு தெளிவு அவங்களுக்கும் கிடச்சி, இப்போ அவங்களும் நிகழ்வுக்கு வரதாக இருக்கட்டும், எனக்கோசம் ஏதாச்சும் ஒரு அமைப்பில் செய்ய வேண்டிய செயல்கள் அவங்களும் எடுத்து பண்ணுறதா இருக்கட்டும், நிறையா விஷயம் நான் இப்போ வீட்டோட சேர்ந்து தான் பண்ணுறேன். அதான் முதல்ல வீடு ஒரு சிக்கலாக இருக்கும், அது ஒன்று. எதுனாலும் அமைப்பு அமைப்புனே போகிறான் பையன், அது சரியாக இருக்குமா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற சிக்கல் எல்லா வீட்லேயுமே இருக்கும். அமைப்புக்கு வரதான் இப்போ ஒரு சமூகத்துக்கு ஒரு பையன் போய் ஒன்று பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் அச்சம் இருக்கும். ஏன்னா அவன் எப்படி பண்ணுறான், என்ன பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு மொழிக்காக பண்ணுறோம், எல்லாத்தையும் கடந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப தெரியாது பேரண்ட்ஸுக்கு. அதனால பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு போனனால தான் இப்போ எனக்கு இந்த சரி பையன் சரியாக தான் பண்ணுறான், இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை வீட்டில் தொடக்கத்தில் இருந்தது.
3: கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்மளுக்கு நிறையா சவால்கள் இருக்கும், அதை நம்ம எல்லாருக்குமே புரிய வச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான புகழ் அவர்கள் அவங்களோட தமிழ் அரண் மாணவர்கள்

அமைப்புல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அதுல அவர் பார்த்த சவால்கள் என்னென்ன, அதை தாண்டி எப்படி தொடர்ந்து பயணிச்சாரு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
4: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
0: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே புகழ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு, தமிழ் மீது ஏன் இவருக்கு இவ்வளவு ஆர்வம், அந்த தமிழ் அரண் அமைப்பு மூலியமா அவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், சமூக ஊடகங்கள் எந்த அளவு உங்களோட தமிழரன் மாணவர்கள் அமைப்புக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
6: சமூக ஊடகங்கள்னு எடுத்துக்கிட்டா, இப்ப எல்லாருமே இருக்கிற நேரத்துல 2 பாதிக்கு 1 பாதியாச்சும் மொபைல்ல நம்ம எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இப்ப நானே பாருங்க, வந்ததுலேருந்து எவ்வளவு வார்த்தை, என்னதான் தமிழ்மொழின்னு பேசினாலுமே என்னாலே சில வார்த்தைகள் தமிழ்ல பேச முடியல, அந்த அளவு எல்லாம் அடிக்ஷன் ஆகிட்டோம் மொபைல் யூஸ் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே. இப்ப இணையவழியில எங்களுக்கு எல்லாத்துலயுமே பக்கம் இருக்கு, ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பக்கம் இருக்கு. நாங்க பண்ற ஒவ்வொரு நிகழ்வுமே அதுல அப்லோட் பண்றதும், ஒவ்வொரு சிறிய விளையாட்டு பண்ணி அதை அப்லோட் பண்றதும். ஏன்னா இப்ப இன்ஸ்டா ஒருத்தன் பாக்குறான் அப்படின்னாலுமே அதுல எங்களோட பேஜுக்கான ஒரு ரீல் வந்தா அது மூலியமா, சரி பேக்கரி அப்படின்னா பேக்கரிங்கிறது தமிழ் இல்ல, அடுமனைன்னு அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, வெதுப்பியகம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கையெழுத்து தமிழ்ல போடலாம் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு இணையவழி எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு.
0: ஓகே ஓகே சார், சமூக ஊடகங்கள் வந்து ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. சார், அடுத்து வந்து தமிழரன் மாணவர்கள் அமைப்புல உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
6: முதல் முறை நிகழ்வுக்கு வந்தேன்னு சொன்னல, அந்த நிகழ்வுல வந்து நான் காலையிலேயே வந்துட்டேன், சாப்பிடல, காலையிலயும் சாப்பிடல, நிகழ்வுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஆயிருச்சு. அதுல என்ன அப்படின்னா, நான் சரியா பங்கேற்கல, எனக்கு சான்றிதழும் கிடைக்கல, ஏன்னா பரிசு தரதா சொல்லியிருந்தாங்க, அதில் நானும் சரியாக பங்கேற்காமல் எனக்கு சான்றிதழ் எதுவுமே இல்லை. சரி கிளம்பலாங்கிறப்ப அவங்க சாப்பிட்ற டைம் வந்ததுனால, சரி தம்பி இருக்கானே இவனும் சாப்பிட்டோம். இப்போ வந்து நான் அமைப்புலையும் இல்லை, நான் யாருன்னே தெரில, நான் ஒரு 3rd person, ஜஸ்ட் அந்த நிகழ்வுக்கு போன பையன் மட்டும்தான். அப்படி இருக்க பையனை கூட நம்ம எல்லாம் ஒன்று தான், அந்த பையன் சாப்பிட்டுட்டு போகிறதுல ஒன்றும் இல்லை, ஏன்னா அங்கே வந்து சாப்பாடு சொல்லியிருந்ததே அங்கேருந்து 20 பேத்துக்கு மட்டும்தான், என்ன சேர்த்தா அங்கே அவங்களுக்கு சாப்பாடு கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து எனக்கு ரொம்ப, அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, எனக்கோசம் அவங்க பார்த்து பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது, எதிர்காலத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
6: நான் வந்து நார்மல் மிடில் கிளாஸ் தான், மிடில் கிளாஸ் கூட இல்லை, லோவர் மிடில் கிளாஸ் தான் சொல்லலாம், ஏன்னா அப்பா இன்னைக்கு வேலைக்கு போனால் தான் நாளைக்கு எங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு குடும்பத்திலேருந்து வந்த பையன் தான் நான். அப்பா வீட்டை நல்லா பார்த்துக்கணும், வீடு ஒன்று சொந்தமாக கட்டணும், வீடு வரையுமே வாடகை வீட்டில் தான், அதனால் வீட்டை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் இருக்குது. வீடு சொந்தமாக கட்டி பாப்பா இன்னைக்கு வரையுமே வேலைக்கு போயிட்டுருக்காரு, அவரை உட்கார வச்சு சாப்பாடு பண்ணும், வீட்டை எல்லாருமே பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒன்று.
0: சூப்பர் சார், நீங்கள் சொன்ன பதிலை கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த காலத்தில், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நாம் ஜாலியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற உலகத்தில், உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பாமல் நீங்களே அவங்கள ஃபுல்லாகவே பார்த்துக்கணும் அப்படின்ற பதிலை கேட்கவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். சார், அடுத்து வந்து தமிழ் இலக்கியத்தில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கவிஞர் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க?
6: ஐயா பாவலர் பெருஞ்சித்தரனார சொல்லலாம், அதான் அவர் வந்து தமிழ் தேசிய தந்தைன்னு கூட சொல்லுவாங்க. நான் இன்ஸ்பயர் ஆகி உள்ள வரத்துக்கு அவருமே கூட ஒரு காரணம், ஏன்னா எவ்வளவோ தமிழ் தலைவர்கள் இருந்தும் நான்

0: அவரை சொன்ன அப்படின்னா, எங்கள் அமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து அவங்களுடைய சொந்த பேத்தி, பாவலர் பெருஞ்சித்திரனுடைய சொந்த பேத்தி. எத்தனை தமிழ் தலைவர்கள் இருந்தாலுமே என் கண்ணுக்கு முன்னாடி அவங்க இருந்து இவ்வளோ பண்ணனால, அவரை பற்றி நல்லா படித்தனால எனக்கு அவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
1: சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது அவர் எழுதினதுலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச வரிகள் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க?
0: இது வந்து என்னோட ரியல் லைஃப்லேயும் எனக்கு செட் ஆகிற ஒன்று. என்ன அப்படின்னா, அவர் சொன்னது, உள்ளம் விழுந்ததா தூக்கி நிறுத்தடா, உடலும் சோர்ந்ததா மேலும் வருந்ததா, கள்ள மாந்தராம் கயவர் நடுவிலே, கடுமை வளைப்படா மகிழ்ச்சி முடிவிலே அப்படின்னு சொல்லி ஐயா ஒன்று சொல்லியிருப்பார். இது வந்து உண்மையிலேயே நான் எந்த இடத்துலலாம் ஒரு டிப்ரெஷனில் போய் உட்காடுறேன், எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை, இது மூலியமாக நான் லாக் ஆகிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த ஒரு இது வந்து ரொம்பவே எனக்கு என்னை என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், நான் அடுத்து மீண்டு வரத்துக்காக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிற ஒரு லைன் கூட நான் சொல்லுவேன். அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, உள்ளம் விழுந்ததா தூக்கி நிறுத்தடா. அதாவது என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படியாச்சும் நான் டிப்ரெஷன் போயிட்டேன், ரொம்ப சேடாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லணும். உள்ளம் விழுந்ததா அதை தாண்டி மீண்டும் வரணும் அப்படிங்கிறதாகவும், உடல் சோர்ந்ததா அதாவது வேலைக்கு போகிற இடத்துல அந்த மாதிரி இல்லை, வெளியே ஏதாச்சும் திட்டி அந்த இடத்துல என்னோடய உடல் சோர்ந்து வேலை பார்த்து அந்த மாதிரி ஒன்று இருக்கப்ப, கள்ள மாந்தரம் கயவர் நடுவிலே அப்படின்னா, எவ்வளோ மக்கள் இருப்பாங்க, அதில் கயவர்களும் இருப்பாங்க நல்லவர்களும் இருப்பாங்க, அவங்களெலாம் ஃபேஸ் பண்ணணும். கடுமையான உழைப்பு வந்து எப்பயுமே வெற்றி தான் கடைசியில் நம்மளுக்கு தரும் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருப்பார். அதுதான் நானும் சொல்லியிருந்தேன்.
1: சூப்பர் சார். அவரோட வரிகள் வந்து உங்கள் வாழ்க்கை அனுபவத்தோடு இணைஞ்சிருக்கு அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான புகழ் அவர்கள் அவங்களோட தமிழரன் மாணவர்கள் அமைப்பில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, தமிழை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே புகழ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்புல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், அடுத்து வந்து இப்போ வருகிற அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு உங்களோட அனுபவத்துல இருந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
2: மற்ற மாணவர்களுக்குங்கிறப்ப அந்த ஆங்கில மோகம் இருக்கலாம். அதாவது மும்மொழி கொள்கை கொண்டு வரப்ப அண்ணா ஒன்று சொல்லியிருப்பாரு, ஹிந்தி வந்து கட்டாயமா படுத்துறப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, அண்ணா அந்த பூனை கதை ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு சயின்டிஸ்ட் வந்து, புகழ்பெற்ற சயின்டிஸ்ட் வந்து ரெண்டு ஓட்டை போட்டு வச்சாராம். எதுக்கு அப்படின்னா, அவங்க வீட்டு வாசலில் ரெண்டு ஓட்டை, ஒரு ஓட்டை வந்து பெரிய பூனைக்கும் இன்னொரு சின்ன ஓட்டை வந்து சின்ன பூனைக்கும் போட்டு வச்சாரு. ஆனால் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டுக்கே அது தெரியல. என்ன அப்படின்னா, அந்த பெரிய ஓட்டையில சின்ன பூனையும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது தெரில. அதே தான் சொல்கிறேன், ஆங்கிலம்ங்கிறது வந்து உலகளாவிய மொழி அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் எங்கே வேணாலும் பயன்படுத்திக்கலாம், நம்ம தேவைக்காக அதை நம்ம பயன்படுத்திக்கலாம், உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்காக நம்ம தமிழ் மொழியை விட்டுட்டு தான் போய் அதை பயன்படுத்தணுங்கிறது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம யாரையாச்சும் ஒருத்தங்களை துன்புறுத்தணும் அப்படின்னா, அவங்க எடுத்தோடனே என்ன தான் ஆங்கிலம் பேசியிருந்தாலும் என்ன தான் பண்ணியிருந்தாலும், அவங்க உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது அவங்களோட தாய்மொழியில் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன் ஒரு மொழிக்கு நம்ம தாய்மொழிங்கிற அந்தஸ்து தரோம் அப்படின்னா,

0: நம்ம தாய்க்கு நிகராக அந்த மொழியை பார்த்துக்கணும், நம்ம தாய்க்கு நிகராக அந்த மொழி இருக்குங்கிறனால மட்டும்தான் அதுக்கு தாய்மொழி அந்தஸ்து தரும். அப்படிங்கிறப்ப எல்லா மொழிகளுக்குமே நம்ம தாய்மொழி தமிழ் வந்து எல்லா மொழிகளுக்குமே ஒரு தாயாக இருக்கிற ஒரு மொழியை நம்ம தமிழர்களே இப்போ இருக்க ஜென்ரேஷனே அதை வந்து சரியாக பாதுகாக்கிறது இல்லை, சரியாக பயன்படுத்துறது இல்லை, போக போக அழிவு பட்டியலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அவங்களோட மாணவர்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, தங்களோட கையெழுத்தாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்ச கடைப்பேராக இருக்கட்டும், அவங்க வீட்டில் இப்போ இருக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், வண்டி நம்பர் பிளேட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தமிழ்மொழி பயன்படுத்தலாம். அப்படி இல்லை என்ன பயன்படுத்துறது, எந்த வார்த்தை பயன்படுத்துறதுன்னு தெரியலினாலுமே தமிழரன் மாணவர்களை வந்து தொடர்பு கொண்டோம்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான ஒரு வார்த்தை, சரியான வார்த்தை என்னங்கிறத நாங்கள் சொல்லுவோம். எங்களை தொடர்பு கொள்றதுக்கு வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எல்லாரையும் எல்லாத்துலேயுமே தமிழரன் மாணவர்கள் அப்படின்னு போட்டாலே எங்களுடைய பேஜ் ஒன்று வரும், அது மூலிமா எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
1: ஓகே ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வருங்கால மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருந்திருக்கும். சார், அடுத்து இப்போ சேலம்ல இருக்க ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உங்களோட அனுபவத்திலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க?
0: சேலத்தில் வந்து இப்போ இருக்கிற எல்லா பள்ளிக்கல்லூரியுமே மேக்சிமம் ஆஃப் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே தமிழரன் மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து தெரியும். கிட்டத்தட்ட அதான் ஒவ்வொரு நிகழ்வுமே பள்ளிக்கல்லூரியில் போய் முன்னெடுக்கிறனால அந்த கையெழுத்து முகாம் தேர்வெல்லாம் பள்ளி மாணவர்கள் இருக்கிறனால எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய மாணவர் அமைப்பு தெரிஞ்சிருக்கு. இப்போ சேலத்தில் இருக்க எல்லா கல்லூரி பள்ளி ஆசிரியர்களுமே நம்மளுக்கு உறுதுணையாக இருக்காங்க. அதாவது அவங்களே நம்மளை கூப்பிட்டு எங்கள் பள்ளியில் எங்கள் கல்லூரியில் ஒரு நிகழ்வு நடத்துங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேர் வந்து இருக்குது. அந்தளவுக்கு ஆசிரியர்களும் உறுதுணையாக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நன்றியும் சொல்லிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நம்ம மாணவர்கள் பண்ணுறாங்க, நம்ம மண்ணுக்காக பண்ணுறாங்க, நம்ம மொழியை வந்து நம்ம பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு தெரிஞ்சனால மட்டும்தான் எங்களை அந்த பள்ளிக்குள்ளே அனுமதிக்கிறதா இருக்கட்டும், எங்களை அந்த பள்ளிக்குள்ளே அனுமதிக்கிறதா இருக்கட்டும், அவங்க ஒத்துழைப்பு தரதெல்லாம் இந்த இடத்துல நான் அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன், பள்ளிக்கல்லூரி ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்கும்.
1: சூப்பர் சூப்பர் சார், இப்போவும் நீங்கள் அவங்கள ஞாபகம் வச்சு அவங்களுக்கு நன்றி சொல்கிறதையும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் ரொம்பவே சூப்பராக பகிர்ந்துக்கிட்டீங்க. சார், இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி.
0: அனைவருக்கும் நன்றி.
1: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான புகழ் அவர்கள் அவங்களோட தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்புல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, தமிழ வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அவங்க வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: அனைவருக்கும் தரமான கல்வி மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப உறுதி செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்றதுக்காக தான் SDG 4 அப்படின்னு ஒன்று இருக்க ஆரம்பிக்குது. இந்த SDG 4 வந்து கல்வி அப்படின்றத வந்து மனிதனுடைய அடிப்படை உரிமை அப்படின்றத வலியுறுத்த ஆரம்பிக்குது. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேச போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் எப்பவும் போல வந்துட்டேன். தரமான கல்வி மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான வாய்ப்பு உறுதி செய்யறது தான் இந்த SDG 4 ஒரு முக்கியமான நோக்கமா இருக்குது. முக்கிய நோக்கங்கள் இன்னும் இருக்க ஆரம்பிக்குது. அது என்னென்ன கேட்டீங்கன்னா, அனைவருக்கும் இலவச சமமான தரமான ஆரம்ப கல்வி மற்றும் இரண்டாம் நிலை கல்வி வழங்குதல் தான் இதோட முக்கிய இலக்கா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு சிறுவர்கள், சிறுமிகள், பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகங்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு கல்வி வாய்ப்பு அப்படின்றத உறுதி செய்ய ஆரம்பிக்கணும். தொழில்நுட்பம், தொழிற்பயிற்சி, அதுக்கப்புறம் உயர்கல்வி வாயிலா வந்து திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கிறது, இது எல்லாமே வந்து SDG 4 ஒரு முக்கிய நோக்கமா இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி கல்வி மூலமா வந்து பாலின சமத்துவம், சமூக நீதி, நிலையான வளர்ச்சி அடைவது தான் இதோட முக்கிய நோக்கமா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான வாய்ப்பு. சோ இது வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. கல்வி அப்படின்றது சமூக முன்னேற்றத்தின் அடித்தளம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி தரமான கல்வியின் மூலமா இளைஞர்களை வந்து புதுமைப்படுத்த முடியும், தொழில் முனைவோர்களை உருவாக்க ஆரம்பிக்க முடியும், உலக அளவுல வந்து போட்டி இருக்கு அப்படின்னும் போது அதை வந்து திறமையா வந்து கையாள முடியும் அப்படின்றதான் இதோட முக்கிய நோக்கமா இருக்க ஆரம்பிக்குது. சோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அமைதி, உலகளாவிய ஒற்றுமை கல்வி, இது எல்லாத்தையும் ஊக்குவிக்க முடியும் அப்படின்றதான் இந்த SDG 4 ஒரு முக்கியமான நோக்கமா இருக்க ஆரம்பிக்குது. இதை பத்தி இன்னும் நாம தொடர்ந்து நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரங்களே கேரடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்து போது குழந்தைங்களாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் ஒட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அது யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம் தின்னலாம், இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: இப்போதான் வந்து பள்ளிகள் எல்லாமே திறக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்கூலுக்கு எல்லாம் போகக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், கல்வி வந்து எனக்கு என்னோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கு அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வியாக இருக்க ஆரம்பிக்கலாம். கேட்டு இருக்கக்கூடிய நீங்க நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட வந்து கேட்டு பாருங்க, நீங்க எதுக்காக படிக்கிறீங்க, நீங்க என்ன கத்துக்கணுன்றதுக்காக படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை சின்ன வயசுலேருந்தே அவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா கல்வியினோட முக்கியத்துவம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நாம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறேன் அப்படின்னு குழந்தைங்க சொல்றாங்க, இல்ல டாக்டர் ஆகிறேன்னு சொல்றாங்க அப்படின்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல அவங்க அதை நோக்கி படிக்கிறதுக்கு நம்ம வழிகாட்டுதல் இருக்க ஆரம்பிப்போம் நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி

நிகழ்ச்சியில் நாம தொடர்ந்து பேசலாம். கேட்டு இருக்கீங்க சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வி அப்படின்றது அனைவருக்கும் அடிப்படை உரிமை. அது அறிவு திறன், அதை தாண்டி மதிப்புகளையும் நமக்கு வளர்த்து கொடுக்க ஆரம்பிக்குது. கல்வி அப்படின்றது வறுமையை குறைச்சி வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒன்னா இருக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கூடுதல் ஆண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒருவனுடைய வருமானத்தை வந்து சுமார் 10% உயர்த்த ஆரம்பிக்குது இந்த கல்வி. அதே மாதிரி சமூக சமத்துவம், பெண்கள் பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகங்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே கல்வி வாய்ப்பு வழங்கும் போது சமத்துவமான சமூகம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அது சமூகம் வளர்ச்சி அடையக்கூடியதா இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி கல்வி அமைதி, நீதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இது எல்லாத்தையுமே வந்து உருவாக்க ஆரம்பிக்குது இந்த கல்வி. சோ இப்போ கல்வியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய, அதாவது 2025-2026 இந்த எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா. சோ நம்ம தமிழ்நாட்டில் 10th அதாவது 10th வகுப்பு படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 94.31% வந்து மாநிலம் முழுவதும் தேர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய விகிதம். அதே மாதிரி 12th வகுப்பு படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து 95.20% வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி இந்த 12th வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட பெண்கள் மட்டுமே 97% பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஆண்கள் 93.19% பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மொத்த மாவட்டத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கக்கூடிய மாவட்டம் எதுவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 98.87% வந்து ஈரோடு மாவட்டம் வந்து முன்னிலையில் இருக்கு. ஸோ அரசு பள்ளிகள் தான் வந்து 98.24% வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்தியாவில் முதல் 5 மாநிலங்களில் ஒன்னா இருக்கக்கூடியது தமிழ்நாடா இருக்கு அப்படின்போது கல்வியோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிங்க. கல்வி ஒருத்தருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு அப்படின்றத வந்து எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன். ஏன்னா கல்வி பெற்றவங்க வந்து நல்ல வேலை இருக்க ஆரம்பிக்கும், அவங்களுக்கு அதிக வருமானம் இருக்க ஆரம்பிக்கும், சமூகத்துல மதிப்பு அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். மாநிலத்துல பெண்கள் கல்வி மீது வந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா இப்போ மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கல்வி வறுமையை குறைக்க ஆரம்பிச்சு சமூகத்துல சமத்துவத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இது நீதியை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா மாறும்னு சொல்லலாம். சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்கோம். இது SDG 4 இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ தொடர்ந்து நாம இன்னும் அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு, ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும், மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நாம எந்த எஸ்டிஜி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, SDG 4, அதாவது குவாலிட்டி எஜுகேஷன். குவாலிட்டி எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம தொடர்ந்து இன்னைக்கு நம்ம கல்வி எப்படி முன்னேறிச்சு, இதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி பேசலாம். சோ முதலாவதா வந்து Top 5 வந்து இருக்கிறதுக்கு காரணம், அதாவது இந்தியாவில Top 5 இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்விக்காக நிதி ஒதுக்கீடா இருக்கட்டும், மாநிலங்களோட கொள்கையா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு வந்து எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்றதா இருக்கட்டும், இது எல்லாமே இருந்ததுனாலதான் வந்து கல்வியில தமிழ்நாடு முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2025-2026 கல்வி பட்ஜெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 46,767 crore ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. சோ இது மூலியமா பள்ளி கல்வி, ஆசிரியர் பயிற்சி, நூலகங்கள் மற்றும் பாடப்புத்தக சேவைகள் இது எல்லாத்தையும் வந்து மேம்படுத்துறதுக்கான திட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதனாலதான் கல்வி வளர்ச்சி பெறதுக்கான ஒரு காரணமாகவும் மாறி இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து அடிப்படை வாசிப்பு ரொம்ப முக்கியம், எழுத்து கணித திறன்களை வந்து வளர்த்து கொள்றதுக்கு, அதுல மேம்பாடு அடையறதுக்கு வந்து பேசிக்கான விஷயங்கள், அதாவது 1வதுல இருந்து 3வது வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து எல்லா பள்ளிகளிலும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சோ வயது கேற்ற திறன்களை வளர்த்து கொள்றதுக்கான திறன் பயிற்சிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேசும் பொருளா இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து எல்லாருக்கும், அதாவது சமத்துவம் மற்றும் சமூக நீதி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக எல்லாருக்காகவும் வந்து ஸ்காலர்ஷிப் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது. இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிராப் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி முக்கியமான நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்ட், அதாவது புதிய ஆசிரியர்கள் நியமனம் அப்படின்றது வந்து இருக்க ஆரம்பிச்சு. இதனால வந்து கான்ட்ராக்டா ஸ்டாஃப் அதிகமாக இருக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, கான்ட்ராக்ட் மூலியமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்கள குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பர்மனன்ட் ஸ்டாஃப் அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஆசிரியர்கள் இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து மாணவர்களுடைய அறிவாற்றல், ஸோ மாணவர்களுடைய அறிவாற்றலை வந்து வளர்க்கறதுக்காக நூலகங்கள் அப்படின்றது ஒவ்வொரு பள்ளிக்கும் இருக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு வரைக்குமே என்னோட ஸ்கூல் டைம்லயுமே வந்து இந்த நூலகங்கள்லாம் இருக்க ஆரம்பிச்சது. ஸோ அதுல எனக்கு பாட புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே வந்து அந்த நூலகத்துல தான் வந்து நான் கிளாரிஃபை பண்ணிப்பேன். இந்த மாதிரி எல்லா பள்ளிகள்லயுமே இருக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்டு வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் மூலமா வந்து தரமான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பாட புத்தகங்கள், நாம இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய புக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கலர் கலரா இருக்க ஆரம்பிக்கும், நிறைய பெயிண்டிங்லாம் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பார்க்கறதுக்கே வந்து இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதா இருக்க ஆரம்பிக்கும். நான் படித்த காலகட்டங்கள்லாம் வந்து அந்த புத்தகங்கள்லாம் வந்து ஒரே மாதிரி தான், பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கட்டும், லைஃப் ஸ்கில்லை வந்து ஆட் பண்ண முடியும், கிரியேட்டிவிட்டி அவங்களுக்கு கொண்டு வர முடியும் மாணவர்கள் மத்தியில் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றமாக இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ தமிழ்நாடு Top 5 கல்வி மாநிலங்களில் இடம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திட்டமிட்ட நிதி ஒதுக்கீடாக இருக்கட்டும், தனித்துவமான மாநில கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், அடிப்படை கல்வி திறன் மேம்பாடு திட்டங்களாக இருக்கட்டும், இது எல்லாம் தான் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி சமூக நீதி சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதனால தான் கல்வித்துறையில் வந்து நீண்டகால முன்னேற்றத்தை வந்து நம்ம தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு.

சொல்லலாம். சோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து இந்த கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில எஸ்டிஜி 4 பத்தி, அதாவது குவாலிட்டி எஜுகேஷன் பத்தி நாம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கேன், நேரில் கேரிடு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து 94.31% வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து 95.20% வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஏன் முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. என்ன மாதிரியான சவால்கள் ராஜ்குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதா வந்து குறிப்பா மேல்நிலை படிக்கக்கூடியவங்க, அதாவது 9ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பொருளாதார சிக்கல்களை வந்து சந்திக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. குடும்ப பொறுப்புகளா இருக்கட்டும், வேலை அப்படின்றது குடும்பத்துக்கு தேவையான ஒரு காரணமா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பள்ளியை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது இந்த 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்க ஆரம்பிக்குது. இதுவே நகர்ப்புற பகுதிகளில் கல்வியினுடைய தரம் உயர்ந்தாலும், மலைப்பகுதி, கிராமப்பகுதி, அதுக்கப்புறம் பழங்குடியின பகுதி
2: பார்த்தோம் அப்படின்னா கல்வியோட வாய்ப்பு அப்படின்றது இது இன்னும் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இன்னுமே வந்து பல பேர் பல இடங்களில் வந்து இந்த டிராப் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த கல்வி அப்படின்றது முழுமையாக கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சவாலாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி அடிப்படை திறன் குறைவு, என்னும் எழுத்தும் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்தாலுமே 3ஆம் வகுப்
1: அக்கா பையனுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் அதுதான். எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு இதுக்காக நாம வந்து படிப்பு அப்படின்றது அவங்களுக்கு முக்கியம் அப்படின்றத நாம அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில

அந்த கல்வி எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு, வாசிப்பு எழுதுறது இதெல்லாமே எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து டிஜிட்டல் பிளவு, அதாவது நகரங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கல்வி அப்படின்றது இலவசமாக கிடைக்க ஆரம்பிக்குது, இல்லை அவங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடியவங்களே வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க. ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இணைய வசதி கூட இல்லாமல் இருக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்மார்ட் கிளாஸஸாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே வந்து கிடைக்காத மாதிரி இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சவால்களாக இருக்க ஆரம்பிக்குது இந்த SDG 4 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பெண்களுடைய கல்வி விகிதம் என்னதான் உயர்ந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 97% வந்து பெண்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு போது, இன்னும் சில பகுதிகளில் குழந்தை திருமணம், பாலின பாகுபாடு அப்படின்னு இருக்க தான் ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. ஏன் முழுமையாக வந்து இந்த 100% அடைய முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே வந்து அனைவருக்கும் சமமான வாய்ப்பு இன்னுமே உறுதி செய்யலை அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிக்கணும். பள்ளி கல்லூரி இடைவெளி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. பள்ளி முடித்த மாணவர்கள், அதாவது ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கல்லூரிக்கு போய் சேர்றாங்களா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப குறைவாக தான் இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து தொழிற்பயிற்சி, அதாவது வெக்கேஷனல் ட்ரைனிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஸ்கில் பேஸ்டு லேர்னிங்லாம் சொல்லுவாங்க, அதாவது ஸ்கூல் முடித்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது கற்றுக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இது போதுமான அளவில் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய சவால்களாக இன்னுமே நம்ம தமிழ்நாட்டில் 100% கல்வி வளர்ச்சி அடைய முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம், இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது SDG 4 அப்படின்றத பற்றியும் நான் அடுத்தடுத்து பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மேம்பட நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நிறைவு பகுதியில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்க ஆரம்பிக்குது. வாசிப்பு அப்படின்றது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அப்படின்னும் போது இதை மேம்படுத்துறதுக்கு நாம் அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட பிள்ளைகளுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத உணர்த்து

0: மாதத்துக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அதை பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு 10 விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த 10 விஷயம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதா வந்து பள்ளி செல்லும் பழக்கம், அதாவது பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை தினமும் பள்ளிக்கு அனுப்பணும். அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு திங்கக்கிழமான போக பிடிக்கல, என்னால போக முடிக்கலன்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஆப்சென்ட் எதுவுமே இல்லாம அந்த ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து குறையும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பள்ளிகளுக்கு போக ஆரம்பிச்சாங்க தான் அவங்களுக்கு வந்து கற்றல் திறன் அதிகமாகும், எழுதுதல் அப்படின்றது பழக்கமாகும். இதனால கல்வி அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து வாசிப்பு பழக்கம், சோ ஸ்கூல்ல படிக்கிறது அப்படின்றதையும் தாண்டி வீட்டுல பழக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோ வீட்டுல வந்து குழந்தைகளுக்கு வந்து புத்தகம் பத்திரிகை கதை படிக்கிறது இதெல்லாத்தையும் ஊக்குவிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வாசிப்பு அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா மாறிடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பெண் கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோ பெண் கல்வி அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப உயர்ந்துகிட்டு தான் இருக்கு. சிறுமிகளை வந்து பள்ளியில தொடர்ந்து வந்து படிக்க வைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து அடுத்தடுத்து காலேஜ் அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கான மொத்த செலவுகளையும் வந்து பெற்றோர்கள் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். செலவுகள் அப்படின்றதையும் தாண்டி அவங்க கத்துக்கணும் அப்படின்னும் போது அதுக்கான ஆர்வம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு போது அதை பூர்த்தி பண்றதுதான் நம்முடைய கடமையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து டிஜிட்டல் கற்றல், சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோசியல் மீடியா அப்படின்றத குழந்தைகள் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது இல்லையா. அப்போ இணையதளமா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே கல்வியை கற்றுறதுக்கான வாய்ப்புகளை வந்து பழக்கப்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுலயுமே கத்துக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஆசிரியர்களோட ஒத்துழைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மூவருமே இணைஞ்சு கல்வியினோட தரத்தை மேம்படுத்தணும். அதுக்கப்புறம் கல்வியினோட முக்கியத்துவம் அப்படின்றது வந்து கிராமப்புறங்கள்ல வந்து அதிகமா பேசப்பட ஆரம்பிக்கணும். நகர்ப்புறங்கள்ல எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கோ அதே அளவுக்கு வந்து கிராமப்புறங்கள் இருக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து இலவச புத்தகங்கள், இலவச உணவுகள், ஸ்காலர்ஷிப் இது எல்லாமே வந்து அரசு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் முழுமையா பயன்படுத்திக்கிறதுக்கு வந்து மாணவர்கள் வந்து விழிப்புணர்வோட இருக்க ஆரம்பிக்கணும், பெற்றோர்கள் குறிப்பா விழிப்புணர்வோட இருக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ஸ்கூல் லீவ்லாம் விடுற டைம்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஸ்கில் அதாவது திறமைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னு போது அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சுங்க அப்படின்னா அவங்க அடுத்தடுத்து ஆர்வத்தோட கத்துக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு படிப்பு கூடவே வந்து திறமையும் இருக்க ஆரம்பிக்கும். இன்னைக்குரிய காலகட்டத்தில் 100% கல்வி அடையறதுக்கு அரசு மட்டும் கிடையாது, மக்கள் அவங்களுமே வந்து பங்காற்றணும். ஏன்னா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் சமூக அமைப்பு அரசு இது எல்லாமே சேர்ந்து இணைந்து செயல்பட்டா மட்டும்தான் தமிழ்நாடு முழுமையா வந்து கல்வி மாநிலமா வந்து மாற ஆரம்பிக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்வி அப்படின்றது ஒரு ஆயுதமா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆயுதத்தை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேர்களே. சோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. சோ இப்போ நான் விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் எஃப்எம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேர்களே.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: அழைப்பது யாரோ?
2: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: அப்படின்றது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தன்னம்பிக்கை உடையான் தரணி ஆழ்வான். ஏன்னா ஒரு மனிதனுக்குள்ள இந்த தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா, அவன் எந்த இடத்துலயும் பயம் இல்லாமல் நிற்பான், எப்பேற்பட்ட கூட்டத்திலையும் கம்பீரமா பேச ஆரம்பிப்பான், எந்த ஒரு சூழலையும் தைரியமா கையாளுவான். ஆனா இப்படிப்பட்ட தன்னம்பிக்கை நமக்குள்ள விதைச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஆகச்சிறந்த அடித்தளமா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அப்பா தான். அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கை இந்த நேரத்துல அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்துல நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன தலைப்புல பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் உங்களோட பேச அணிஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார். நேயர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி அங்கே இருக்கீங்க அப்படின்றத சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி, நான் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கேன் ராஜ்குமார் அப்படின்றத கால் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு தலைப்பு இருக்குது. என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான ஒரு தலைப்பு தான். ஸோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது உங்களோட மனசை அமைதிப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் கடைபிடிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. இந்த தலைப்பில் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இப்போது நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியின் முதலாவதாக வந்து ஒரு நேரம் நம்ம கூட இணைஞ்சிட்டாங்க, அவங்ககிட்டயும் நம்ம தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம்.
1: 107.8
0: சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க? என்ன இது, எப்படி போகுது இன்னைக்கு நாள்லாம்? சூப்பர்க்கா. சூப்பர்க்கா, சூப்பர்க்கா.
1: அதனால நீங்க உங்களை போல ஆர்ஜே வேற நாங்க நல்லா அன்பா பேசுறோம். நீங்க எங்களுக்கு அன்பை நிறைய கொட்டி கொடுக்குறீங்க. அதனால நாங்க டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே குறைவுதான்.
0: சூப்பர்க்கா.
1: நல்ல இந்த வானொலியில ஒரு மெலோடி சாங் கேட்டேன்
0: நாங்க.
1: எனக்கு மெலோடிஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: குறிப்பா
1: நம்ம சாந்தகுமார், இவரு நரேஷ்குமார், அப்புறம் ஸ்ரீனிவாசன், ஊரக நெசவு பாடல் பாடக்கூடிய ஸ்ரீனிவாசன், இவங்களுடைய பாடல்கள்லாம் நான் ரொம்ப ரொம்ப விரும்பி, மற்றும் நம்ம இன்னும் நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள்லாம் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன்.
0: சூப்பர்க்கா, சூப்பர்க்கா.
1: அதனால எனக்கு இந்த கவலைன்றதெல்லாம் இல்ல, டென்ஷன்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்கிட்ட.
0: ஓகேக்கா, ஓகேக்கா, கண்டிப்பா டென்ஷன் இல்லாத வாழ்க்கை.
1: ஒரு மகிழ்ச்சியா என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு. நண்பர்களோடையும் நம்ம வானொலி வரையும் போயிட்டு நல்லா வேணுங்கிறத சமைச்சு அப்பட்டு சாப்பிட்டுக்கோ. நானு எனக்கு விருப்பமானதை சமைச்சு சாப்பிடுவோம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகேக்கா, ஓகேக்கா.
1: இப்ப எது வேணுமோ, சப்பாத்தியா சப்பாத்தி, பூரியா பூரி, சாப்பாடா சாப்பாடு, புளி சாப்பாடா சாப்பாடு, இல்ல சிக்கன் மட்டனா சிக்கன் மட்டன், இல்ல இது நல்ல காய்கறி பிரியாணியா காய்கறி பிரியாணி, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் அப்ப.
0: சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. அதனால டென்ஷனே இல்லாம இருக்கீங்க.
1: லைஃப் எப்பவுமே இதே போல உங்களையும் நம்ம வானொலி வரையும் இணைஞ்சு, நம்ம நண்பர்கள் வரையும் இணைஞ்சு, எனக்கு வாழ்நாள் முழுக்க இப்படியே இந்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் இறைவன்கிட்ட எல்லாருக்குமே இந்த மாதிரி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன்.
0: கண்டிப்பாக்கா, நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம்க்கா. ரொம்ப நன்றிக்கா.
1: கண்டிப்பா நீங்களும் வேண்டிக்கங்க. நீண்ட நாள் ஆயுள் வர நல்லா நோய் இல்லாம எல்லாருமே இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன்.
0: நன்றிக்கா, நன்றிக்கா,
1: நன்றிங்க ராஜ்குமார். நாங்க அடுத்த நேயர் சந்திப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
0: கண்டிப்பா, கண்டிப்பா, கூடிய விரைவில். ஓகேக்கா ஓகேக்கா,
1: நன்றிங்க ராஜ்குமார், நீங்க அருமையா போகுது, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: ஓகேக்கா நன்றிக்கா.
1: நன்றிங்க ராஜ்குமார்.
0: அதாவது டென்ஷனாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்றத இன்றைக்கான தலைப்பு. டென்ஷனாக இருக்க நேரத்தில் உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத தலைப்பு. ஆனால் அந்த தலைப்பில் கால் பண்ணி கலைச்செல்வி அக்கா பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் டென்ஷனே ஆகிறது இல்லை, அப்புறம் எப்படி நான் வந்து அது பதில் சொல்கிறது அப்படின்னாங்க. ஆனால் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் நான் பின்பற்றிட்டுருக்கேன்

பண்ணும்போது எந்த வித டென்ஷனுமே இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்களுமே வந்து மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித மன உளைச்சலும் இருக்காது, டென்ஷனுமே இருக்காது அப்படின்னு நானும் சொல்லுவேன். ஸோ இதை பற்றி நீங்களுமே பகிர்ந்துக்கணும் நினச்சிங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு, மனசு அமைதியை வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழிமுறையை பின்பற்றுறீங்க அப்படின்றத பற்றி பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். எந்த நம்பருக்குன்னு கேட்டிங்கன்னா 9787707078 கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட அழைப்பது யார் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 11 மணிலிருந்து 12 மணி இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக இப்போ உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 சாங்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ சூப்பரான 2 சாங்ஸ் எனக்குமே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் நேயர்களே.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
0: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல்
4: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரே. இன்றைக்கி அழைப்பது யாரோ நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது உங்களோட மனசை அமைதிப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. ஸோ இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787770107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட இன்றைக்கி நிகழ்ச்சியின் தலைப்பில் வந்து பேசலாம். ஸோ எந்த நம்பருக்கு கால் பண்ணும் அப்படின்றத இன்னொரு டைம் நான் ஞாபகப்படுத்திடுறேன். 9787770107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் 2 பாடல் கேட்டு வந்திருப்பீங்க. ஜக்கம்மா அப்படின்ற ஒரு சூப்பரான சாங், அது வந்து ஜாரு முரளி அவர்களுடைய சாங். அதுக்கப்புறமேட்டு சுகவாசி நீ அடி அப்படின்ற நரேஷ்குமார் அவருடைய சாங் தான் கேட்டு வந்திருக்கீங்க. ஸோ அந்த பாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல்

0: உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க தெரிவிக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியினுடைய தலைப்புல பேசுறதுக்காக ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட நாம தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
0: அண்ணா வணக்கம். அண்ணா
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க ராஜ்குமார்?
0: அண்ணா நல்லா இருக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நம்ம ஊர்ல எப்படி இருக்கு இன்னைக்கு கிளைமேட்லாம்?
0: கிளைமேட் ஒரு மாதிரி சில் கிளைமேட்டா இருக்குண்ணா.
1: மழை பெஞ்சுதா நேற்று நைட்ல?
0: மழை எல்லாம் இல்லனா ஒரு மாதிரி சில் கிளைமேட் தான், கிளவுடியா இருக்கு.
1: ஓ நல்லது. அப்புறமா டென்ஷன் வந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தீங்க.
0: ஆமாண்ணா,
1: அதாவது ஆழ்ந்து இந்த மூச்சு அப்படிங்கறத உள்ள இன்ஹேல் பண்ணி வெளியில எக்ஸ்ஹேல் பண்ணுவேன். அது வந்து நிச்சயமா இந்த டென்ஷன் அப்படிங்கறத குறைக்கும். அதுக்கப்புறமா வந்து டென்ஷனா இருக்கும் பொழுது பொதுவாக எந்த ஒரு நபர் கூடயும் நானு அதிகம் பேச மாட்டேன். தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நானு விரும்புவேன். அதே மாதிரி டென்ஷனா இருக்கும் பொழுது அந்த மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பண்ணுவேன். அப்புறமா கொஞ்சம் தண்ணீர் அப்படிங்கறத குடிப்பேன். அதே மாதிரி டென்ஷன் ஆகக்கூடாது, மனசை வந்து அப்படியே ரிலாக்ஸ்டா காமா வச்சுக்கணும் அப்படின்னு அதற்காக முயற்சி செய்வேன். அப்புறமா புக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் படிப்பேன். இந்த மாதிரி என்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் செஞ்சு இந்த ஸ்ட்ரெச்சில இருந்து போயிடுவேன். அதே மாதிரி டென்ஷனா இருக்கும் பொழுது எங்க வீட்டுல தோட்டம் அப்படிங்கிறது இருக்கு, அங்க போய் அழகா அந்த மரத்துக்கு கீழே இந்த காத்து வாங்கி அப்படியே சூப்பரா சுவாசிச்சு அப்படியே இயற்கையோட இணைந்து அப்படியே இருக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எங்க வீட்டுல ஒரு குட்டி பூனை அப்படிங்கறது இருக்கு, அதை கூட கொஞ்சம் டைம் அப்படிங்கறது ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது இந்த டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் என்னுடைய டென்ஷனா இருக்க முடிய சமயத்துல செஞ்சு கொஞ்சம் அதுல இருந்து வெளியில வந்திருக்கிறேன்.
0: ஓகேண்ணா, ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்கண்ணா, அதை பத்தி நான் பேசலான் இருக்கேன். ரொம்ப நன்றிண்ணா.
1: கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ,
0: தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. ஸோ மனசு அமைதியாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் நம்ம என்னென்ன பின்பற்றணும், அதாவது டென்ஷனாக இருக்கும்போது நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து சந்திரசேகரனா சொல்லியிருந்தார். நானுமே வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னும் போது அந்த நேரத்தில் ஒரு ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் அந்த எக்ஸசைஸ் ஒரு ஒரு நிமிஷம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த டென்ஷன்லேருந்து குறையிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி தண்ணீர் அப்படின்றது ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமே நிதானமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது மூலிமா அவங்களுடைய டென்ஷன் வந்து டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிடும் நினைக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து டென்ஷனாக இருக்குது அப்படின்னும் போது அதை நீங்கள் அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்றத பற்றி பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787770178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட இன்றைக்கி அழைப்பதியார் நிகழ்ச்சியில் பேசலாம் நீங்கள், அதாவது என்ன தலைப்பில் அப்படின்றத இன்னொரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது உங்களோட மனசை அமைதிப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் பின்பற்றுவீங்க அப்படின்றத மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள் சோனா ஃபோன் நம்பருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து பேசலாம். நீங்களும் கால் பண்ணிச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக அடுத்தடுத்து சூப்பரான ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டுட்டு வாங்க நேர்களே. தொடர்ந்து அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் உங்களோட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா சாரி, அதாவது அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமணியர்களே. இன்றைக்கி அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் உங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக நான் வந்துட்டேன். எந்த தலைப்பில் பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளை பின்பற்றுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்பு. இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிக்கலாம். மறுபடியும் இன்னொரு டைம் நான் தலைப்பு சொல்லிடுறேன். எந்த தலைப்பில் பேசணும் அப்படின்னா, நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது உங்களோட மனசை அமைதிப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன வழிமுறைகளை பின்பற்றுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்பு. ஸோ இந்த தலைப்பில் பேசுகிறதுக்காக இப்போது நம்ம கூட அடுத்ததாக ஒரு நேயர் இணைஞ்சிட்டார். அவர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
4: காட்டா குருவி எல்லாம் ரீங்க அருவோட அழகழகா பாத்து அதை வச்சுப்பேன். அது பார்த்து அது வந்து டென்ஷன் ரிலாக்ஸ் ஆயிடும். சின்ன நல்லா பாட்டு நம்ம சொம்பல்ல பாடல் அதெல்லாம் கேட்டுருக்கணும். இதுக்கு முன்ன ரெண்டு பாட்டு கூட சூப்பரான பாட்டு பாத்து அதுல இருந்த வரிகள் எல்லாம் நான் உன்னிப்பா கவனிச்சேன். ரொம்ப சூப்பரா
3: இருந்துச்சு. அது
4: மாதிரி கேட்டு ரசிப்பு சார்.
3: ஓகேண்ணா ஓகேண்ணா
4: நன்றி
3: நன்றிண்ணா நன்றிண்ணா. அதாவது டென்ஷனாக இருக்கும்போது நானாக இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவேன். நான் வந்து டெய்லர் அப்படின்றதுனால ஒரு 5 நிமிஷம் எழுந்திரிச்சு போய் டீ குடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறேன் அப்படின்னா என்னோட மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும், நானுமே ரிலாக்ஸ் ஆகிடுவேன் அப்படின்றது அண்ணன் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அண்ணன் சொன்னார். கண்டிப்பாக நாம் வந்து டென்ஷனாக இருக்குது ஒரு வழிமுறையை, இந்த டென்ஷனாக இருக்கும்போது ஒரு வழிமுறையை வந்து பின்பற்ற மாட்டோம், 2-3 வழிமுறையை. சரி டென்ஷனாக இருக்குது, சரி நம்ம டீ குடிக்க போகலாம், தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி குடிப்போம், அதுவும் சரியாகலையா, சரி ஓகே ஒரு நடந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நடந்துட்டு வருவோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் டென்ஷனாக இருக்கும்போது, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். 9787-707-107 நம்பருக்கு. ஏன்னா இன்னைக்கு பல பேர் வந்து நான் டென்ஷனாகவே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி டென்ஷனாகவே பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சிலர் நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் டென்ஷன்லேயே இருக்கீங்க, அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழிமுறைகள் பின்பற்றுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. இப்போ நம்ம கூட ஒரு நேயர் பேசுறதுக்காக அடுத்ததா இணைஞ்சிட்டாரு, அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பொம்மசம்படி கிராமத்துல சுப்பிரமணி பேசுறேன் சார்.
3: அண்ணா வணக்கம். அண்ணா சுப்பிரமணி அண்ணா எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க அண்ணா.
5: நண்பர்களோட கொஞ்சம் பகிர்ந்து பேசினா கொஞ்சம் ஆறுதல் கொஞ்சம் குறையும் அந்த டென்ஷன்.
3: ஆமாண்ணா ஆமாண்ணா
5: நண்பர்களோட
3: கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா.
5: நன்றி சார்.
3: நன்றி நன்றி நன்றி
5: சார்.
3: அதாவது நண்பர்களோட பேசினா வந்து நமக்கு வந்து இந்த ரிலாக்ஸ் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றது அண்ணா சொல்லியிருக்காரு. நானுமே அப்படி தான், எனக்கெல்லாம் டென்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்குன்னு ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு டென்ஷனாக இருக்குது கொஞ்சம் நேரம் புலம்பணும் அப்படின்ட்டாவே போதும். அவங்க அதாவது ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் நான் வந்து எனக்கு டென்ஷனாக இருக்குது யாராவது கால் பண்ணுங்கள் நான் புலம்பணும் அப்படின்ட்டா உடனே கால் பண்ணிவிடுவாங்க. ஒரு 10-15 பேசிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ரிலாக்ஸ் ஆகிடும், அவங்களும் அடுத்தடுத்து வேலையை பார்த்துருவாங்க, நானும் என்னோடய வேலையை பார்த்துருவேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இப்போ இருக்க காலத்தில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு எனக்கு. ஸோ உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டென்ஷன் இருக்கும்போது உங்களோட மனசு அமைதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். தொடர்ந்து நாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 2 பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன். நேரலே

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333300.

0: ஐயோ, நேத்து விளையாட போய் மூச்சு பிடிச்சிக்கிச்சே.
1: காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்க. இந்தாடா முருங்கைக்கீரை சாரையும் சுக்கையும் அரைச்சு கொண்டு வந்திருக்கேன். மேல தடவிக்கோ, சரியாயிடும்.
0: பாட்டி, நானே இங்க வழியில இருக்கேன், நீ வேற அதை பண்ணு இதை பண்ணுன்னு.
1: டேய், சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லைன்னு பழமொழியே இருக்கடா. ஆரோக்கியத்தை பத்தி இந்த காலத்து பசங்களுக்கு என்னதான் தெரியுது? இதெல்லாம் யாரு சொல்றா? இப்போ
2: சொல்றாங்களே, பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, எல்லாரும் கேட்கிற மாதிரி சொல்றாங்களே.
3: உடல்நலம் மனநலம் மருத்துவர்களின் ஆலோசனை பாட்டி வைத்தியம்னு கேட்க என்றும் நலமுடன். திங்கள் முதல் சனி வரை பகல் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
4: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான், ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது உங்களுடைய மனசு அமைதிப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றுவீங்க அப்படின்றதான் இன்றைக்கான தலைப்பு. இந்த தலைப்பில் பேசணும்னு நினச்சிக்கேன் அப்படின்னா, மறக்காமல் கால் பண்ணுங்கள் 9787700 107.8 நம்பருக்கு. ஸோ இப்போது நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம். நான் அம்மா கட்டையிலிருந்து முருகன் பேசுறேன். இந்த சிறப்பான தினத்தை நான் வாழ்த்துக்கு சொல்றேன். அது 3 சிறப்பான தினம். இன்னைக்கு வந்து தந்தையர் தினம், அப்புறமேட்டு இசை தினம். இசைனா நம்மளுக்கு இப்ப தலைப்புக்கே அதுதான் நான் சொல்ல வரப்போறேன். அப்புறமேட்டு இன்னொரு தினம் வந்து யோகா தினம், யோகா பயிற்சி செய்யற தினம் இன்னைக்கு. அந்த 3 தின வாழ்த்துக்களும் நான் சிறப்பா சோனாப்பம் நேயர்களுக்கு சொல்றேன். அது எப்பம் நிலாவா திகழக்கூடிய ராஜகுமார் சாருக்கு என்னுடைய வாழ்த்துகள். வானல ஒரு நிலானாக்கா எப்பம் எப்பம் நிலானாக்கா ராஜகுமார் சார் தான். பல பெண்களுடைய மனல்கள் அவங்க மனதை அறிஞ்சு அவங்களுக்கு நிகழ்ச்சி படுத்திட்டு இருக்கிற எப்பம் நிலா எப்படின்னு அவருக்கு ஒரு பேர் சொல்றேன் நான், ராஜகுமார் சாருக்கு. ஹலோ
4: அண்ணா. ஓகேண்ணா, ஓகேண்ணா.
5: சரி, நான் என்ன சொல்றேன், எனக்கு டென்ஷனா இருக்கும் போது இசைதான் கேட்டேன் சார். நிஜமாவே எனக்கு டென்ஷன் வராது. இருந்தாலும் எனக்கு ஒரு மன அமைதி வரணும்னா இந்த இசை தினத்துல வந்து நான் இசை தான் கேட்பேன். பட்டி இசை கேட்பேன், மெலோடி சாங்ஸ் கேட்பேன். இந்த மாதிரி நீங்க டென்ஷனா இருக்கும் போது இசை கேட்டு உங்க மனதை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நான் இந்த நாள்ல கேட்டுக் கொள்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.
4: நன்றிண்ணா, நன்றிண்ணா. அதாவது முருகன் அண்ணா வந்து இசை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ இன்றைக்கி என்ன நாள் அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். இன்றைக்கி வந்து தந்தையர் தினம், அதுக்கப்புறமேட்டு வந்து யோகா தினம், அதுக்கப்புறம் மியூசிக் டே. அதாவது 3 சிறப்பு நாட்கள். ஸோ இந்த 3 சிறப்பு நாட்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. அப்பா என்ன சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னா, தன்னம்பிக்கையை சொல்லிக் கொடுப்பாரு. அந்த தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்திட்டு நம்ம அந்த தன்னம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு யோகா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கலாம். இல்லை ஒருவேளை நம்மளுடைய தன்னம்பிக்கை வந்து சோதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின் போது அந்த நேரத்தில் மியூசிக்கை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பித்தோம், இல்லை அந்த பாட்டுலாம் கேட்டோம் அப்படின்னா நம்மளோட மனசு அமைதியாகிடும். ஸோ அதுக்கு தான் இந்த நாட்கள், 3 நாட்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி இந்த 3 நாட்களை பார்க்குறீங்க அப்படின்றத பற்றி பகிர்ந்து நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் கால் பண்ணுங்கள் 9787700107 நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ நிகழ்ச்சியில் நாம் அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நேயரும் வந்துட்டாரு. ஸோ அவங்ககிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம்
4: வணக்கம் வணக்கம்.
6: ராஜ்குமார்,
4: ராஜ்குமார்
6: நம்மளுக்கு
4: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன் சாமி.
4: இன்னைக்கு நாள் எப்படி போயிட்டு இருக்கு?
6: என்ன
4: பண்ணுவீங்க? என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றுவீங்க அப்படின்றதா
6: எனக்கு 2-3 வகை இருக்குது. என்ன டென்ஷனா இருந்தாலும் நம்ம பேர குழந்தைகள் வரும்போது அந்த டென்ஷன் பறந்து போயிடும். அது ஒன்று. ரெண்டாவது பாட்டு பாட்டு போட்டுட்டோம்னா நமக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு அரும்பு மலரேன்னு பாட்டு சொன்னாலே நமக்கு டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிரும். பிடிச்ச பாட்டு வரும்போது அப்புறம் அதுக்கு மேல் வந்தா தோழர் பாட்டு வந்ததுன்னா சூப்பரா போய போய ஓடிய போயிடும் டென்ஷன் எல்லாம்.
4: சூப்பர் பாட்டி. பாட்டு கேக்குறது அப்படின்றது பாட்டு கேட்டா மனசு அமைதியாயிடும்.
6: ஆமா கண்டிப்பா, அது நமக்கு பிடிச்சமான பாட்டு இருந்தா அப்படியே ஸ்லோ அப்படி எவ்வளவு வேகமா இருந்தாலும் ஸ்லோவாயிருவோம்.
4: கண்டிப்பா கண்டிப்பா பாட்டி.
6: ஆமா அந்த இசைக்கு பயங்காதான் எதுக்கும் பாட்டு ஒரு இது இருக்கு.
4: ஆமா பாட்டி,
6: அந்த மாதிரி இசைய கண்டா மயங்கிருவோம். நல்ல பாட்டு, பழைய பாட்டுக கூட ரேடியோவில் போட்டுட்டோமா அந்த பாட்டு கேட்டுட்டு அப்படியே பொழுதே போயிடும் அந்த மாதிரி.
4: ஆமா பாட்டி, ஆமா பாட்டி.
6: நான் கொஞ்சம் பாட்டு பிரியரு, அதனால கொஞ்சம் அப்படியே பாட்டு போட்டோம்னா இறங்கிடும்.
4: சூப்பர் பாட்டி, சூப்பர் பாட்டி. நன்றி பாட்டி.
6: பாருங்க அப்படி வரும்போது ஒருத்தர் எந்திரிச்சுக்கணும், அந்த இடத்த விட்டு தானா எந்திரிச்சுக்கணும். இதுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத எந்திரிச்சு பாருங்க, அமைதியாயிருவோம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சாமி.
4: சரிங்க பாட்டி, சரிங்க பாட்டி. நன்றி பாட்டி.
6: நன்றி சாமி, நன்றி சாமி. நேற்று சொன்னேன்ல லேடிஸ் எல்லாம் சாப்பிட விட்டுறாங்கன்னு.

0: இன்னொன்னு சொல்லாம கிட்ட எங்களுக்கு பில்லு வர்றத பார்த்தாலே வெட்ட தோணுமா?
1: தோணாது தோணாது.
0: ஆமா, பில்ல பார்த்தாலே வெட்டவே தோணாது, போது இருக்கிறதே போதும் அப்படின்னு வருவோம்.
1: சரிங்க பாட்டி, சரிங்க பாட்டி.
0: நன்றி சார்.
1: நன்றி நன்றி பாட்டி.
0: நன்றி நன்றி.
1: நேத்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த மாதிரி நிகழ்ச்சியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் பேசியிருந்தேன். அதாவது பெண்கள் வந்து டயட் அப்படின்ற ஒரு பேரில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டயட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வெளியில் ஏதோ ஃபங்க்ஷன் வீட்டுக்கெலாம் போகிறாங்க, வெளியில் வீட்டெலாம் போயிட்டு ஏதோ ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்றாங்க அப்படின்போது நல்லா கட்டு கட்டுன்னு ஃபுல் கட்டு கட்டிடுறாங்க. அந்த டயட்லாம் மறந்துட்டு அதாவது சீட்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சீட் டே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பேசியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து கால் பண்ணி நம்ம கூட வந்து சொல்லியிருந்தாங்க ருக்மணி பாட்டி. ஸோ இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் டென்ஷனாக இருக்கும்போது அதை எப்படி சமாளிக்கிறதுன்றதுக்கு, அதாவது மனசு அமைதிப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள் பின்பற்றுவீங்க அப்படின்றத மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போது அடுத்ததாக உங்களுக்காக ஆதித்யா ஸ்ரீராம் அவர்களுடைய ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டுடுவாங்க நேரடியாக. தொடர்ந்து லேசா லேசா அது அழைப்பதியார் நிகழ்ச்சியில் உங்களோட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது சீனி சீனி சினிமா. சீனி சீனி சினிமா சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருந்தோம். என்ன தலைப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ டென்ஷனாக இருக்கும்போது, அதாவது டென்ஷனாக இருக்கும்போது உங்களோட மனசை அமைதிப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் பின்பற்றுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. ஸோ இந்த தலைப்பில் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட முடிவு போகுது. ஸோ அதுக்குள்ளே கால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருந்தீங்க. யார் யாரெல்லாம் கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைச்செல்வி அக்கா ஐம்புதூர்லேருந்து, அதுக்கப்புறம் சந்திரசேகரண்ணா காட்பாண்டிலேருந்து, பழனி சுப்பிரமணியண்ணா தருமபுரிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் முருகன் அண்ணா அம்மாப்பேட்டிலேருந்து கால் பண்ணியிருந்தார், ருக்மணி பாட்டி வந்து தாதகாப்பட்டிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ண

நேயர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிடறேன். என்ன எதுக்காக வாழ்த்துக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகா தினத்தை வாழ்த்துக்களும் தெரிவிச்சிடறேன். அதே மாதிரி இசை அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்க ஆரம்பிக்குது, அதுக்காகவும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடறேன். அதே மாதிரி இன்னைக்கு தந்தையர் தினம். ஸோ உங்களுடைய தந்தையருக்கு, தந்தை எல்லாருக்கும், எல்லாருக்குமே வந்து ஒரு வாழ்த்துக்களை இன்னொரு டைம் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போது நான் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேயர்களே. அதனால் நான் இப்போது விடைபெற்றுட்டு நாளைக்கு நாளை மதியம் 3 மணி அளவில் லேசா நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சினி சினி சினிமா நிகழ்ச்சி வந்து அடுத்ததாக இருக்குது. அந்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியை நான் வந்து என்ன மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பேசணுன்றதுக்காக குரு அவர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சீக்கிரம் கிளம்புங்க ப்ரோ, நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேயர்களே. அதனால் இப்போது விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் இன்னைக்கு அழைப்பதையார நிகழ்ச்சி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இந்த வாரமும் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஃபஸ்ட்டு

ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபேமிலி ட்ராமா சப்ஜெக்டில் உருவாகி இருக்கிற படம் தான் எங்கள் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக நம்ம சமந்தா மேம் இருக்காங்கல்ல, அவங்க தான் நடிச்சிருக்காங்க. கூடவே இந்த படத்தில் கௌதமி சைத்தன்யா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நளினி ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கெலாம் வந்துட்டு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. ஸோ இந்த எங்கள் தங்கம் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சோசியல் ட்ராமா சப்ஜெக்டில் ஃபேமிலி ஓரியன்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் நூறு சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் நம்ம விஜய் ஆண்டனியன்னா லீட் ரோலில் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்வாசிகா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபீமேல் லீட்ல பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த படத்தில் நிறைய பேர்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நம்ம டேரக்டர் சசி இருக்கார்ல, அவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட டேரக்ஷனில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருந்த அவரோட படங்கள் எல்லாமே வந்துட்டு அப்படி தான் வந்து இருந்தது. ஸோ அவரோட டேரக்ஷனில் இந்த நூறு சாமி படம் நம்ம விஜய் ஆண்டனியனோட நடிப்பில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் காமெடி ட்ராமா சப்ஜெக்டில் உருவாகி இருக்கிற படம் தான் மக்கள் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் ரீசெண்டாக இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்குமே வந்து ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடச்சிருந்தது. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா ரவி மரியா, ராதா ரவி, பல கருப்பையா, நாஜில் சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராம்தேவ் திருமலை ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானரில் உருவாகி இருக்கிற படம் தான் டார்க் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் பாக்யராஜ், சோனியா அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிஷான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ரொமான்டிக் சப்ஜெக்டில் உருவாகி இருக்கிற படம் தான் மனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படமும் இந்த வாரம் ரிலீஸாக லிமிட்டெட் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு சில படங்கள் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்தது இல்லை, அந்த படங்களும் மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் வந்து ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி ஓடிடியிலையுமே ஒரு சில படங்களை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட படத்தை ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

ராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டிக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: FM 107.8 சமுதாய வானொலி சினி சினி சினிமா.
3: நாம வார வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில படங்களுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தாங்க இந்த வாரமும் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? இப்போ டாப் ஹீரோஸோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஃபேன்ஸ் படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றதே செகண்டாக தான் வந்து பார்ப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாளில் எத்தனை கோடி வந்து வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஈகராக வெயிட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய ஃபேன்ஸும் வந்து வெயிட் பண்ணுறது அதுதான், நம்ம ஸ்டாரோட படம் எத்தனை நாளில் 100 கோடி வசூல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா இந்தியாவோட ஃபஸ்ட்டு 100 கோடி படத்தை டைரக்ட் பண்ணுது, அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு 100 கோடி கலெக்ட் பண்ண படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம தமிழ் டைரக்டர்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தீனா, துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வெற்றிகரமான படங்களை டைரக்ட் பண்ணியிருந்த நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் இருக்கார்ல. ஸோ அவர் கஜினி படத்தை அமெரிக்கான வச்சு ஹிந்தியில் எடுத்துருப்பார்ல. ஸோ அந்த படம் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு 100 கோடி வசூல் பண்ண படம் அப்படின்ற மாதிரி வந்து ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவோட ஒரு கிரேட்டஸ்ட் டைரக்டர், தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் அப்படின்னா மணிரத்னம் சாரை வந்து சொல்லலாம். இவர் தமிழ் சினிமாவை இந்திய சினிமா லெவலுக்கு உலக சினிமா லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு ஆச்சரியமே வந்து கிடையாதுங்க. இவரோட படங்கள் வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். இந்த நிலையில் மௌனராகம் படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் கார்த்திக் சாரோட கேரக்டர் அப்படின்றது எல்லாராலையும் வந்து ரசிக்கப்பட்ட ஒரு கேரக்டர். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மௌனராகம் படத்தில் ஃபஸ்ட்டு கார்த்திக் சாரோட கேரக்டரே வந்து கிடையாதான், அப்படி ஒரு போர்ஷன்ஸே வந்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இந்த கேரக்டர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் ரீச் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீம்லாம் ஃபீல் பண்ணி கார்த்திக் சாரோட கேரக்டர் அதாவது அவரோட போர்ஷன்ஸை 2 வாரத்தில் ஷூட் பண்ணி முடித்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ பெரிய சூப்பரான விஷயம் இல்லை? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களே மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக தமிழில் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசினோம். இப்போது அதை தாண்டி மற்ற மொழிகளில் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு மலையாள சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே 2 படங்கள் நோட்டபிள் ரிலீஸாக இருக்குது. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாலன் தி பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 படங்கள் மலையாளத்தில் இந்த வாரம் ரிலீஸாக இருக்கு. அதுக்கப்புறமா ஹிந்தி சைடில் கேட்டிங்க அப்படின்னா காக்டெயில் பார்ட் 2 இந்த படம் வந்து இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸாகிருக்கு. அதுக்கப்புறமா ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 2 படங்கள் நோட்டபிள் ரிலீஸாக இருக்கு. என்னென்ன படங்கள் அப்படின்னா டாய் ஸ்டோரி பார்ட் 5, அதுக்கப்புறமா ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 படங்கள் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸாகிருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை மற்ற லாங்குவேஜஸில் பார்த்து என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்கள். நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது.

0: 70 years of legacy. Eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9445-9160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸ், உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம தனுஷ் அண்ணாவோட ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இந்த வாரம் இருந்தது அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம தனுஷ் அண்ணா நடிக்கிற 55வது படத்துக்கான டைட்டிலை அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷலான விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, நம்ம தனுஷ் அண்ணாவோட 55வது படத்துக்கான ரிலீசிங் டேட்டையுமே சொல்லிட்டாங்க. நம்ம தனுஷ் அண்ணாவோட 55வது படத்துக்கான டைட்டில் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான அந்த சின்ன டைட்டில் கிளிம்ஸ் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ராஜ்குமார் பெரியசாமி லாஸ்ட்டாக அமரன் படத்தில் மறைட்டு இருந்தார். ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஓம் படம் இருக்குல்ல, நம்ம தனுஷ் அண்ணாவோட 55வது படம். இந்த படத்தை அக்டோபர் 16ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம்லாம் எப்படி இருக்கும்

அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக இன்னொரு விஷயத்த சொல்லியே ஆகணுங்க, நம்ம சாய் அபியங்கர் இருக்கார்ல, அவர் பிஜிஎம்ல சும்மா மிரட்டிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த சின்ன கிளிம்ஸ் வீடியோவில் பார்க்கும் போதே வந்து தெரியுது, பயங்கரமான மியூசிக்லாம் வந்து போட்டிருந்தாரு. ஸோ படத்தில் பிஜிஎம்ஸு சாங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நம்ம மம்முட்டி சார் சாய் பல்லவிலாம் வந்து நடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம எஸ்டே ரேனாவோட ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக அப்டேட்ஸ் மேலே அப்டேட்ஸாக வந்துகிட்டே இருக்கு. இந்த அரசன் படத்திலிருந்து இன்னொரு குட்டியான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் வந்து இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக நம்ம எஸ்டிஆர் அண்ணாவும் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் வந்துட்டு ஆக்ஷன் மோட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரில் மென்ஷன்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ சும்மா சொல்லவே கூடாது, நம்ம வெற்றிமாறன் சாரோட படங்களில் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு அவசியமே வந்து கிடையாது. ஸோ இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சூர்யா சாரோட விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணா ஒரு சூப்பரான பாட்டை டெலிவரி பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்த சாங்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போது தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமா பார்க்குறதுக்குன்னு நிறைய ஆடியன்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஒரு சிலர்லாம் அந்த

கதை ஓரியன்டாக வந்து படங்கள் பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பயங்கரமான லாஜிக்ஸ்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர்லாம் வந்துருக்காங்க, அவங்க வந்துட்டு டைம் பாஸ்க்கு நான் வந்து ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகணும், நல்ல ஜாலியாக போகணும், இந்த லாஜிக் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன், நான் படத்தை படமாக வந்து பார்ப்பேன், நல்லா ரசித்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆடியன்ஸ்லாம் வந்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இருக்கிற ஆடியன்ஸ்க்காகவே நான் ஒரு படத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது 2026 தமிழில் ஒரு காமெடி ட்ராமா சப்ஜெக்டாக உருவான படம் தான் கிணத்த காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தை டேரக்டர் சுரேஷ் சங்கையா இருக்கார்ல, அவர் தான் வந்து டேரக்ட் பண்ணியிருப்பார். அவரோட கடைசி படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அவர் வந்து இப்போ நம்மளோட இல்லை. இதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு ஒரு கிடாயின் கருணை மனு, அதுக்கப்புறமா சத்திய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்களை டேரக்ட் பண்ணி இப்போது அடுத்ததாக கிணத்த காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை டேரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் லீட் ரோலில் நம்ம யோகி பாபு சார் நடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரெபேக்கா ஜார்ஜ் மரியன்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த கிணத்த காணும் இந்த படத்துக்கான கதை என்ன அப்படின்றத நான் ஆன்லைனில் ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு கிராமத்தில் இருக்கிறாரு. அந்த கிராமத்தில் தண்ணி வசதி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து கிடையாது. ஹீரோ பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போது ஹீரோயினோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை பாரு, தண்ணி இல்லாத ஊரில் உன்னை நான் கட்டித்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா யோகி பாபு சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு கிணறு நோண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாம் ஊற்று பார்ப்பாங்கள்ல, அதாவது தண்ணி எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஹீரோவோட இடத்துலையே ஊற்று இருக்குது, இங்கே நம்ம கிணறு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் ரொம்பவே தீவிரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதாவது அந்த கிணறு வெட்டுறதுக்கு அப்புறம் அந்த பிளான்லாம் பண்ணுறாங்கல்ல, அப்போ ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து நடக்குது. ஃபைனலாக இந்த கிணத்தை வெட்டினாங்களா, ஹீரோ நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த கிணத்தை காணும் படத்துக்கான ஸ்டோரியாகவே வந்திருக்கு. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சதே அந்த யதார்த்தமான ஒரு விஷயம் தாங்க. ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக வந்திருக்கும். இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்ல முடியாது. அந்த வில்லேஜோட அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே வந்துட்டு நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் வந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு சில ஃப்ளாஸ்லாம் வந்து இருக்குது, ஒரு சில நெகட்டிவிட்டிஸ்லாம் இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் பார்க்கணும், லாஜிக்கே இல்லாமல் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிணத்த காணும் படத்தை வந்து பார்க்கலாம். இந்த படம் வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: புறாடே ஓடுது புறா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
2: இப்போது சென்னைன்னு சொன்னால் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். சென்னைன்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு டக்குன்னு ஞாபகம் வருது இந்த சினிமா தியேட்டர்ஸு, அந்த படத்தோட செலிப்ரேஷன்ஸு, மூவி ஷூட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50% வந்து சினிமா சம்மந்தப்பட்டது தான் ஞாபகம் வந்து வரும். ஸோ இன்றைக்கி நான் சென்னை பற்றி பேசும்போதே கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நான் சென்னையில் இருக்கிற ஏதாவது ஒரு பழமையான தியேட்டர் பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இந்த வாரம் சினிமா நிகழ்ச்சியில் சென்னையில் இருக்க ஒரு பழமையான ஃபேமஸான ஒரு தியேட்டர் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ எந்த தியேட்டர், அந்த தியேட்டருக்கு அப்படி என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது சென்னை இருக்குல்ல, சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற ஒரு தியேட்டரை பற்றி தான் நான் இந்த வாரம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த தியேட்டருக்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாரத் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த தியேட்டருக்கான நேமு. இந்த தியேட்டரை ஃபஸ்ட்டு 1960களில் இந்த தியேட்டரை வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா படங்கள்லாம் நல்லா தான் போகுது, ஓனர் வந்து கை மாறுது. 1967 ஓனர் வந்து கை மாறுது. அதுக்கப்புறமா தியேட்டரை கொஞ்சம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1987 கை மாறி எந்த படத்தை தெரியுமா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பண்ணாங்க? நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட அம்மன் கோவில் கலக்காலை அப்படின்னு சொல்ற இந்த ஒரு படம் இருக்குல்ல, இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பண்றாங்க. இந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணி செம்ம ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. அந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆன டைம்ல கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்து இந்த அம்மன் கோவில் கலக்காலை படம் வந்து ஓடி இருக்கான். ரசிகர்கள் அவ்வளோ ஆரவாரமாக அந்த தியேட்டரில் படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்களாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பிரபு சாரோட சின்ன தம்பி படம் இருக்குல்ல, இந்த படம் தான் அந்த தியேட்டர்லேயே அதிக நாட்கள் ஓடிய படம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 185 நாட்கள் அந்த பாரத் தியேட்டரில் ஓடி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அடுத்ததான் காதலன் படம், நம்ம பிரபு தேவா சாரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிட்டு காதலன் படம் செம்ம பிரம்மாண்டமாக அப்பயே எடுத்திருப்பாங்க, கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு படம் 150 நாட்களை கடந்து அந்த பாரத் தியேட்டரில் ஓடிருக்கான். ஃபஸ்ட்டு அந்த பாரத் தியேட்டரில் ஃபிலிம் ரோலை யூஸ் பண்ணி படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தியேட்டரை ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தியேட்டரில் இப்போ வரைக்கும் கரண்ட்டில் எவ்வளோ சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா 227 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த தியேட்டரில் 3 ஸ்டார்ஸோட படங்கள் தான் அதிகமான செலிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஃபஸ்ட்டு நம்ம ரஜினி சார், விஜய் சார், அதுக்கப்புறமா அஜித் சார், இந்த 3 படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும் போது ரசிகர்கள்லாம் பயங்கர ஆரவாரமாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அதெல்லாம் பார்க்க திருவிழா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் ஓனர்லாம் பயங்கரமாக சந்தோஷத்தில் வந்து சொல்லியிருந்தார். விஜய் சாரோட நாளை தீர்ப்பு படம் இருக்குல்ல, இந்த படத்தை இங்கே வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அஜித் சாரோட வான்மதி படம் இருக்குல்ல, இந்த படத்தையுமே அங்கே ஸ்க்ரீன் வந்து பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வான்மதி படத்தில் வர ஒரு சில கிளிப்பிங்ஸை அந்த பாரத் தியேட்டர்லாம் ஷூட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம விக்ரம் சாரோட கந்தசாமி படம் இருக்குல்ல, அந்த படத்தில் ஒரு லேடி கெட்ட பொண்ணு வரும், அந்த லேடி கெட்ட போடியே வந்து நம்ம விக்ரம் சார் இந்த தியேட்டரில் உட்காந்து படம்லாம் வந்து பார்த்துருக்காராம். ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2015 இந்த தியேட்டரை இன்னும் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுறாங்க, டெக்னாலஜி எல்லாம் உள்ளே கொண்டு வராங்க. இப்போது கரண்ட்டில் லேட்டஸ்ட்டாக என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த டெக்னாலஜியோட இந்த பாரத் தியேட்டரில் படத்தை ஸ்க்ரீன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்பயுமே ரசிகர்களோட அந்த சப்போர்ட் அப்படின்றது இந்த தியேட்டருக்கு நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி பழமையான தியேட்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதை பற்றினா டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக நான் அடுத்த வாரம் சினிமா நிகழ்ச்சியில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபு சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.

7.8 ஷக்கலக்க குட்டி. FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்பயுமே ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா புத்திசாலி காகம். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய ஊர்ல ரெண்டு காகம் இருந்துச்சாம். அந்த ரெண்டு காகமும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, சாப்பிட்றதுக்கும் ஒன்றா தான் போவாங்க, ஈவினிங் விளையாடுறதுக்கும் ஒன்றா தான் போவாங்க. ஸோ இதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் ஒரு காகம் வந்து எனக்கு பயங்கரமாக தாகம் எடுக்குது, வெயில் காலம் வந்துருச்சுல, நம்ம இனிமேல் தண்ணி இருக்க இடத்துல போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு இன்னொரு காகம் என்ன சொன்னிச்சுன்னா, நம்ம நம்மளோட வீட்டை விட்டுட்டு வேற இடத்துக்கு போனால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்காது, நம்ம இந்த விளையாட போகிற நேரம் இல்லை சாப்பிட போகிற நேரத்தில் தண்ணி எடுத்து நம்ம வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. சரி, இந்த காகமும் ஓகே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, தண்ணியை தேடி ரெண்டு பேரும் ஒரு பெரிய பயணம் வந்து போனாங்க. சரி, எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கோ நம்ம இப்போ பார்த்து வச்சுக்கலாம், அப்புறமேட்டு வந்து தேடி எடுத்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு பயணம் ஒன்று போனாங்க. அப்படி போகும்போது நிறைய இடத்துல தண்ணி இருந்துச்சு, அதையும் இவங்க பார்த்து வச்சுட்டாங்க. அப்படி எல்லாம் பார்த்து வச்சுட்டு சாயங்காலம் வீடு திரும்பும் போது ஒரு

0: பானையை பார்த்தாங்க. அந்த பானையில் தண்ணி அடியில் தான் இருந்துச்சு. அந்த ரெண்டு காகத்தில் ஒரு காகத்துக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு காகம் என்ன பண்ணுச்சுன்னா, தண்ணி இங்கே கொஞ்சோண்டு இருக்குது, இதை நம்ம குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம், திருப்பி நாளைக்கு வந்து நம்மளோட பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அதே மாதிரி இந்த தண்ணி குடிக்க வந்துட்டாங்க. ஆனால் தண்ணி பானையில் அடியில் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னே ரெண்டு பேருக்கும் தெரியல. அப்போதான் அந்த காகம் ரெண்டு பேரில் ஒரு காகம் என்ன பண்ணுச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து அடியில் போட்டு அந்த தண்ணியை மேலே வர வச்சிருச்சு. ஸோ வெயிட் அடியில் போச்சுன்னா தண்ணி அப்படியே மேலே வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி மேலே வந்துருச்சு. இன்னொரு காகம் தண்ணி குடிச்சிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த கதையோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சமயத்துலையுமே நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கணும், அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: சாதர்ஷிகா.
0: அர்ஷிகா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th முடிச்சு 5th போப்பேன்.
0: ஓகே, 5th போக போறீங்க. சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: நேஷனல் தோக்குப்பள்ளி.
0: சூப்பர். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: இருக்காங்க.
0: யார் யாரெல்லாம் அது சொல்லுங்க.
1: சிவன்யா, பஜானா, சஞ்சீவினி, மோனிகா, திவ்யாஸ்ரீ, தேவஸ்ரீ, விஜயதானி.
0: நீங்க என்ன ஒரு ஒருத்தரா லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சரி, ஏதோ எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சிருக்கீங்க. நீங்க ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் போறது, லஞ்ச் டைம்ல சேட்டையெல்லாம் பண்றது, இதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் உண்டு அப்படின்றீங்க. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தர்ஷிகா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333300.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு

0: கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதீர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம், அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதிச்சு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின், அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதீர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும், அவங்களோட ஆரோக்கியமான உணவு பட்டியல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னா எது எது குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போட்டு கொடுக்கலாம் மேம்?
2: சத்தான உணவு, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் குழந்தைங்க பார்த்து வளர்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க வளர்கிறாங்க. ஸோ சத்தான உணவு, பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும். கண்டிப்பாக காய்கள் சேர்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், சோறு கொடுத்து வயிற்ற நிரப்பிச்சிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். சோறு சாப்பிட்டாலே நம்மளுக்கு மனசுலாம் நிம்மதியாயிடுது, அப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ சோறை மட்டும் ஊட்டிடுறோம். ஆனால் சோறு மட்டும் குழந்தைக்கு பத்தாது. நம்மளுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே காய்கறிகள்லேருந்து தான் கிடைக்குது. அப்போ அந்த காய் சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம சின்னத்துலேருந்தே உருவாக்கணும். நம்ம சின்னத்துலேருந்தே கொடுத்துட்டுனா அது அவங்களுக்கு ஹேபிட்டாக மாறிடும், சாப்பிட்ருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 5வது படிக்கும்போது

0: காயே சாப்பிட மாட்டேங்குன்னு காய் கொடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஃபுட் ஹேபிட்ஸை வந்து நல்ல ஃபுட் ஹேபிட்ஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். எப்போவுமே நம்ம கொஞ்சம் ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்றத பார்த்து குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க வந்து வளர்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பழக்க வழக்கங்களை சின்ன சின்னதாக நம்ம மாற்றிக்கிட்டோம்னாலே ஆரோக்கியமான காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி கீரை ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம குழந்தைங்களும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. தேங்க்யூ மேம் நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸும் ஆரோக்கியமாக என்னென்ன செஞ்சு கொடுக்கலாம் அண்ட் அவங்களோட ஹெல்த்தை மேம்படுத்துறதுக்கு இன்னும் என்னென்ன உணவு பழக்கத்தெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டேடியூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணி என் கூட. இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களுக்கு அப்புறமா நம்ம வந்து தர்ஷிகா கூட பேசலாம். ஸோ தர்ஷிகா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787701078 இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம்

0: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
1: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம தர்ஷிகா கூட பேசிடலாம். அண்டு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம தர்ஷிகா கூட பேசிடலாமா? தர்ஷிகா, நீங்கள் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதுவும் லிஸ்ட்டு போட்டு ஒரு ஒருத்தராக ஆட் பண்ணி சொன்னீங்க. சரி ஓகே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிஸ்கிட்ட திட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன திட்டு வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டால் சிரிக்கிறீங்க. அப்போ எக்கச்சக்கமாக திட்டு வாங்கியிருப்பீங்க போலியே. இல்லை சரி, நீங்கள் இப்படி கேட்டால் சொல்ல மாட்டீங்க. இருங்க, இன்னொரு பக்கத்துலேருந்து நான் வரேன். சரி, நீங்கள் கிளாஸ் டைமில் பேசுவீங்களா?
5: ஏதாவது பேசுவோம்.
4: பேசும்போது மிஸ் பார்த்துட்டாங்கன்னா?
5: மாட்டியிருக்கிற ஆனாலும் தெரியாத மாதிரி இருக்கும்.
4: ஓஹோ, மாட்டியிருக்கிறீங்க ஆனாலும் தெரியாத மாதிரி இருந்துப்பீங்க. பரவாயில்லையே, இது நல்ல டெக்னிக்காக இருக்கே. சரி, எப்படி அப்படி வந்து தப்பிப்பீங்க சொல்லுங்கள்.
5: நாங்கள் வந்து அங்கே பேசிட்டு இருக்கோமா, மிஸ் பாடம் நடத்தும் போது மிஸ் பார்த்துருவாங்க. மிஸ் பார்க்கும்போது நாங்கள் கீழே குமிஞ்சி மிஸ்ஸை பார்த்துருவோம்.
4: ஓ, நீங்கள் மிஸ்ஸை பார்க்க மிஸ் உங்களை பார்க்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. சரி ஓகே ஓகே. சரி, இப்போ இந்த சேட்டையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத சொல்லுங்கள்.
5: தமிழ்.
4: தமிழ்? ஏன்?
5: தமிழ் நிறைய எனக்கு தெரியும், அதனால பிடிக்கும்.
4: ஓ, தமிழ் தான் உங்களுக்கு வந்து நிறைய தெரியும். சரி, தமிழில் எனக்காக ஏதோ ஒன்று சொல்கிறீங்களா? சொல்லுங்கள்.
5: அகல் முகதை எழுத்தெல்லாம் மாறி வகன் முகத்தையே உலகையே கட்டணாய் பயணிக்குள் வாழாய்வா நட்டால் தோழால் நல்லதான்.
4: சூப்பர், செம்மையாக சொன்னீங்க கேட்ட உடனே டக்குன்னு. சரி ஓகே, நீங்கள் தனியாக கிளாஸ்க்கெலாம் எங்கேயா போகிறீங்களா?
5: சிலம்பம் கிளாஸ் போகலாம்.
4: சிலம்பம் கிளாஸ், கிளாஸ் நேமு?
5: சேலம் சிலம்பம் கிங் அட்கோயில்.
4: சூப்பர். சரி, நீங்கள் சிலம்பமில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க?
5: கல்யாணி, பாப்படிநாது, மூணடி, ரெண்டாவது கல்யாணி, ஃபைட்டிங்கு, நீர்பண்டம், சுருள், அப்புறமேட்டு படைவீச்சு, வீச்சு, ரெண்டாவது வீச்சு, அதான்.
4: சூப்பர். யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தராங்க?
5: விஷாலி மாஸ்டர், கிஷோர் மாஸ்டர், ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லி கொடுக்குறாங்க.
4: ஓஹோ, ரெண்டு மாஸ்டர். சரி, ரெண்டு பேரில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
5: கிஷோர் மாஸ்டர்.
4: கிஷோர் மாஸ்டர், இன்னும் தைரியமாக சொல்கிறீங்க. விஷாலி மாஸ்டர் கேட்டால் என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு தெரியுமா இது?
5: தெரியும்.
4: தெரியும், பரவாயில்லப்பா, எவ்வளோ தைரியம் நம்ம தர்ஷிகாக்கு. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தர்ஷிகா கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நம்ம இன்னும் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட 9787707.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க. இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: மாட்டுறாங்களோ இல்லையோ, ஆனா அவங்க வாயிலிருந்து வர முதல் வார்த்தை சாப்பிட என்னமா இருக்கு அப்படின்வாங்க. ஸோ அந்த நேரத்தில் போய் சாப்பாடு குழம்பு இருக்கு சாப்பிடுவா அப்படின்னு சொன்னால் அவங்க மூடு அப்படியே அப்செட் ஆகிடும். ஸோ நம்ம அந்த நேரத்தில் ஹெல்த்தியாகவும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும், அண்ட் அவங்களுக்கும் அது பிடிச்சிருக்கணும் அப்படின்றத மைண்ட் பண்ணி நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷு தான் சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பீனட் பொரியல். ஸோ வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி பொரியலாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் வேர்க்கடலை 1 கப்பு, வெங்காயம் 1 கப்பு, பச்சை மிளகாய் 2, கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஸோ இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு வேர்க்கடலையை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வாங்கி உரித்து 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சதுக்கப்புறமா உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடணும். ஸோ இப்போ வேர்க்கடலை ரெடி ஆகிடுமா, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை உளுத்தம்பருப்பு இது வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடணும், அண்ட் அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு இப்போ இந்த வெந்த வேர்க்கடலையை அது கூட சேர்த்து நல்லா கிளறி தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே அது கூட போட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் அடித்து இறக்குனா சூப்பரான இந்த வேர்க்கடலை ரெடி ஆகிடும். ஸோ இந்த வேர்க்கடலை பொரியல்ல எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பொதுவாகவே இந்த நிலக்கடலையில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு அவங்க எடைக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து அவங்க உடம்புக்கு தேவையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சோர்ஸு இந்த வேர்க்கடலையிலேருந்து நமக்கு கிடைக்கும், அண்ட் எனர்ஜியுமே இதில் அதிகமாக இருக்குது, ஹெல்த்தி ஃபேட்ஸும் இதில் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் வேர்க்கடலையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஹெல்த்தியாகவும் இப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுங்க, சூப்பராகவும் டேஸ்ட்டு பயங்கரமாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹர்னி என் கூட. இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக குட்டி.
1: வணக்கம் மேம். மேம், இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நடுவுல ஒரு பேச்சு பொருளா ஒரு வார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தையே சொல்லலாம். ஸோ எல்லாருமே எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு புதுசாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அதிக காரணம் என்ன மேம்?
2: இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இப்போ மனதளவில் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இந்த சின்ன ஒரு குழந்தை அன்னைக்கு ஒரு ஸ்டாப்பிங்கில் நின்றுருக்கேன், எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா, எங்கள் அப்பா இன்னும் வரல அப்படின்னு ஒரு உரையாடல் ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஒரு ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அது எல்லா விஷயத்தையும் எப்படி

0: யோசிக்கிறாங்க பாருங்களேன். இதெல்லாம் வந்து என்னன்னா அபராதமான வந்து நிறைய மீடியாஸ்ல வந்து பேசக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் தான் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மெயின்.
1: கண்டிப்பா மேம், அவங்க எதை பார்த்து கத்துக்கிறாங்களோ, எதை பார்த்து புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்களோ, அதுல இருந்து தான் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உருவாகுது அப்படின்றத சொன்னீங்க. தேங்க்யூ மேம் நிறைய விஷயங்கள் இணைந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ஸோ இப்போ நம்ம தர்ஷிகா கூட பேசிடலாமா? தர்ஷிகா, உங்களுக்கு வந்து இந்த சிலம்பம் கலையை வந்து மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நிறைய மேட்சும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம சோழ எஃப்எம் மூலமா மாஸ்டருக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் நீங்கள் வந்து சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க?
2: அது வந்து மாஸ்டர் நல்லா கற்றுத்தராங்க, அது இல்லாமல் ஒன்றுமே சொல்லி கற்றுத்தராங்க.
1: சூப்பர், இவ்வளோ நாளாக மாஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. சரி தர்ஷிகா, நீங்கள் வந்து மேட்சுக்கெல்லாம் போயிருப்பீங்கல்ல, எந்தெந்த ஊருக்கெல்லாம் மேட்சுக்கு போயிருக்கீங்க?
2: சென்னை, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, இது சேலத்துக்கு மேட்சுக்கு போனோம். அழகா
1: சூப்பர், இத்தனை ஊரில் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக மேட்ச் வந்து விளையாடிருக்கீங்க. ஓகே ஓகே, அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையுமே நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
1: ஓகே, அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. அடுத்ததாக 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேளுங்க. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி மலைவாழ் மக்களோட வாழ்க்கை வரலாறு மற்றும் அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: Top 10 Music.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரே என்னுடன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இயல்பான டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியாக இருக்க போகுது. ஏன்னா இன்றைக்கி உலக இசை தினம். அடடே, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நாள் ஆச்சே அப்படின்னு தோணுதில்ல. நம்ம சோன எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய உலக இசை தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து டாப் 10 மியூசிக்கே ஒரு சிறப்பான டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியாக தான் இருக்க போகுது. நம்ம நேயர்களுக்கெல்லாம் வந்து நம்ம கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச பாடலை வந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப போகிறோம். அதில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நம்ம ஃபஸ்ட்டு யார் கூட பேச போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே அவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இந்த பாட்டெலாம் மறக்காமல் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ்க்காக வந்து நம்ம ஒரு சில நேயர்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச பாடலாம் போட போகிறோம். இதுதான் இன்னைக்கான டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட சிறப்பான விஷயமா இருக்க போகுது. நம்ம நேயருக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த உலக இசை தினம் எதுக்காக வந்து கொண்டாடப்படுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த உலக இசை தினம் வேர்ல்டு மியூசிக் டே அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் June 21 உலகம் முழுவதும் கொண்டாடப்படும். இசையின் முக்கியத்துவத்தை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்காகவும் அனைவரும் இசையை ரசிக்கணும், கற்கவும், பகிரவும், அதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத ஊக்கப்படுத்துவதற்காகவும் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. இந்த இசை தினம் கொண்டாட்டம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, 1982 பிரான்ஸ் நாட்டில் ஜாக் லாங் அப்படிங்கிற ஒருத்தரால் செய்யப்பட்ட முயற்சி தான் இந்த இசை தினம். இசை என்பது சிலருக்கான கலை மட்டும் இல்லை, அனைவரும் சொந்தமாக ஒரு பொதுவான மொழியாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த உலகுக்கு எடுத்துரைப்பதே இந்த நாளோட முக்கியமான நோக்கமாகும். ஆமாம் தான் நமக்குள்ளே, இப்போ வந்து நாமளே ஒரு பாட்டு கேட்குறோம் அப்படின்னா பெரும்பாலும் தமிழ் பாடல்கள் கேட்டாலும் வேறு மொழியில் இருக்க இசையை நம்ம கேட்டால் கூட அது நமக்கு இனிமையாக இருக்குன்னா அதை ரசிக்க தான் செய்வோம். அதனால தான் நாடு, மொழி, கலாச்சாரம் எல்லாத்தையும் தாண்டி இசை அப்படிங்கிறது ஒரு பொதுவான உலக மொழியாக இருக்குது. இப்போ

இந்த உலக இசை தினத்தை முன்னிட்டு இந்த வாரம் டாப் டென் மியூசிக் ஒரு செமையான நிகழ்ச்சியாக இருக்க போது உங்களுக்காக நிறையா பாட்டெலாம் காத்துக்கிட்டே இருக்குது. நிறைய நேர்கள்கிட்ட இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ரெண்டு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. திருச்சியிலேருந்து பன்னீர்செல்வம் அண்ணா ஓட் பண்ண பிளேஸோட தன்னா நானே நானே அப்படிங்கிற பாட்டும், அதனை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு அச்சுவோட அன்பே அன்பே அப்படிங்கிற பாட்டு, இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, மீண்டும் நேயர்கள் கூட பேசி அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ தொடர்ந்து நினைந்திருங்கள் சொன்ன 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் துபாகர் என்னுடன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உலக இசை தினம் அதுவுமா சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பார்க்குறேன் கூட இப்போ ரெண்டு பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க. இதனை தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்த ரெண்டு பாட்டு என்ன கேட்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பாட்டு வந்து நம்ம சோனா எஃப்எம்ல பிடிக்கும். நிறையா பாடல் அவங்களும் லிஸ்ட்லாம் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம் ரெண்டு பாட்டு பிரத்யேகமான பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் இவங்க வந்து இந்த பாட்டு சொன்னாங்க. அது என்ன பாட்டு அப்படிங்கறத அவங்ககிட்ட கேட்டலாம். வணக்கம் கலைசெல்வி அக்கா, சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன பாட்டு பிடிக்கும்?
2: விழிகள் மூடிக்கொண்டு சாந்தகுமாரோட ஒண்ணு, கண்ணுக்குள்ள ஒண்ண வச்சு காப்பாத்தே, ஊழல் நெசவு பாடல் ஒண்ணு.
1: இந்த ரெண்டு பாட்டுமே நீங்க சொன்ன பாட்டு சூப்பரான பாட்டு. அதுவும் விழிகள் மூடி கொண்டுலாம் நம்ம நேர்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு. அதனை தொடர்ந்து ஊடல் நெசவு அப்படிங்கிற பாடலுக்கு வந்து போன வாரம் தான் நம்ம ஸ்டீல் பிளான்ட் வந்து எழில வந்து கால் பண்ணி ஓட் பண்ணியிருந்தாங்க. பெரும்பாலும் நிறைய மக்களுக்கு பிடிச்ச பாட்டாகவும் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி கலை செல்வியக்கா. உங்களுக்காக இந்த ரெண்டு பாட்டும் இப்போ நம்ம டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. கேட்டுட்டு இருக்க மக்கள், நீங்களும் நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய பாடல்களை வந்து கேட்டிருப்பீங்க. நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம்க்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் அதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ சொல்லலாம். மெசேஜில் சொல்கிற மாதிரி இருந்தால் பேர் ஊர் பேர் போட்டு பாடல் பெயரோட சேர்த்து எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க. இப்போ கலைசெல்வி அக்கா கேட்ட மாதிரி ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில். இது வாக்கர் என்னுடன்

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பாக்கறேன் கூட டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை இப்போ உங்ககிட்ட வந்து பேசிட்டு நம்ம மக்கள் கேட்குற பாடலாம் போட்டு கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு உலக இசை தினம், வேர்ல்டு மியூசிக் டே, அதுவுமா சிறப்பு ஒரு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி தான் என் கூட கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ தான் கலை செல்வியாக்கா கேட்டு பிடிச்ச அந்த ரெண்டு பாட்டு கேட்டோம். அந்த ரெண்டு பாட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதனைத் தொடர்ந்து நம்ம கூட ரொம்ப நாளாக பயணம் செஞ்சுட்டு இருக்க ஒரு அன்பான நேயர் இப்போ நம்ம கூட பேசுறது காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சாமி.
1: வணக்கம்.

0: இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ஜமீன். எங்க இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சு பாட்டி. இது வந்து டாப் 10 மியூசிக்ல அதிகமான பாடலுக்கு பெரும்பாலும் நிறைய மக்கள் ஓட் பண்ணியிருந்தாலும் நீங்களும் அதில் வந்து தொடர்ந்து உங்களோட ஓட்டை பதிவிட்டுட்டே இருக்கீங்க. இந்த பாட்டுக்கெல்லாம் ஓட் பண்ணிடுங்கன்னு சொல்லி நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற ஏதாவது ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு உங்களுக்கு ரொம்ப எல்லா பாட்டுமே பிடிக்கும், இருந்தாலும் ஏதாவது ரெண்டு பாட்டுக்கு மட்டும் சொல்லணும், ஓட் பண்ணணும்னா என்னென்ன
1: பாட்டு? அடி மதுரை பக்கம் போற பிள்ளை.
0: ஆ, அடி மதுரை பக்கம் போற பிள்ளை.
1: ஆ, அது. அப்புறம் அடுத்தது இந்த கண்டுக்க மாட்டேங்கிற வர பாட்டு, நல்ல தெளிவா இருக்குது வார்த்தைங்க, தமிழ் வார்த்தை அப்படி தெளிவா பாடுறாங்க.
0: நன்றி பாட்டி.
1: நன்றி.
0: தமிழ் நேசனோட அட மதுரை பக்கம் போறப்புள்ள அப்படிங்கிற பாட்டு ரொம்பவே தனித்துவமான பாட்டு. இதுல இருக்க இன்னொரு தனித்துவமான விஷயம் என்னன்னா, தமிழ் நேசனோட பாடல்ல எந்த பாடலையுமே உங்களால ஆங்கில வார்த்தைகளை கேட்கவே முடியாது, ஃபுல்லா தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். நான் கூட ஃபுல்லா அப்படிங்கிறது ஆங்கிலத்துல சொல்றேன், அவர் தமிழ்ல மட்டும்தான் பாடியிருப்பாரு, எழுதியிருப்பாரு. சூப்பரான பாட்டு அது. இதனைத் தொடர்ந்து பாண்டியன் டாக்கீஸ் தயாரிப்புல வந்திருக்கக்கூடிய கண்டுக்க மாட்டேங்கிற கண்ணம்மா அப்படிங்கிற பாடலும் ஒரு சமையான பாட்டு. இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி நல்லா சமையாவே பண்ணியிருப்பாங்க. அதுல வர லிரிக்கும் வந்து அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த ரெண்டு பாட்டுமே வந்து இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னோட நினைஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கிட்டு வாங்க.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
2: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
1: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
2: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
1: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
2: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
1: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
3: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி. இது வாக்கரனுடன் இப்போ ரெண்டு பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க. இதனைத் தொடர்ந்து இந்த இசை தினம் அதுவுமா சிறப்பு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்காக நம்ம கூட இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காரு. அவருக்கு பிடித்த பாடல் என்ன அப்படிங்கிறது கேட்டலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் தம்பி, நான் திருப்பூர் மாவட்டம் குறிநகரத்திலிருந்து கஸ்தூரி பேசுகிறேன்.
1: கஸ்தூரியனா, எப்படி இருக்கீங்க? என்ன பாட்டு சொல்லுவீங்க? நன்றி. அதில் ஒன்று வந்து சாந்தகுமாரோட நினைச்சது கிடைக்கலனா அப்படிங்கிற பாடல் ரொம்பவே சூப்பரான பாட்டு, ஒரு தத்துவ பாட்டுன்னு கூட சொல்லலாம். நினைச்சது கிடைக்கலனா எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாரு. ரெண்டாவது பாட்டாக வந்து மதன் தங்கத்துறையோட யார் அவன் எங்கே இருக்கா அப்படிங்கிற ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. அந்த பாடல் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அந்த பாட்டு. ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு சூப்பராக மதன் தங்கத்துறை பாடியிருப்பார். இந்த பாட்டும் செமையான ஒரு பாட்டு, யார் அவன் எங்கே இருக்கா அப்படிங்கிற பாடல். இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களை, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: டாப் 10 மியூசிக் நம்பர் 4.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலிகள் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. இன்னைக்கு ஒரு சிறப்பான டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி தான் கேட்டிருப்பீங்க. உலக இசை தினத்தை முன்னிட்டு, வேர்ல்டு மியூசிக் டேவை முன்னிட்டு நம்ம வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம் இந்த டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை. இன்னைக்கு நிறைய நேர்கள் கால் பண்ணி அவங்களுக்கு வேண்டப்பட்ட பாட்டு, பிடிச்ச பாட்டெலாம் வந்து கேட்டாங்க. இப்போ வந்து கடைசி நேரம் வந்து இன்னொரு நேரம் நினைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்டயும் வந்து நம்ம கேட்டுருக்கலாம் அவங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்ட்டு. அந்த நேரத்தை பேசிவிடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் திவா.
1: வணக்கம் அக்கா.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லமா இருக்கேன் திவா.
1: அக்கா, இன்னைக்கு வந்து வேர்ல்ட் மியூசிக் டே, உலக இசை தினம். என்னென்ன பாட்டு சொல்லுவீங்க? நரேஷ்குமாரோட கண் முன்னே சிரிக்கிறாய். சூப்பரா
2: சிரிக்கிறாய். அதுக்கப்புறம் உன்னால் அன்பே, என்னால் அன்பே,
1: உன்னால் அன்பே. சூப்பரா அக்கா, ரெண்டுமே சாமியான பாட்டுக்கா. ரொம்ப நன்றி அக்கா. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
2: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
1: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
2: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
3: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
2: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
4: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்புல இருந்துதான் புகழ் அப்படின்றவர் வந்திருக்காரு. அவர் ஏன் இந்த அமைப்புல வந்து சேர்ந்தாரு, தமிழ் மேல ஏன் இவருக்கு இவ்வளவு பற்று வந்துச்சு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறீங்களா?
2: என் பேர் வந்து புகழ். நான் வந்து சேலத்துல தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. பள்ளி வந்து எங்கன்னு பார்த்தா குகை மேல்நிலை பள்ளியில படித்தேன். குகை. கல்லூரி வந்து நான் சேலம் தான், ஆனால் கல்லூரி வந்து நாமக்கல்ல இருக்க எக்ஸல் பொறியியல் கல்லூரியில படித்தேன். இப்போ படிச்சுட்டு இப்போ ஒசூர்ல வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனில ஒர்க்கில் இருக்கேன் நான்.
1: ஓகே ஓகே சார். அடுத்தது தமிழரன் மாணவர்கள் அமைப்பை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
2: தமிழரன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ் குட்டல் அரண், அதாவது தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்காக ஒரு மாணவர் அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா? ஏன்னா தமிழ்னா அந்த தமிழ் மொழியை மட்டும் குறிக்காமல் தமிழ்நாட்டில் இருக்க நிலங்களாக இருக்கட்டும், அங்கே வசிக்கிற மக்களாக இருக்கட்டும், நம்மளுடைய வளங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு சிக்கல் அப்படின்னாலுமே இந்த மாணவர் அமைப்பு வந்து ஒரு அரணாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் தமிழரன் மாணவர்கள் அப்படிங்கிறது வச்சுருக்கு. இதுதான் அதோடைய பெயர் விளக்கம்னு கூட சொல்லலாம்.
1: ஓகே ஓகே சார். நீங்கள் எப்படி இந்த அமைப்புக்குள்ளே ஜாயின் பண்ணீங்க?
2: நான் ஜாயின் பண்ணது அப்படின்னா, எல்லாத்துக்குமே சின்ன வயசில் படிக்கிறப்ப தமிழ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யார் ஸ்கூலில் படித்தாலுமே சரி, ஒரு பேச்சு போட்டியாக இருக்கட்டும், கட்டுரை போட்டியாக இருக்கட்டும், நம்ம எந்த மொழியில் இருந்தாலுமே நம்ம தாய்மொழி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஒரு ஈர்ப்பில் தான் பள்ளியில் வந்து ஒரு நிகழ்வு ஒன்று நடத்துனாங்க, கட்டுரை போட்டி மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துனாங்க. அந்த நிகழ்வில் வந்து நான் இணைஞ்சிருந்தேன், பரிசு வாங்கியிருந்தேன். அது மூலமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சார்ந்த நிகழ்வெல்லாம் பண்ணி பண்ணி இந்த அமைப்பில் நான் இணைஞ்சேன்.
1: சூப்பர் சூப்பர் சார். தமிழ் மீது உங்களுக்கு ஆர்வம் வரத்துக்கு என்ன காரணம் சார்?
2: அந்த கட்டுரை போட்டி சொல்லியிருந்தாலும் அது வந்து எதை பற்றிய வெளிப்பாடு, எதை பற்றிய டாபிக் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, இப்போ இருக்க தமிழுடைய நிலைமையாக இருக்கட்டும், நம்மளுடைய வளங்களுடைய சுரண்டலாக இருக்கட்டும், அதெல்லாமே வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்தது தலைப்புகள். அதை படிக்க படிக்க இவ்வளோ அழிவுகள் இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம மொழி அழியுது, சிதைக்கப்படுது, நம்ம வளங்கள் இப்படியெல்லாம் கொள்ளையடிக்கப்படுது அப்படிங்கிறது எனக்கே தெரிஞ்சு அதான் ஏற்கனவே ஆர்வம் இருந்தது. இதெல்லாம் நானே படிக்கவும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்து வந்தது.
1: ஓகே சார். தமிழில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்க போது உங்களுக்கு அது மூலமா தான் நிறைய ஆர்வம் வந்துச்சு அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார். அடுத்து வந்து உங்களோட தமிழரன் இந்த மாணவர்கள் அமைப்பு மூலமா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க?
2: தமிழரன் வந்து கிட்டத்தட்ட தொடங்கி 10 ஆண்டு ஆகுது. முதல்ல சென்னையில தான் தொடங்குனது. நம்ம அமைப்பு வந்து மொத்தம் 7 மாவட்டங்கள்ல இருக்கு. சென்னை, திருச்சி, சேலம், காஞ்சிபுரம், ஈரோடு, தஞ்சாவூர், திருப்பூர்னு மொத்தம் 7 மாவட்டத்தில் இருக்கு. நம்ம மாவட்டம் வந்து 3வதா தொடங்குனது. 7 ஆண்டுகளா தமிழரன் சேலத்துல நடந்துட்டு இருக்கு. அதாவது பெரிய நிகழ்வு

0: அப்படின்னு பார்த்தோம்னா உலக தாய்மொழி நாள்னு சொல்லி பிப்ரவரி 21 வந்து ஐநா சபை வந்து தந்திருக்கு. எதுக்காக அந்த நாள் தந்திருக்கு அப்படின்னா, ஏதேதோ நாள்னா நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் கொண்டாடுறோம், ஆனால் நம்ம தாய்மொழிக்காக ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கிறது இல்லை, யாருக்குமே தெரியாது. தாய்மொழிக்காக ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிறது யாருமே சொல்ல மாட்டாங்க. அடுத்த ஜென்ரேஷனாக இருக்க ஸ்கூல் காலேஜில் போயிட்டு 22 இடத்துல, கல்லூரிகள் ஒரு 13 இடமும் பள்ளிகள் ஒரு 8 இடத்துலையும் தங்களோட கையெழுத்தை தமிழில் போடுங்க அப்படின்னு சொல்லி 22 இடத்துல நம்ம தமிழர் மாணவர்கள் வந்து கையெழுத்தை தமிழில் நடத்தியிருக்காங்க. அது இல்லாமல் செப்டம்பர் மாதத்தில் வந்து வினாவிடை தேர்வு அப்படின்னு சொல்லி நம்மளோட வரலாறு, இப்போ பாடப்புத்தகத்தில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வரலாறு எதுவுமே தரதில்லை. அதாவது நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நம்ம எப்படியெல்லாம் முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன வரலாறு கூட தமிழர்கள் சார்ந்து இல்லை. அதனால் தமிழக பெண்கள் சேர்க்கலாம் அப்படிங்கிற பெண்கள் அமைப்பு இருக்குது, எங்களுடைய தாய் அமைப்பாக சொல்லுவோம் அதை. அந்த அமைப்பு வந்து தமிழர் வரலாறுன்னு சொல்லி ஒரு 6 தொகுதி புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய புத்தகத்தை வந்து ஒவ்வொரு பள்ளி கல்லூரிக்கும் நாங்களாக போய் தந்து படிக்க வச்சு தேர்வாக ஒன்று நடத்துவோம் செப்டம்பர் மாதத்தில். அதுக்கு வந்து பரிசளிப்புன்னு பார்த்தா மொத்தம் 6 தொகுதி இருக்குல்ல, ஒரு தொகுதிக்கு 37,000 வரையுமே பரிசு தொகை வரும். அது பரிசு தொகை அன்னைக்கு கலக்க வராங்க தமிழ் பசங்க அப்படின்னு ஒரு பண்பாட்டு கலை நிகழ்ச்சி வந்து, அதாவது இப்போ தொலைக்காட்சிகளில் போடுற பண்பாடு கலை நிகழ்ச்சி மாதிரி இல்லாமல் நம்மளுடைய சிலம்பாட்டம் பறையாட்டம் மயிலாட்டம் நம்ம தமிழர் மரபு சார்ந்த கலைகளை வந்து அடுத்த ஜென்ரேஷன் கல்லூரி பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறனால அந்த நிகழ்வு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து மையமாக நடக்கிற மிகப்பெரிய நிகழ்வுகள். இது மட்டும் இல்லாமல் சேலம் வந்து இப்போ தமிழர் மாணவர்கள் மொத்தம் 4 பகுதிகளாக இருக்குது. 4 பகுதியிலையுமே மாதம் மாதம் ஒவ்வொரு நிகழ்வும் முன்னெடுத்துருக்கோம். அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது, வணிக பெயர் பலகைலாம் தமிழில் வைக்கிறது இல்லை. இப்போ வந்து ஏன் வணிக பெயர் பலகைனா முன்னெடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ பேக்கரி அப்படிங்கிறது தமிழ் இல்லை நம்ம ஜென்ரேஷனுக்கு தெரியும். இப்போ இங்கே இருக்க நம்ம ரெண்டு பேத்துக்காக இருக்கட்டும் இல்லை யார்ட்டேஜ் போகிறோம் அப்படின்னா பேக்கரிங்கிறது தமிழான்னு கேட்டால் அது தமிழ் இல்லைங்கிறது தெரியும். ஆனால் அதுக்கான தமிழ் வார்த்தை யாருக்குமே தெரியாது. அடுத்த தலைமுறையாக இருக்கட்டும் பேக்கரிங்கிறது தான் தமிழ் போல இருக்குது அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் கடத்துவாங்களே தவிர, அந்த பேக்கரிங்கிறதுக்கான தமிழ் வார்த்தை அடுமனை வெதுப்பியகம் அப்படிங்கிற வார்த்தை அழிஞ்சு போகும். இப்படி தான் நம்மளுடைய பல மொழிகள் எழுது, அதாவது டீ காப்பின்னு சொல்கிறோம், தேநீர் குழம்பி அப்படின்னு எதுவுமே இல்லை. நம்மளோட பெயரில் தமிழ் இல்லை, கையெழுத்த தமிழ் இல்லை, வழிபாட்டில் தமிழ் இல்லை, நம்மளோட வழக்காடு மன்றங்களில் தமிழ் இல்லை, எதுலேயுமே தமிழ் இல்லைங்கிறனால அதான் இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே நம்மளோட தமிழ் மொழி இல்லை, இப்படியெல்லாம் சிதைக்கப்படுது, இப்படியெல்லாம் அழிக்கப்படுதுங்கிறனால தான் 4 பகுதிகளுமே மாதம் மாதம் ஒவ்வொரு நிகழ்வு, திருக்குறள் ஒட்டுறது, வணிக பெயர் பலகை மாற்றுறது, கையெழுத்து முகாம் நடத்துறது, கருத்தரங்கங்கள் நடத்துறது, இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் சேலத்தில் பண்ணிட்டு இருக்கோம். சேலத்தில் மட்டும் இல்லாமல் அந்த 7 மாவட்டங்களுமே பண்ணிட்டு இருக்கோம்.
1: சூப்பர் சார். அதாவது இந்த ஒரு தமிழரன் மாணவர்கள் அமைப்பு மூலமா இவ்வளவு விஷயங்கள் நீங்க தமிழுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான புகழ் அவர்கள் அவங்களோட தமிழ் அரண் மாணவர் அமைப்பு பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

காமராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவாக இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க?

0: அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் பதீர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே புகழ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவருக்கு தமிழ் ஏன் ரொம்ப பிடிச்சிச்சு, எதனால இந்த தமிழ் அரண் மாணவர் அமைப்புக்கு வந்தாரு அப்படின்றத எல்லா விஷயத்த நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்பு மூலமா நீங்க கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள்னா எதை சொல்வீங்க?
2: நான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிறப்ப அதான் பேச்சு போட்டி கூட இவங்க வைப்பாங்க. பேச்சு போட்டியில் கூட நான் பெருசாக கலந்துக்கிட்டதில்லை. கட்டுரை போட்டி அந்த மாதிரி போட்டியில் தான் கலந்துக்கிட்டேன். அமைப்பில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே பேசவே நான் ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோடய கருத்து வந்து நான் எழுத்து வடிவில் மட்டும்தான் தந்துக்கிட்டு இருந்தது. போய் இப்போ பேசுகிறேன், இப்போ இந்த நிகழ்வுலேயே வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா அது காரணம் இந்த அமைப்பு தான் நான் சொல்லுவேன். இந்த அமைப்பு தான் எனக்கு இந்த ஸ்டேஜ் ஃபியர் ஒன்று இல்லாமல் பண்ணது. இப்போ எங்கே எதுனாலும் நான் முன்னாடி நின்று பேசுவேன், பண்ணுவேன். என்கிட்ட இப்போ ஒரு ஈவெண்ட் தந்தால் நான் ஆர்கனைஸ் பண்ணி ஏ டு இசட் நான் அதை கொண்டு போய் முடிச்சு தருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த அமைப்பு மூலமாக தான் கிடச்சிது.
1: சூப்பர் சார், உங்களுக்குள்ள ஒரு துணிச்சல் வந்ததை தான் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. சார், அடுத்து வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க பேச்சு போட்டி கட்டுரை போட்டிலாம் நான் கலந்துப்பேன் அப்படின்ட்டு. அந்த போட்டிகளில் நீங்க கலந்துக்கும் போது என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சார்?
2: அனுபவம்ங்கிறது மற்ற நிறைய பேச்சு போட்டி கட்டுரை போட்டியில் நான் கலந்துருந்தாலுமே எந்த இடத்துல வந்து எப்படி இருந்தது எனக்கு அப்படின்னா, மற்ற இடத்துல கலந்துக்கிறப்ப நம்மளுடைய மொழி சார்ந்து இருக்காது. என்னதான் இருந்தாலும் பாரதியார் அந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் பற்றி மட்டுமே இருக்குமே தவிர, நம்மளுடைய தமிழ் தலைவர்களாக உயிர் நீத்த, இப்போ ஜனவரி 25 மொழிக்காக உயிர் நீத்த, மே 25 மொழிப்போர் ஏகிற நாளுக்கு உயிரிட்ட தாளமுத்து நடராசன், இந்த மாதிரி நம்ம மொழிக்காக உயிரிட்ட தமிழ் தலைவர்கள் பற்றி யாருமே எதுவுமே சொல்கிறதில்ல. இவங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கட்டும். ஏன்னா நம்ம போராட்டம் உயிர் தியாகம் அப்படின்னாலுமே இப்போ நம்மளுக்கு எடுத்தோன்னே ஞாபகம் வருது இந்தியா விடுதலை, காந்தி பண்ணார், நேதாஜி பண்ணாருன்னு தானே தவிர, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ சிக்கல் நடந்திருக்கு. இந்தி திணிப்புக்கு எவ்வளவோ பேர் போராடினதாக இருக்கட்டும், மொழி திணிப்புக்காக இறந்ததாக இருக்கட்டும், அதான் இப்போ சொன்னதே மொழிப்போர் ஏகிறதாகி.

0: இல்லை இவங்கள்லாம் நம்ம இப்போ இருக்க மாணவர்கள் கேட்டால் கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நிறையா அனுபவம் எனக்கு தெரிஞ்சு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த அமைப்புக்கு வந்ததுக்கப்புறம் பேச்சு போட்டி கருத்துரு போட்டி மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: கண்டிப்பாக சார், இந்த போட்டிகள் மூலியமாக நிறைய தலைவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்து வந்து தமிழரன் மாணவர்கள் அமைப்பில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச நிகழ்வு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
0: எனக்கு பிடித்த நிகழ்ச்சின்னா அந்த வினாவிடை கலக்க வராங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய வரலாறு வந்து நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்குறோம். எப்படின்னா ஒரு இனத்தை அழிக்கணும் இல்லை ஒரு மொழியை அழிக்கணும் அப்படின்னாலுமே நம்மளுடைய வரலாறு நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னாலுமே அந்த இனமே அழிஞ்சிரும். ஏன்னா ஒருத்தனை வரலாறு அவனுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவனுக்கு ஏதாச்சும் அந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னா அவன் அந்த இடத்துல நின்று பேசும். அப்படிப்பட்ட வரலாறே ஒருத்தனுக்கு தெரியல அப்படின்னா நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அவன் அந்த இடத்துல அழிஞ்சு தான் போவான், புறக்கணிக்க தான் போடுவான், அவனால் பேச முடியாது. அப்படிங்கிறனால தான் நாங்கள் மாணவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வரலாறு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறனால எனக்கு அந்த நிகழ்வு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சிறப்பாக முன்னெடுக்கும்
1: அது. சூப்பர் சார், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி வரலாறை தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, ரொம்பவே சூப்பராக தமிழ் மீது ஆர்வம் கொண்ட புகழ் அவர்கள் அவங்களோட ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful-a design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9445-9160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவே

0: திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு.
1: அவர் என்ன கரெக்டா பண்றாரு, ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு.
0: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
1: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
0: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
1: இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே புகழ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்பு பத்தி, அதுலயும் அவங்களோட தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்புல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க, எதனால அதை கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: சார், இந்த உங்களோட தமிழ் அரண் அமைப்பு மூலியமா இளைஞர்களுக்கு தேவையான என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க?
4: இந்த இடத்துல மாணவர்கள்ங்கிறத தாண்டியே நாங்கள் இது ஒரு நிகழ்வே பண்ணியிருக்கோம். அதாவது எப்படி அப்படின்னா, எந்த நிகழ்வு பண்ணிடணும்னா, மருத்துவமனைகள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போயிட்டு ஒரு கியூஆர் செயலி அந்த இது வச்சு விட்டு அதை ஸ்கேன் பண்ணால் தமிழ் பேர் வருது. இப்போ நம்மளுடைய பேர்லேருந்தே, அதான் ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லேருந்தே நம்ம மொழி அழிக்கப்படுது. பேர் வைக்கிறது தமிழ் பேராக இல்லை. அடுத்து அவன் போடுற கையெழுத்து பள்ளியிலேயா இருக்கட்டும் கல்லூரியிலேயா இருக்கட்டும் தமிழ் இல்லை. வணிக பெயர்ப்பலகை அதில் தமிழ் இல்லை. கடை வைக்கிறோன்னா நம்மளுடைய வண்டியெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பக்கம் அரசோட ஆணையம் இருக்குது, முன்னாடி வந்து தானான்னு வச்சுக்கணும், பின்னாடி வந்து டிஎன்னு வைக்கணும்னு. ஆனால் அதை பின்பற்றுறது இல்லை. வணிக பெயர் பலகையில் அது 5:3:2 விகிதம், அந்த விகிதத்தில் 5% வந்து, அதாவது நம்ம மாநிலத்துடைய ஆட்சி மொழியும், 3% வந்து அலுவல் மொழி ஆங்கிலமோ, 2% வந்து அவங்களுக்கு விருப்ப மொழியில் அது அந்தபடியாக இருக்கட்டும். எல்லாமே அரசாணை இருக்குது, அது யாருக்குமே தெரியப்படுத்துறது இல்லை. இதெல்லாம் ஆனால் எல்லாமே இருக்குது, ஆனால் அதுதான் சிக்கலாக இருக்குது, மக்களுக்கு எதுவுமே தெரியறது இல்லைங்கிறனால தான் நாங்கள் முழுக்க முழுக்க இறங்கி அவங்களோட சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம்.
3: சூப்பர் சார், இவ்வளோ விஷயங்கள் வந்து எல்லாருக்காகவுமே நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. சார், அடுத்து வந்து இப்போ இருக்க மாணவர்களுக்கு தமிழ் வார்த்தைகள் நிறையவே தெரியாமல் இருக்குது. அந்த தமிழ் வார்த்தைகள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம தமிழோட வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம்?
4: தமிழாசிரியர்கள்னா ஒரு சில பள்ளியில் நாங்கள் போய் நிகழ்வு பண்ணுறப்பே சொல்லுவாங்க. என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா, என் வகுப்பில் வந்து முழுக்க முழுக்க நான் தமிழ் மொழியில் பேச வைக்கிறேன் அப்படிங்கிறதாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே நல்லா வரவேற்கத்தக்கது. ஏன்னா அந்த தமிழ் பிரீடு அந்த ஒரு வகுப்பை தாண்டி மீதி மாணவர்கள் எல்லாருமே ஆங்கிலம் ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு மோகத்தில் தான் இருக்காங்க. இதை தவிர இப்போ நம்ம ஊரில் இங்கிலீஷ் பேசினா தான் கெத்து அப்படி. ஏன்னா நான் இந்த அமைப்பில் சேர்றதுக்கு முன்னாடி நானே என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, கையெழுத்துனாலே இங்கிலீஷில் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிற தாட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இதில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு, கையெழுத்துனா இங்கிலீஷில் மட்டும் போடலாம், தமிழ்லேயும் போடலாம் அப்படிங்கிறது எனக்கு இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் மாணவர்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அதனால ஆசிரியர்கள் மூலிமா நம்ம கொண்டு போகலாம், சின்ன சின்ன கருத்தரங்குகள் நடத்தி இப்படியெல்லாம் நடத்தலாம் அப்படிங்கிறத கொண்டு போகலாம். நிகழ்வு மூலிமா மட்டும்தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட இருக்கட்டும் மாணவர்கள்கிட்டையாக இருக்கட்டும். ஏன்னா எதுவுமே இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இதெல்லாம் பண்ணலாம் இப்படியெல்லாம் இருக்குங்கிறதே தெரியாமல் இருக்காங்க. மொபைல் ஒன்று அடிக்ஷன் அது ஒன்றுனால நிறையா நிகழ்வு நடத்துறது மூலிமா தான் மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்.
3: ஓகே ஓகே சார், அடுத்தது இந்த தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்பில் நீங்கள் சேரும் போது என்னென்ன மாதிரியான சவால்களெல்லாம் சந்திச்சிங்க, எப்படி அதை தாண்டி தொடர்ந்து பயணிச்சிங்க சார்?
4: தொடக்கத்தில் வந்து வீட்டில் வந்து இதுக்கெல்லாம் போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வீட்டையோடு இணைஞ்சு நான் பண்ண ஆரம்பித்தேன். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலுமே அவங்கள கூப்பிட்டு போய் காட்டுறதா இருக்கட்டும், வீட்டில் அவங்களையும் இன்வால்வ் பண்ணி பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா இப்போ தொடக்கத்தில் உள்ள அப்படின்னா எந்த ஒரு பேரண்ட்ஸுமே நம்ம பையன் எதுக்கு போகிறான் அப்படின்னு தெரியல, எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் தப்பாக மாட்டிக்குவானோ அப்படிங்கிறது தெரியாமல் தான் எங்கள் பேரண்ட்ஸுமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் கூப்பிட்டு போய் இன்வால்வ் பண்ணி பண்ணவும் தான், சரி நம்ம பையன் நல்ல விஷயம் தான் பண்ணுறான், நம்ம பையன் தமிழுக்கோசம் தான் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒரு தெளிவு அவங்களுக்கும் கிடச்சி, இப்போ அவங்களும் நிகழ்வுக்கு வரதாக இருக்கட்டும், எனக்கோசம் ஏதாச்சும் ஒரு அமைப்பில் செய்ய வேண்டிய செயல்கள் அவங்களும் எடுத்து பண்ணுறதா இருக்கட்டும், நிறையா விஷயம் நான் இப்போ வீட்டோடு சேர்ந்து தான் பண்ணுறேன். அதான் முதல்ல வீடு ஒரு சிக்கலாக இருக்கும், அது ஒன்று. எதுனாலும் அமைப்பு அமைப்புனே போகிறான் பையன், அது சரியாக இருக்குமா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற சிக்கல் எல்லா வீட்லேயுமே இருக்கும். அமைப்புக்கு வரதான் இப்போ ஒரு சமூகத்துக்கு ஒரு பையன் போய் ஒன்று பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் அச்சம் இருக்கும். ஏன்னா அவன் எப்படி பண்ணுறான்

0: என்ன பண்ணுறோம், எந்த மாதிரி ஒரு மொழிக்காக பண்ணுறோம், எல்லாத்தையும் கடந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப தெரியாது பேரண்ட்ஸுக்கு. அதனால் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு போனனால தான் இப்போ எனக்கு இந்த சரி பையன் சரியாக தான் பண்ணுறான், இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை வீட்டில் தொடக்கத்தில் இருந்தது.
1: கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்மளுக்கு நிறையா சவால்கள் இருக்கும், அதை நம்ம எல்லாருக்குமே புரிய வச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான புகழ் அவர்கள் அவங்களோட தமிழரன் மாணவர்கள் அமைப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அதில் அவர் பார்த்த சவால்கள் என்னென்ன, அதை தாண்டி எப்படி தொடர்ந்து பயணிச்சாரு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இனி பிற ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
4: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
0: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே புகழ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு, தமிழ் மீது ஏன் இவருக்கு இவ்வளவு ஆர்வம், அந்த தமிழ் அரண் அமைப்பு மூலியமா அவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், சமூக ஊடகங்கள் எந்த அளவு உங்களோட தமிழரன் மாணவர்கள் அமைப்புக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
6: சமூக ஊடகங்கள்னு எடுத்துக்கிட்டா, இப்ப எல்லாருமே இருக்கிற நேரத்துல 2 பாதிக்கு பாதியாச்சும் மொபைல்ல நம்ம எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இப்போ நானே பாருங்கள், வந்ததுலேருந்து எவ்வளோ வார்த்தை, என்னதான் தமிழ்மொழின்னு பேசினாலுமே என்னாலே சில வார்த்தைகள் தமிழில் பேச முடில, அந்தளவு எல்லாம் அடிக்ஷன் ஆகிட்டோம். மொபைல் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இப்போ இணையவழியில் எங்களுக்கு எல்லாத்துலேயுமே பக்கம் இருக்குது. ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பக்கம் இருக்குது. நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு நிகழ்வுமே அதில் அப்லோட் பண்ணுறதும், ஒவ்வொரு சிறிய விளையாட்டு பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதும். ஏன்னா இப்போ இன்ஸ்டா ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னாலுமே அதில் எங்களோட பேஜுக்கான ஒரு ரீல் வந்தால் அது மூலிமா, சரி பேக்கரி அப்படின்னா பேக்கரிங்கிறது தமிழ் இல்லை, அடுமனைன்னு அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, வெதிப்பியகம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கையெழுத்து தமிழில் போடலாம் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு இணையவழி எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது.
0: ஓகே ஓகே சார், சமூக ஊடகங்கள் வந்து ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. சார், அடுத்து வந்து தமிழரன் மாணவர்கள் அமைப்பில் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
6: முதல் முறை நிகழ்வுக்கு வந்தேன்னு சொன்னால, அந்த நிகழ்வில் வந்து நான் காலையிலேயே வந்துட்டேன், சாப்பிடல, காலையிலையும் சாப்பிடல, நிகழ்வுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஆயிடுச்சு. அதில் என்ன அப்படின்னா, நான் சரியாக பங்கேற்கலை, எனக்கு சான்றிதழும் கிடைக்கல, ஏன்னா பரிசு தரதா சொல்லியிருந்தாங்க, அதில் நானும் சரியாக பங்கேற்காமல் எனக்கு சான்றிதழ் எதுவுமே இல்லை. சரி கிளம்பலாங்கிறப்ப அவங்க சாப்பிட்ற டைம் வந்ததுனால, சரி தம்பி இருக்கானே இவனும் சாப்பிட்டோம். இப்போ வந்து நான் அமைப்புலையும் இல்லை, நான் யாருன்னே தெரில, நான் ஒரு 3rd person, ஜஸ்ட் அந்த நிகழ்வுக்கு போன பையன் மட்டும்தான். அப்படி இருக்க பையனை கூட நம்ம எல்லாம் ஒன்று தான், அந்த பையன் சாப்பிட்டுட்டு போகிறதுல ஒன்றும் இல்லை, ஏன்னா அங்கே வந்து சாப்பாடு சொல்லியிருந்ததே அங்கேருந்து 20 பேர்த்துக்கு மட்டும்தான், என்ன சேர்த்தா அங்கே அவங்களுக்கு சாப்பாடு கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து எனக்கு ரொம்ப, அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கோசம் அவங்க பார்த்து பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது, எதிர்காலத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
6: நான் வந்து நார்மல் மிடில் கிளாஸ் தான், மிடில் கிளாஸ் கூட லோவர் மிடில் கிளாஸ் தான் சொல்லலாம், ஏன்னா அப்பா இன்னைக்கு வேலைக்கு போனால் தான் நாளைக்கு எங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு குடும்பத்துலேருந்து வந்த பையன் தான். அப்பா வீட்டை நல்லா பார்த்துக்கணும், வீடு ஒன்று சொந்தமாக கட்டணும், வீடு வீட்டில் வரையுமே வாடகை வீட்டில் தான், அதனால் வீட்டை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் இருக்குது. வீடு சொந்தமாக கட்டி அப்பா இன்னைக்கு வரையுமே வேலைக்கு போயிட்டுருக்காரு, அவரை உட்கார வச்சு சாப்பாடு போகணும், வீட்டை எல்லாருமே பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒன்று.
0: சூப்பர் சார், நீங்கள் சொன்ன பதிலை கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த காலத்தில் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நாம் ஜாலியாக

0: போதும் அப்படின்னு நினைக்கிற உலகத்துல உங்க அப்பா அம்மாவை நீங்க நல்லா பாத்துக்கணும், அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பாம நீங்களே அவங்கள ஃபுல்லாவே பாத்துக்கணும் அப்படின்ற பதில கேட்கவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். சார், அடுத்து வந்து தமிழ் இலக்கியத்துல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கவிஞர் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க?
1: ஐயா பாவலர் பெருஞ்சித்தரனார சொல்லலாம். அதான், அவர் வந்து தமிழ் தேசிய தந்தைன்னு கூட சொல்லுவாங்க. நான் இன்ஸ்பயர் ஆகி உள்ள வரத்துக்கு அவருமே கூட ஒரு காரணம். ஏன்னா எவ்வளவோ தமிழ் தலைவர்கள் இருந்தும் நான் ஏன் அவரை சொன்னேன் அப்படின்னா, எங்கள் அமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து அவங்களுடைய சொந்த பேத்தி, பாவலர் பெருஞ்சித்தரனுடைய சொந்த பேத்தி. எத்தனை தமிழ் தலைவர்கள் இருந்தாலுமே என் கண்ணுக்கு முன்னாடி அவங்க இருந்து இவ்வளோ பண்ணனால, அவரை பற்றி நல்லா படித்தனால எனக்கு அவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
0: சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது, அவர் எழுதினதுலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச வரிகள் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க?
1: இது வந்து என்னோட ரியல் லைஃப்லேயும் எனக்கு செட் ஆகிற ஒன்று. என்ன அப்படின்னா, அவர் சொன்னது, உள்ளம் விழுந்ததா தூக்கி நிறுத்தடா, உடலும் சோர்ந்ததா மேலும் வருந்ததா, கள்ள மாந்தராம் கயவர் நடுவிலே, கடுமை வளைப்படா மகிழ்ச்சி முடிவிலே அப்படின்னு சொல்லி ஐயா ஒன்று சொல்லியிருப்பார். இது வந்து உண்மையிலேயே நான் எந்த இடத்துலலாம் ஒரு டிப்ரெஷனில் போய் உட்காடுறேன், எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை, இது மூலியமாக நான் லாக் ஆகிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த ஒரு இது வந்து ரொம்பவே எனக்கு என்னை என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், நான் அடுத்து மீண்டு வரத்துக்காக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிற ஒரு லைன் கூட நான் சொல்லுவேன். அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, உள்ளம் விழுந்ததா தூக்கி நிறுத்தடா. அதாவது என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படியாச்சும் நான் டிப்ரெஷன் போயிட்டேன், ரொம்ப சேடாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லணும். உள்ளம் விழுந்ததா அதை தாண்டி மீண்டும் வரணும் அப்படிங்கிறதாகவும், உடல் சோர்ந்ததா அதாவது வேலைக்கு போகிற இடத்துல அந்த மாதிரி இல்லை, வெளியே ஏதாச்சும் திட்டி அந்த இடத்துல என்னோடய உடல் சோர்ந்து வேலை பார்த்து அந்த மாதிரி ஒன்று இருக்கப்போ, கள்ள மாந்தரம் கயவர் நடுவிலே அப்படின்னா, எவ்வளோ மக்கள் இருப்பாங்க, அதில் கயவர்களும் இருப்பாங்க நல்லவர்களும் இருப்பாங்க, அவங்களெலாம் ஃபேஸ் பண்ணணும். கடுமையான உழைப்பு வந்து எப்பயுமே வெற்றி தான் கடைசியில் நம்மளுக்கு தரும் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருப்பார். அதுதான் நானும் சொல்லியிருந்தேன்.
0: சூப்பர் சார், அவரோட வரிகள் வந்து உங்கள் வாழ்க்கை அனுபவத்தோடு இணைஞ்சிருக்கு அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான புகழ் அவர்கள் அவங்களோட தமிழரன் மாணவர்கள் அமைப்பில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, தமிழை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: அவங்களோட தமிழரன் மாணவர்கள் அமைப்புல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், அடுத்து வந்து இப்போ வருகிற அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு உங்களோட அனுபவத்துல இருந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
2: மற்ற மாணவர்களுக்கு ஆங்கில மோகம் இருக்கலாம், அதாவது மும்மொழி கொள்கை கொண்டு வரப்ப அண்ணா ஒன்று சொல்லியிருப்பாரு, ஹிந்தி வந்து கட்டாயமாக படுத்துறப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, அண்ணா அந்த பூனை கதை ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரில. அதாவது ஒரு சயின்டிஸ்ட் வந்து, புகழ்பெற்ற சயின்டிஸ்ட் வந்து ரெண்டு ஓட்டை போட்டு வச்சாராம். எதுக்கு அப்படின்னா, அவங்க வீட்டு வாசலில் ரெண்டு ஓட்டை, ஒரு ஓட்டை வந்து பெரிய பூனைக்கும் இன்னொரு சின்ன ஓட்டை வந்து சின்ன பூனைக்கும் போட்டு வச்சாரு. ஆனால் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டுக்கே அது தெரியல. என்ன அப்படின்னா, அந்த பெரிய ஓட்டையில் சின்ன பூனையும் போயிட்டு

0: வரலாம் அப்படிங்கிற ஒரு இது தெரில. அதே தான் சொல்கிறேன், ஆங்கிலம்ங்கிறது வந்து உலகளாவிய மொழி அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் எங்கே வேணாலும் பயன்படுத்திக்கலாம், நம்ம தேவைக்காக அதை நம்ம பயன்படுத்திக்கலாம், உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்காக நம்ம தமிழ் மொழியை விட்டுட்டு தான் போய் அதை பயன்படுத்தணுங்கிறது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம யாரையாச்சும் ஒருத்தங்களை துன்புறுத்துகிறோம் அப்படின்னா அவங்க எடுத்தோடனே என்ன தான் ஆங்கிலம் பேசியிருந்தாலும் என்ன தான் பண்ணியிருந்தாலும் அவங்க உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது அவங்களோட தாய்மொழியில் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன் ஒரு மொழிக்கு நம்ம தாய்மொழிங்கிற அந்தஸ்து தரோம் அப்படின்னா, நம்ம தாய்க்கு நிகர அந்த மொழியை பார்த்துக்கணும், நம்ம தாய்க்கு நிகர அந்த மொழி இருக்குங்கிறனால மட்டும்தான் அதுக்கு தாய்மொழி அந்தஸ்து தரும். அப்படிங்கிறப்ப எல்லா மொழிகளுக்குமே நம்ம தாய்மொழி தமிழ் வந்து எல்லா மொழிகளுக்குமே ஒரு தாயாக இருக்கிற ஒரு மொழியை நம்ம தமிழர்களே இப்போ இருக்க ஜென்ரேஷனே அதை வந்து சரியாக பாதுகாக்கிறது இல்லை, சரியாக பயன்படுத்துறது இல்லை, போக போக அழிவு பட்டியலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அவங்களோட மாணவர்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, தங்களோட கையெழுத்தாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்ச கடைப்பேராக இருக்கட்டும், அவங்க வீட்டில் பிறக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், வண்டி நம்பர் பிளேட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தமிழ்மொழி பயன்படுத்தலாம். அப்படி இல்லை என்ன பயன்படுத்துகிற எந்த வார்த்தை பயன்படுத்துறதுன்னு தெரியலினாலுமே தமிழரன் மாணவர்களை வந்து தொடர்பு கொண்டோம்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான ஒரு வார்த்தை சரியான வார்த்தை என்னங்கிறது நாங்கள் சொல்லுவோம். எங்களை தொடர்பு கொள்ளுறதுக்கு வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எல்லாரையும் எல்லாத்துலேயுமே தமிழரன் மாணவர்கள் அப்படின்னு போட்டாலே எங்களுடைய பேஜ் ஒன்று வரும், அது மூலிமா எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
1: ஓகே ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வருங்கால மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருந்திருக்கும். சார், அடுத்து இப்போ சேலம்ல இருக்க ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உங்களோட அனுபவத்திலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க?
0: சேலத்தில் வந்து இப்போ இருக்கிற எல்லா பள்ளிக்கல்லூரியுமே மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே தமிழரன் மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து தெரியும். கிட்டத்தட்ட அதான் ஒவ்வொரு நிகழ்வுமே பள்ளி கல்லூரியில் போய் முன்னெடுக்கிறனால, அந்த கையெழுத்து முகாம் தேர்வெல்லாம் பள்ளி மாணவர்கள் இருக்கிறனால எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய மாணவர் அமைப்பு தெரிஞ்சிருக்கு. இப்போ சேலத்தில் இருக்க எல்லா கல்லூரி பள்ளி ஆசிரியர்களுமே நம்மளுக்கு உறுதுணையாக இருக்காங்க. அதாவது அவங்களே நம்மளை கூப்பிட்டு எங்கள் பள்ளியில் எங்கள் கல்லூரியில் ஒரு நிகழ்வு நடத்துங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேர் வந்து இருக்குது. அந்தளவுக்கு ஆசிரியர்களும் உறுதுணையாக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நன்றியும் சொல்லிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நம்ம மாணவர்கள் பண்ணுறாங்க, நம்ம மண்ணுக்காக பண்ணுறாங்க, நம்ம மொழியை வந்து நம்ம பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு தெரிஞ்சனால மட்டும்தான் எங்களை அந்த பள்ளிக்குள்ளே அனுமதிக்கிறதா இருக்கட்டும், எங்களை அந்த பள்ளிக்குள்ளே அனுமதிக்கிறதா இருக்கட்டும், அவங்க ஒத்துழைப்பு தரதெல்லாம் இந்த இடத்துல நான் அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன், பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்கும்.
1: சூப்பர் சூப்பர் சார், இப்போவும் நீங்கள் அவங்கள ஞாபகம் வச்சு அவங்களுக்கு நன்றி சொல்கிறதையும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் ரொம்பவே சூப்பராக பகிர்ந்துக்கிட்டீங்க. சார், இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி.
0: அனைவருக்கும் நன்றி.
1: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான புகழ் அவர்கள் அவங்களோட தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்புல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, தமிழை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அவங்க வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: அனைவருக்கும் தரமான கல்வி மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப உறுதி செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்றதுக்காக தான் SDG 4 அப்படின்னு ஒன்று இருக்க ஆரம்பிக்குது. இந்த SDG 4 வந்து கல்வி அப்படின்றத வந்து மனிதனுடைய அடிப்படை உரிமை அப்படின்றத வலியுறுத்த ஆரம்பிக்குது. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேச போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் எப்பவும் போல வந்துட்டேன். தரமான கல்வி மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான வாய்ப்பு உறுதி செய்யறது முக்கியமா இருக்குது. அனைவருக்கும் இலவச சமமான தரமான ஆரம்ப கல்வி மற்றும் இரண்டாம் நிலை கல்வி வழங்குதல் தான் இதோட முக்கிய இலக்கா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு சிறுவர்கள், சிறுமிகள், பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகங்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு கல்வி வாய்ப்பு அப்படின்றத உறுதி செய்ய ஆரம்பிக்கணும். தொழில்நுட்பம், தொழிற்பயிற்சி, அதுக்கப்புறம் உயர்கல்வி வாயிலா வந்து திறன் மேம்பாட்டு ஊக்குவிக்கிறது, இது எல்லாமே வந்து SDG 4 ஒரு முக்கிய நோக்கமா இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி கல்வி மூலமா வந்து பாலின சமத்துவம், சமூக நீதி, நிலையான வளர்ச்சி அடைவதுதான் இதோட முக்கிய நோக்கமா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான வாய்ப்பு. சோ இது வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. கல்வி அப்படின்றது சமூக முன்னேற்றத்தின் அடித்தளம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி தரமான கல்வியின் மூலமா இளைஞர்களை வந்து புதுமைப்படுத்த முடியும், தொழில் முனைவர்களை உருவாக்க ஆரம்பிக்க முடியும், உலக அளவுல வந்து போட்டி இருக்கு அப்படின்னும் போது அதை வந்து திறமையா வந்து கையாள முடியும் அப்படின்றத இதோட முக்கிய

நோக்கமாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அமைதி, உலகளாவிய ஒற்றுமை கல்வி, இது எல்லாத்தையும் ஊக்குவிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த SDG4 ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் நாம தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரங்களே கேரடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்துபோது குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் ஒட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவு நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவு நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: இப்போதான் வந்து பள்ளிகள் எல்லாமே திறக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்கூலுக்கு எல்லாம் போகக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின் போது அவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், கல்வி வந்து எனக்கு என்னோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வியாக இருக்க ஆரம்பிக்கலாம். கேட்டுருக்கக்கூடிய நீங்கள் நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட வந்து கேட்டு

பாருங்க, நீங்க எதுக்காக படிக்கிறீங்க, நீங்க என்ன கத்துக்கணும்ன்றதுக்காக படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை சின்ன வயசுல இருந்தே அவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா கல்வியினோட முக்கியத்துவம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சோ நாம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறேன் அப்படின்னு குழந்தைங்க சொல்றாங்க, இல்ல டாக்டர் ஆகிறேன்னு சொல்றாங்க அப்படின்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல அவங்க அதை நோக்கி படிக்கிறதுக்கு நம்ம வழிகாட்டுதல் இருக்க ஆரம்பிப்போம் நினைக்கிறேன். சோ அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வி அப்படின்றது அனைவருக்கும் அடிப்படை உரிமை. அது அறிவு திறன், அதை தாண்டி மதிப்புகளையும் நமக்கு வளர்த்து கொடுக்க ஆரம்பிக்குது. கல்வி அப்படின்றது வறுமையை குறைச்சி வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒன்னா இருக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கூடுதல் ஆண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒருவருடைய வருமானத்தை வந்து சுமார் 10% உயர்த்த ஆரம்பிக்குது இந்த கல்வி. அதே மாதிரி சமூக சமத்துவம், பெண்கள் பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகங்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே கல்வி வாய்ப்பு வழங்கும் போது சமத்துவமான சமூகம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அது சமூகம் வளர்ச்சி அடையக்கூடியதா இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி கல்வி அமைதி, நீதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இது எல்லாத்தையுமே வந்து உருவாக்க ஆரம்பிக்குது இந்த கல்வி. சோ இப்போ கல்வியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய அதாவது 2025-2026 இந்த எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா. சோ நம்ம தமிழ்நாட்டில் 10th அதாவது 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 94.31% வந்து மாநிலம் முழுவதும் தேர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய விகிதம். அதே மாதிரி 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து 95.20% வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி இந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட பெண்கள் மட்டுமே 97% பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஆண்கள் 93.19% பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மொத்த மாவட்டத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கக்கூடிய மாவட்டம் எதுவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 98.87% வந்து ஈரோடு மாவட்டம் வந்து முன்னிலையில் இருக்கு. ஸோ அரசு பள்ளிகள் தான் வந்து 98.24% வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்தியாவில் முதல் 5 மாநிலங்களில் ஒன்னா இருக்கக்கூடியது தமிழ்நாடா இருக்கு அப்படின் போது கல்வியோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிங்க. கல்வி ஒருத்தருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு அப்படின்றத வந்து எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன். ஏன்னா கல்வி பெற்றவங்க வந்து நல்ல வேலை இருக்க ஆரம்பிக்கும், அவங்களுக்கு அதிக வருமானம் இருக்க ஆரம்பிக்கும், சமூகத்துல மதிப்பு அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். மாநிலத்துல பெண்கள் கல்வி மீது வந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா இப்போ மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கல்வி வறுமையை குறைக்க ஆரம்பிச்சு சமூகத்துல சமத்துவத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இது நீதியை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா மாறும் சொல்லலாம். சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்கோம். இது SDG 4 இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ தொடர்ந்து நாம இன்னும் அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
6: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மைப்பட நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு கனவுகள் மைப்பட நிகழ்ச்சியில நாம எந்த எஸ்டிஜி பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, SDG 4, அதாவது குவாலிட்டி எஜுகேஷன். குவாலிட்டி எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம தொடர்ந்து இன்னைக்கு நம்ம கல்வி எப்படி முன்னேறிச்சு, இதுக்காக என்ன மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி பேசலாம். சோ முதலாவதா வந்து டாப் ஃபைவ்ல வந்து இருக்கிறதுக்கு காரணம், அதாவது இந்தியாவில டாப் ஃபைவ்ல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்விக்காக நிதி ஒதுக்கீடா இருக்கட்டும், மாநிலங்களோட கொள்கையா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு வந்து எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்றதா இருக்கட்டும், இது எல்லாமே இருந்ததுனாலதான் வந்து கல்வியில தமிழ்நாடு முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2025-2026 கல்வி பட்ஜெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 46,767 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. சோ இது மூலியமா பள்ளி கல்வி, ஆசிரியர் பயிற்சி, நூலகங்கள் மற்றும் பாடப்புத்தக சேவைகள் இது எல்லாத்தையும் வந்து மேம்படுத்துறதுக்கான திட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதனாலதான் கல்வி வளர்ச்சி பெறதுக்கான ஒரு காரணமாகவும் மாறி இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து அடிப்படை வாசிப்பு ரொம்ப முக்கியம், எழுத்து கணித திறன்களை வந்து வளர்த்து கொள்றதுக்கு, அதுல மேம்பாடு அடையறதுக்கு வந்து பேசிக்கான விஷயங்கள், அதாவது 1வதுல இருந்து 3வது வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து எல்லா பள்ளிகளிலும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சோ வயதுக்கேற்ற திறன்களை வளர்த்து கொள்றதுக்கான திறன் பயிற்சிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேசும் பொருளா இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து எல்லாருக்கும், அதாவது சமத்துவம் மற்றும் சமூக நீதி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக எல்லாருக்காகவும் வந்து ஸ்காலர்ஷிப் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது. இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிராப் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இந்த மாதிரிதான் தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி முக்கியமான நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்ட், அதாவது புதிய ஆசிரியர்கள் நியமனம் அப்படின்றது வந்து இருக்க ஆரம்பிச்சு. இதனால வந்து கான்ட்ராக்டா ஸ்டாஃப் அதிகமா இருக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, கான்ட்ராக்ட் மூலியமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்கள குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பர்மனன்ட் ஸ்டாஃப் அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சாங்க. சோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஆசிரியர்கள் இருக்கிறதுக்கான ஒரு காரணமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து மாணவர்களுடைய அறிவாற்றல், சோ மாணவர்களுடைய அறிவாற்றலை வந்து வளர்க்கறதுக்காக நூலகங்கள் அப்படின்றது ஒவ்வொரு பள்ளிக்கும் இருக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு வரைக்குமே என்னோட ஸ்கூல் டைம்லயுமே வந்து இந்த நூலகங்கள்லாம் இருக்க ஆரம்பிச்சது. சோ அதுல எனக்கு பாடப்புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே வந்து அந்த நூலகத்துல தான் வந்து நான் கிளாரிஃபை பண்ணிப்பேன். இந்த மாதிரி எல்லா பள்ளிகள்லயுமே இருக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்டு வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் மூலமா வந்து தரமான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பாடப்புத்தகங்கள், நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய புக்லாம் பார்த்தோம் அப்படின்னா கலர் கலரா இருக்க ஆரம்பிக்கும், நிறைய பெயிண்டிங்லாம் இருக்க ஆரம்பிக்கும். சோ நம்ம பாக்குறதுக்கே வந்து இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதா இருக்க ஆரம்பிக்கும். நான் படித்த காலகட்டங்கள்லாம் வந்து அந்த புத்தகங்கள்லாம் வந்து ஒரே மாதிரிதான், பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்க ஆரம்பிக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங்கா இருக்கட்டும், லைஃப் ஸ்கில்ல வந்து ஆட் பண்ண முடியும், கிரியேட்டிவிட்டி அவங்களுக்கு கொண்டு வர முடியும் மாணவர்கள் மத்தியில் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம்

எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றமாக இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ தமிழ்நாடு டாப் 5 கல்வி மாநிலங்களில் இடம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திட்டமிட்ட நிதி ஒதுக்கீடாக இருக்கட்டும், தனித்துவமான மாநில கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், அடிப்படை கல்வி திறன் மேம்பாடு திட்டங்களாக இருக்கட்டும், இது எல்லாம் தான் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி சமூக நீதி சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதனால தான் கல்வித்துறையில் வந்து நீண்டகால முன்னேற்றத்தை வந்து நம்ம தமிழ்நாடு அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் நாம் அடுத்தடுத்து இந்த கனவுகள் மேம்பட நிகழ்ச்சியில STG4 பத்தி, அதாவது குவாலிட்டி எஜுகேஷன் பத்தி நாம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மேம்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. விவசாயம் செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து 94.31% வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து 95.20% வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஏன் முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. என்ன மாதிரியான சவால்கள் ராஜ்குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதா வந்து குறிப்பா மேல்நிலை படிக்கக்கூடியவங்க, அதாவது 9ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பொருளாதார சிக்கல்களை வந்து சந்திக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. குடும்ப பொறுப்புகளா இருக்கட்டும், வேலை அப்படின்றது குடும்பத்துக்கு தேவையான ஒரு காரணமா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பள்ளியை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது இந்த 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்க ஆரம்பிக்குது. இதுவே நகர்ப்புற பகுதிகளில் கல்வியினுடைய தரம் உயர்ந்தாலும், மலைப்பகுதி, கிராமப்பகுதி, அதுக்கப்புறம் பழங்குடியின பகுதி திறமையான ஆசிரியர்கள் குறைவா இருக்கிறதுனால மாணவர்களுடைய கற்றல் தரம் அப்படின்றது பாதிக்கும்.

படக்கூடிய சூழ்நிலையில இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அடிப்படை திறன் குறைவு, எண்ணும் எழுத்தும் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்தாலுமே மூணாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாசிப்பு திறன், கணித திறன் இதெல்லாமே வந்து முழுமையா அவங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லலாம். என்னோட அக்கா பையனுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் அதுதான். எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு இதுக்காக நாம வந்து கத்து படிப்பு அப்படின்றது அவங்களுக்கு முக்கியம் அப்படின்றத நாம அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில அந்த கல்வி எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு, வாசிப்பு எழுதுறது இதெல்லாமே எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது தெரியும். தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னும் போது இன்னும் சில பகுதிகளில் குழந்தை திருமணம் பாலின பாகுபாடு அப்படின்னு இருக்கதான் ஆரம்பிக்குது. சோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான சவால்கள்.

ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இணைய வசதி கூட இல்லாம இருக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்மார்ட் கிளாஸஸா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், இந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே வந்து கிடைக்காத மாதிரி இருக்க ஆரம்பிக்குது. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால்களா இருக்க ஆரம்பிக்குது இந்த SDG 4 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பெண்களுடைய கல்வி விகிதம் என்னதான் உயர்ந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 97% வந்து பெண்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு போது, இன்னும் சில பகுதிகளில் குழந்தை திருமணம், பாலின பாகுபாடு அப்படின்னு இருக்கதான் ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான சவால்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நிறைவு பகுதியில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்க ஆரம்பிக்குது. வாசிப்பு அப்படின்றது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அப்படின்னும் போது இதை மேம்படுத்துறதுக்கு நாம் அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட பிள்ளைகளுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத உணர்த்துறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அதை பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 10 விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த 10 விஷயம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக வந்து பள்ளி செல்லும் பழக்கம், அதாவது பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை தினமும் பள்ளிக்கு அனுப்பணும். அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு திங்கக்கிழமான போக பிடிக்கல, என்னால் போக முடிக்கலன்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்றது அதிகமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஆப்சன்ட் எதுவுமே இல்லாமல் அந்த ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து குறையும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பள்ளிகளுக்கு போக ஆரம்பிச்சாங்க தான் அவங்களுக்கு வந்து கற்றல் திறன் அதிகமாகும், எழுதுதல் அப்படின்றது பழக்கமாகும். இதனால கல்வி அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து வாசிப்பு பழக்கம். ஸோ ஸ்கூல்ல படிக்கிறது அப்படின்றதையும் தாண்டி வீட்டில் பழக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு வந்து புத்தகம், பத்திரிகை, கதை படிக்கிறது இது எல்லாத்தையும் ஊக்குவிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வாசிப்பு அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா மாறிடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பெண் கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ பெண் கல்வி அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப உயர்ந்துகிட்டு தான் இருக்கு. சிறுமிகளை வந்து பள்ளியில் தொடர்ந்து வந்து படிக்க வைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து அடுத்தடுத்து காலேஜ் அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கான மொத்த செலவுகளையும் வந்து பெற்றோர்கள் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். செலவுகள் அப்படின்றதையும் தாண்டி அவங்க கற்றுக்கணும் அப்படின்னும் போது அதுக்கான ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது அப்படின் போது அதை பூர்த்தி பண்ணுறது தான் நம்முடைய கடமையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து டிஜிட்டல் கற்றல். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா அப்படின்றத குழந்தைகள் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது இல்லையா. அப்போது இணையதளமாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே கல்வியை

வாய்ப்புகளை வந்து பழக்கப்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுலயுமே கத்துக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஆசிரியர்களோட ஒத்துழைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் மூவருமே இணைஞ்சு கல்வியினோட தரத்தை மேம்படுத்தணும். அதுக்கப்புறம் கல்வியினோட முக்கியத்துவம் அப்படின்றது வந்து கிராமப்புறங்கள்ல வந்து அதிகமா பேசப்பட ஆரம்பிக்கணும். நகர்ப்புறங்கள்ல எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கோ அதே அளவுக்கு வந்து கிராமப்புறங்கள்ல இருக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து இலவச புத்தகங்கள், இலவச உணவுகள், ஸ்காலர்ஷிப் இது எல்லாமே வந்து அரசு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் முழுமையா பயன்படுத்திக்கிறதுக்கு வந்து மாணவர்கள் வந்து விழிப்புணர்வோட பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், சமூக அமைப்பு, அரசு இது எல்லாமே சேர்ந்து இணைந்து செயல்பட்டா மட்டும்தான் தமிழ்நாடு முழுமையா வந்து கல்வி மாநிலமா வந்து மாற ஆரம்பிக்கும். நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுனா உங்க பத்மாவதிங்க. இப்ப ஒரு செடி வாடி போயிடுச்சு அப்படின்னா அதை திரும்பவும் நம்ம புதுப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதுக்கான வழிமுறைகளை தான் சொல்ல போறேன். சரி, அது என்ன செடியா தான் இருக்கும்? சரி, நான் டிப்ஸ் கொடுக்கறேன். இந்த செடி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே ஸ்மெல் வருங்க. இப்ப முன்னாடி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வீடுகள்ல மாடங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுக்கு முன்னாடி அந்த மாடங்கள்ல வந்து இந்த செடியை வச்சிருப்பாங்க. இதனுடைய விதையை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா வேற செடியும் வந்து முளைச்சிரும் என்ன அப்படின்னு ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, நானே சொல்லிடுறேன். துளசி செடி வாடிடுச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி புதுப்பிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? வீட்டுல துளசி செடி பசுமையாவும் அடர்த்தியாவும் இருந்துச்சு அப்படின்னா அது வீட்டுக்கு அழகா இருக்குங்க. ஆனா சில நேரங்கள்ல துளசி வாடி போயிடும், இலைகள் உதிர்ந்துருது, வளர்ச்சி அப்படியே நின்னு போயிருது. இத வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம சரி செய்ய முடியும், உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, தயிரை நேரடியா மண்ணுல சேர்க்க கூடாது, எப்பவுமே தண்ணீரோட கலந்துதான் பயன்படுத்தணும். இது மண்ணுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை அதிகரிச்சு துளசி செடியோட வேர்களை வலுப்படுத்தும். அப்ப துளசி இலைகள் பசுமையா இருக்கும். தயிர்ல கால்சியம், புரதம் மற்றும் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு. இது தாவரங்களுக்கு இயற்கை ஊட்டச்சத்தா வேலை செய்யுது. துளசி செடியின் வேர்கள் வலுவா வளர்றதுக்கு தயிர் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்றாங்க. இதுக்காக ஒரு கப் தண்ணீர்ல ஒரு தேக்கரண்டி புதிய தயிரை நல்லா கலந்து மெல்லிய கரைசல் தயாரிக்கணும். இந்த கரைசலை 15-20 நாட்களுக்கு ஒரு தடவை துளசி செடியின் மண்ணில் ஊத்தலாம். துளசி செடிக்கு சரியான சூரிய ஒளியும் ரொம்பவும் முக்கியம். தினமும் குறைஞ்சது 4-5 மணி நேரம் சூரிய ஒளி கிடைச்சது அப்படின்னா நல்ல வளர்ச்சி இருக்கும். செடி எப்ப நிழல்ல இருந்துச்சு அப்படின்னா வளர்ச்சி மெதுவா இருக்கும். அதே நேரத்துல அதிகமா தண்ணீர் ஊத்தினாலுமே பாதிப்பு ஏற்படும். மண் காஞ்சிருக்கிறப்ப மட்டும் தண்ணி ஊத்துறது நல்லது. தயிர அதிக அளவுல நேரடியா மண்ணுல ஊத்த கூடாது. எப்ப தண்ணீர்ல கலந்து அளவோடு மட்டும் நம்ம பயன்படுத்தணும். சரியான அளவுல பயன்படுத்தணும்னா மண்ணுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை அதிகரிச்சு துளசி வேகமா வளரும், இலைகள் பசுமையாவும் அடர்த்தியாவும் மாறும். அடுத்து பல வீடுகள்ல துளசி செடிக்கு தேயிலை தூள், மாட்டு சாணம், வாழைத்தோல் போன்ற இயற்கை உரங்களும் பயன்படுத்தப்படுது. ஆனா இது எல்லாமே குறைஞ்ச அளவிலேயே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் சொல்றாங்க. அதிகமா உரம்

போட்டோம் அப்படின்னா செடியோட வேர்கள் வந்து சேதமடைஞ்சு முழு வளர்ச்சியும் நின்று போயிடும். இந்த முறையை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து செஞ்சுக்கிட்டே வராங்க, அதுக்கான பலனையும் வந்து அனுபவிச்சிருக்காங்க, அதுக்கான பலனும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாடிய துளசி செடிகள் கூட திரும்பவும் பசுமையாகி விட்டதா வந்து ஒரு சிலர் சொல்றாங்க. விலை உயர்ந்த உரங்கள் இல்லாமலேயே வீட்டிலேயே எளிதா செய்யக்கூடிய இந்த முறை துளசி செடியை பராமரிக்க ஒரு எளிதான வழியா பலரும் பயன்படுத்தி வராங்க. என்னங்க, கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறேன். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மையில்
2: குறைபாடா, கவலை வேண்டாம்.
3: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
2: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
3: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
2: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
3: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயினூர் மெயின் ரோட், சேலம்.
2: மேலும் தொடர்புக்கு 7036

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்கள் கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேர் ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய பதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் பதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி, சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம்

0: மணி முதல் ஒரு மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் வீரபாண்டி வட்டாரம் கணவாய்க்காடு கிராமத்துல இருந்து பூங்கொடி அக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப அக்கா கிட்ட வந்து நாங்க கேட்டிருந்தோம், உழவர் சந்தைக்கு வரக்கூடிய மக்கள் எந்தெந்த கீரைகளை விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: இப்ப மணத்தக்காளி, பாலாக்கீரை, சிறுகீரை எல்லா கீரையுமே வாங்குறாங்க. தண்ணி வசதி கொஞ்சம் ஒரு முக்கால் பாகம் பரவாயில்லங்க. தண்ணி வசதி எங்க ஊர்ல கொஞ்சம் இருக்குது, பரவாயில்லாம். ரொம்ப இந்த வருஷம் இப்ப ஒரு 10 வருஷம் பற்றாக்குறை வந்து இப்ப ஓரளவுக்கு பரவாயில்லாம். எங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் தான், உழைப்பு நாங்க உழைக்கலன்னா எங்களுக்கு ஊதியமே கிடையாது. அதுல ஆவர முதல் கொண்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து அது என்ன சயனாத்தி பண்றோமோ அது கூலியிலே வச்சு பண்ணா எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு கட்டு எடுத்தா 1 ரூபா 50 காசு கூட ஆளு கிடையாது. நாங்களே செய்யறதுனாலதான் எங்க ஒருத்தருகிட்ட வேலைக்கு போய் செய்யறோமா 500 ரூபா கூலி தராங்க. அந்த கூலி எங்க காட்டிலேயே உழைச்சி அது இந்த உழவர் சந்தைக்கு வந்ததுனாலதான் எங்களுக்கு 10 ரூபா 5 ரூபா மீதி ஆகுது. நாங்க நேரடியா மார்க்கெட்டு கொண்டு போனோமா அதுல வந்து கேட்டு காசு கொடுக்கணும். அதுல ஒன்னு 4 பேர் சேர்ந்து வந்துட்டாங்களா குறைஞ்சி பேர் விற்காது. 4 பேர் வரலன்னா ஏறி விற்கும், விலையா விற்கும். அதனால எங்க உழவர் சந்தைக்கு வரதுனால எங்களுக்கு அதோட 2 ரூபா 3 ரூபா அதிகமா தான் விற்கிறோம். உழவர் சந்தைக்கு வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க. இப்ப வந்து கொஞ்சம் வயசா இருக்கிற பிள்ளைங்களாம், இப்ப எங்க கூட்டு பிள்ளைங்களே எந்த இந்த காட்டுல வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. உண்மையை சொன்னா விவசாயத்துல அதிகபட்சமா லாபம் கிடையாது, வெளி தொழில்லத்தான் லாபம். விவசாயிங்க வந்து விவசாயிங்களுக்கு வந்து செய்யற முதலீடு விட வெளியில வாங்கி விக்கிறவங்களுக்கு தான் பரவாயில்லாம். எங்களுக்கு வந்து விவசாயத்துல ஒண்ணும் நம்மளுக்கு வேற தொழில் இல்ல, அதனால நம்மளுக்கு இதுதான் தொழில் அப்படிங்கறதுனால விவசாயத்தை நாங்க எங்களுக்கு தொழில் விட்டு போ தெரியல, எங்களுக்கு இதே தான் வழி அப்படிங்கறதுனால நாங்க விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்க இன்னும் வேற விவசாயம் பண்றல, எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, செய்யவும் தெரியாது, அதனால வேற எதுவும் போடல. இதே நமக்கு பழகிட்டுமா அதனால இதே தான் செஞ்சுட்டு இருக்கிறோம்.
1: தெரியல எங்களுக்கு வேற தொழில் தெரியாது, அதனால நாங்க வந்து விவசாயத்தையே தான் பண்ணிட்டு இருக்க வேண்டிய நிலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஒவ்வொரு வாட்டியும் தோத்துக்கிட்டே இருக்கேன்.
2: ஓ சரி மச்சான், நீ மறுபடியும் ஆத்துக்குள்ளேயே வாக்கிங் போய்.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு, ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாளான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரத்துல இருந்து விவசாயி மாரியப்பன் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க உளுந்து விவசாயம் எந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: உளுந்து வந்து இது வந்து 6 மாசம் பயிருங்க, இது தவிர அது வந்து உளுந்து போட்டோமா அது 3 மாசத்துல வந்துடும். இந்த உளுந்தும் அது ஒரே ஈக்குவலா தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். அப்ப உளுந்து வந்து 3 மாசத்துல வந்து 75 நாள்லயே வந்துடும். அது 75 91 நாளுக்குள்ள அது எடுத்துடலாம். அது எடுத்துட்டோமா அப்புறம் இது வந்து அதுக்கு மேலதான் இது பூ வச்சு இப்ப இதாகும். இது வந்து 3 மாசம் ஆகும். அதுக்கு மேல உளுந்து எடுத்த வாட்டி 3 மாசம் ஆகும். அதனால அது ஊடு பயிர் போட்டுக்கிறது எதுவும் குறையாது குறையாது. ரெண்டுக்கு சேர்த்து தான் சக்தி வரும். இது ஒரு மழை பெஞ்சதுன்னா போதுங்க, இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டினா போதும். ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி 10 நாளைக்கு ஒரு தண்ணி கூட போதுங்க. இது ஒரு 30% போட்டுருது. இதுக்கு இப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் இப்போ கம்மி செலவாயிருக்கு. இந்த உரம் எருவடிச்சது உழவு ஓட்டது எல்லாம் ஒரு 10,000 ரூபாய் ஆச்சு. இது வந்து ஜனவரி கடைசிக்கு தான் வரும். இப்போதான் பூ வச்சிருக்குது. அநேகமாக ஜனவரி கடைசிக்கு தான் ஆகும். அது நிலக்கடலை வந்து ஏரில் ஓட்டி போடணுங்க. அது முன்ன உழவு ஓட்டணும், அப்புறம் எருவடிக்கணும், அப்புறம் ஏரில் வச்சு போடணும். அதை இப்போ டிராக்டர்லையும் போடுறது உண்டு, நாங்கள் ஏரில் தான் போடுவோம். ஏரில் போட்டால் அது 100 நாள் ஆகும். 100 நாள் இருந்து 120 நாள் அது பயிர் தண்ணி கட்டணும். இந்த சித்திரை மாசத்துல போனா மானாவரியெல்லாம் போடலாம். அது மழை பெஞ்சதுன்னா ஹீல்டு வந்துடும். மழை பெய்யலைனாக்கா அது வேஸ்டா போயிடுங்க. போன வருஷம்லாம் மழை பெய்யல, போட்டதுலேருந்து ஒரு 2 மாசம் மழையே பெய்யல. அதனால ரொம்ப நஷ்டம் ஆகி போயிடுச்சு. அப்புறம் கடைசியாக பெஞ்சதுனால அந்த கொடிமுட்டு வந்தது ஆட்டுக்கு ஆச்சு. ஆட்டுக்காக ஆச்சு. இந்த ஆட்டுக்கு தீவனத்துக்காகவும் ஆடு மாட்டுறதுக்கு தீவனத்துக்காகவும் வெங்காயம் இந்த தடவை கொஞ்சம் புதுசாக போட்டுருக்குறேங்க. வெங்காயம் வந்து இது போட்டு 40 நாள் ஆகுதுங்க. இதுவும் உழவு ஓட்டணும், உரம் எருவடிக்கணுங்க, அப்புறம் பார் பிடிக்கணும் ஆள் வச்சு, அப்புறம் வெங்காயம் விலைக்கு வாங்கிட்டு வந்து தான் ஊனி இருக்குங்க. இது கொஞ்சம் செலவு அதிகங்க. உரமெல்லாம் கொஞ்சம் 10 நாளைக்கு ஒருக்க உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் டிஏபி போட்டோங்க, அப்புறம் 20 உரம் போட்டோம், அப்புறம் 20-15 ஒரு உரம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ புண்ணாக்கு போடணுங்க.
3: பெருமக்களுக்கும் உதவியா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: ஹமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ऐसे करोड़ों छोटे किसानों को भी किसान क्रेडिट कार्ड की सुविधा से जोड़ा.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை வளர்ச்சி.

0: சி மக்கள் நலன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் அழகர் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப உரங்களை அதிகமா போடுறதுனால என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: மேலும் அதிகமா போடுற போது அந்த உரங்கள் வந்து அப்படியே ஆவியாகி மண்ணில் வீணாக சென்றுவிடும். அதனால உரத்தை வந்து பிரிச்சு போடணும். பொதுவாக அதிக அளவு சாம்பல் சத்து இடுவதால் பொட்டாஷ் உரம், பொட்டாஷ் உரம் அதிகமா போடுறதுனால பூச்சி மற்றும் நோய்களுக்கு எதிர்ப்பு தன்மை இருக்கும். ஆனா வந்து யூரியா வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு விட அதிகமாக இடக்கூடாது. இதுல இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டியது, யூரியாவையும் டிஏபியும் ரெண்டையும் கலந்து மேலுரமாக போடக்கூடாது. ஏன்னா யூரியாவிலையும் தலைச்சத்து இருக்குது, டிஏபிலையும் தலைச்சத்து இருக்குது. ஸோ அப்ப தலைச்சத்து யூரியாவையும் டிஏபியும் சேர்த்து போடுறபோது தலைச்சத்து ரொம்ப அதிகமாயிடும். அதனால பூச்சி மற்றும் நோய் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சில நோய்கள் வந்து தண்ணீர் மூலமா பரவுவதனால ஒரு வயல்ல இருந்து இன்னொரு வயலுக்கு தண்ணீர் டைரக்டா பாய்ச்சக்கூடாது. பூச்சி மற்றும் நோய் கிருமிகள் தாள் மற்றும் பயிர் கழிவுகளில் நீண்ட நாள், அதாவது அடுத்த சாகுபடி வரைக்கும் உறக்க நிலையிலேயே இருந்து அடுத்த பருவத்துள்ள பயிருக்கு வந்து செல்லும். அப்படி அதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கடைசி உழவின் போது பசுந்தாள் உரத்துடன் இந்த ஏற்கனவே இருக்கிற அந்த பயிர் கழிவுகளை மடித்து உழவு செய்து தொளியடித்து உழுவதால் அந்த நல்ல மக்கி அது வந்து பயிருக்கு உரமாக மாறிடும். பூச்சி மற்றும் நோயின் தாக்குதல் தென்பட்டவுடன் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்த உடனே அடிக்காம வேம்பு வகை பூச்சிக்கொல்லி மருந்து அல்லது வந்து நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற இந்த உயிரியல் காரணிகளை பயன்படுத்தி நம்ம நோய்களை கட்டுப்படுத்த வேண்டும். கண்ணுக்கு தென்படும் பூச்சிகள் புழுக்கள் முட்டைகளை கையால் சேகரித்து அழிக்கலாம். அடுத்து உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தண்டு துளைப்பான் நெற்பயிரில் முக்கியமானது வந்து தண்டு துளைப்பான் மற்றும் இலைச்சொருள் புழு. இந்த தண்டு துளைப்பான் கட்டுப்படுத்த ட்ரைக்ரோமா ஜப்பானிக்கம் என்ற முட்டை ஒட்டுணியை ஏக்கருக்கு 2 cc, அதாவது 1 cc 40,000 முட்டை. ஸோ அப்போ 2 cc 80,000 முட்டை என்ற அளவில் முட்டை அட்டையாக கிடைக்கும். அதை வந்து நட்ட 30th to 30th ஒரு முறையும் 37th ஒரு முறையும் நெற்பயிரில் அங்கங்கே பென் பண்ணி ஸ்டேபிளர் பண்ணி விட்டோம் அப்படின்னா, இந்த முட்டை ஒட்டுணியிலேருந்து வெளிவர ட்ரைக்ரோமா இந்த ஒட்டுண்ணி இந்த தண்டு துளைப்பானோட முட்டையில் போய் முட்டை போட்டு அழிச்சிரும். இலைச்சுருட்டு புழுவை கட்டுப்படுத்த ட்ரைக்ரோமா கைலோனிஸ் என்ற முட்டை ஒட்டுணியை ஏக்கருக்கு 2 cc என்ற அளவில் நட்ட 37th 44th 51st வந்து விடணும். வேப்ப விதைச்சாறு அந்த 5% அல்லது வேப்ப எண்ணெய் 5% வேப்ப விதைச்சாருனா 10 கிலோ வேப்பங்கொட்டை. அந்த 10 கிலோ வேப்பங்கொட்டையை வந்து முந்தின நாள் 100 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் அதை வடிச்சு எடுத்து திரும்ப அதோட 100 லிட்டர் தண்ணி கலந்து அடிக்கணும். இது ஒரு ஏக்கருக்கு, சரிங்களா?
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப இலைச்சுருட்டு புழுக்களை கட்டுப்படுத்த என்ன வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. இதை கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: அடுத்து வருவது
2: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
0: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். ஐநா விருது பெற்ற தமிழக விவசாயி மரம் சார்ந்த விவசாயத்தின் மூலமா தென்னை நஷ்டத்தை லாபமா மாத்திருக்காரு. யாருன்னு கேக்குறீங்க? கண்டிப்பா யாருன்னு சொல்றாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. ஒரு காலத்துல தான் வளர்த்த ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் 200 ரூபாய் நஷ்டம் அடைஞ்ச தமிழக விவசாயி ஒருத்தர் பல பயிர் மற்றும் மரம் சார்ந்த விவசாயத்தின் மூலமா தன்னோட 11 ஹெக்டர் நிலத்தை ஏக்கருக்கு

2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலா மாத்திருக்காரு. இதன் மூலமா அவரு ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் மண் விவசாயி நாயகன் என்ற அங்கீகாரத்தையும் பெற்றிருக்காரு. பொள்ளாச்சி மாவட்டத்துல விவசாயம் செஞ்சு வரக்கூடிய வள்ளுவன் 2009 தன்னோட அணுகுமுறைய மாத்தி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மரத்துக்கு வருஷத்துக்கு ₹500 செலவழிச்சு ₹300 மட்டும்தான் வருமானம் ஈட்டி வந்ததாகவும் இதனால தொடர்ச்சியா அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்காரு. நான் வச்சிருந்த ஒவ்வொரு தென்னை மரத்திலயும் எனக்கு பண நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அதனால எனக்கு ஒரு தீர்வு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆன்மீக தலைவர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் முன்னெடுத்த ஈசா அறக்கட்டளையின் மண்ணை காப்போம் காவிரி அழைப்பு திட்டத்தை அவரு எதிர்கொண்டதுக்கு அப்புறமா இந்த திருப்பு முனை ஏற்பட்டதா சொல்லியிருக்காரு. அந்த திட்டம் பல பயிர் பல அடுக்கு மரம் சார்ந்த விவசாயத்துக்கு மாறுற மாதிரி அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க. 3 பயிர் ரகங்கள்ல இருந்து வள்ளுவன் இப்ப பாத்தீங்கன்னா அதே நிலத்துல தென்னை, ஜாதிக்காய், மிளகு, 7 வாழை ரகங்கள், மஞ்சள், சேனைக்கிழங்கு, கருவேப்பிலை மற்றும் 30 மர ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 14 மேற்பட்ட வகைகளை பயிரிடுறாரு. வருமானம் ஆண்டுக்கு ஏக்கருக்கு ₹30,000 ₹2,50,000 ₹3,00,000 சீரா உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல மண்ணின் கரிம கார்பன் உள்ளடக்கத்திலிருந்து ஆண்டுல 0.5% 1.56% அதிகரிச்சிருக்குது. 2017 நிலத்தடி நீர்மட்டம் 1000 கீழே சரிஞ்சு தொடர்ச்சியா 2 மழையே பெய்யாத நெருக்கடி உட்பட 2 கடுமையான வறட்சிகளையும் இந்த பண்ணை தாங்கி நின்றது. அந்த காலகட்டத்துல பல அண்டை விவசாயிகள் தங்களோட தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தனாங்கன்னு சொல்றாரு. மூடாக்கு இடுறது அதோட மழைநீர் சேகரிப்பு குழிகள் மூலமா கூடுதல் நீர்ப்பாசனம் இல்லாமலேயே பண்ணையில போதுமான ஈரப்பதம் தக்க வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல முன்னாடி தேவைப்பட்ட நீர்ல 1/10 இது பயன்படுத்துதுன்னு சொல்றாரு. சில ஆண்டுகள்ல பாசன தேவைய முற்றிலுமா நீக்கிவிடலாம் அப்படின்னு வள்ளுவன் எதிர்பார்க்கிறாரு. அதிக தண்ணீர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் கூறக்கூடிய ஜாதிக்காய், மிளகு போன்ற எளிதில பாதிப்படையக்கூடிய பயிர்கள் கூட கூடுதல் நீர்ப்பாசனம் இல்லாமலேயே உயிர் பிழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. பண்ணையில பல பயிர் சாகுபடி முறையானது ஒரு பொருளாதார பாதுகாப்பாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சேவ் சாயில் காவேரி காலிங் அமைப்பின் திட்ட இயக்குனர் ஆனந்த் எதிர்ராஜலு சொல்லியிருக்காரு. தேங்காய் விலை குறைஞ்சது அப்படின்னா அவருடைய ஜாதிக்காய் அவரை காப்பாத்தும். ஜாதிக்காய் விலையும் குறைஞ்சிச்சு அப்படின்னா அவருக்கு வாழைப்பழம் அவரைக்காய் காப்பாத்தும். அவர்கிட்ட தொடர்ச்சியா பல பயிர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமத்திறமை வாய்ந்த மாற்று வீரர்களை கொண்ட ஒரு கிரிக்கெட் அணியோட இந்த உத்திய ஒப்பிட்டு எதிர்ராஜலு சொல்லியிருக்காரு. 2019 விரிவாக்கப்பட்டதுல இருந்து காவேரி காலிங் அமைப்பானது காவேரி ஆற்றுப்படுகையில ஆண்டு ஃபுல்லாவே நீரோட்டத்தை மீட்டெடுக்கிறதுக்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட 242 மரங்கள்ல ஏறக்குறைய 10% 13.4 மரங்களை தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஃபுல்லாவே இருக்கக்கூடிய தனியார் விவசாய நிலங்களை நட்டிருக்காங்க. இருந்தாலுமே பரவலான பயன்பாட்டுக்கு விரிவாக்கம் நிதி மற்றும் கொள்கை ரீதியான தடைகள் முக்கிய தடைகளாய் இருக்கிறதா எதிர்ராஜலு சுட்டிக்காட்டியிருக்காரு. மர பயிர்களுக்கு சொட்டு நீர் பாசன ஆதரவு, மாநில அளவிலான கட்டுப்பாடான மர விற்பனை விதிமுறைகளை நீக்கிறது, அதோட மரம் சார்ந்த விவசாயத்துக்கு காப்பீடு மற்றும் மானிய திட்டங்கள், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து வலியுறுத்தி இருக்காரு. புவி வெப்பமயமாதல் மற்றும் ஒட்டுமொத்த உலகையும் அச்சுறுத்தக்கூடிய காலநிலை நெருக்கடிக்கு மரம் சார்ந்த விவசாயம் மட்டுமே ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவன் சொல்லியிருக்காரு. என்னங்க, கண்டிப்பா இது நம்ம விவசாய பெருமக்களுக்கு உபயோகமா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன் நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல இந்த வாரமும் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபேமிலி ட்ராமா சப்ஜெக்டில் உருவாகியிருக்கு எங்கள் தங்கம் படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு நம்ம

வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சோசியல் ட்ராமா சப்ஜெக்டில் ஃபேமிலி ஓரியன்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் நூறு சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் நம்ம விஜய் ஆண்டனியன்னா லீட் ரோலில் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்வாசிகா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபீமேல் லீட்டில் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த படத்தில் நிறைய பேர்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நம்ம டேரக்டர் சசி இருக்கார்ல, அவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட டேரக்ஷனில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருந்த அவரோட படங்கள் எல்லாமே வந்துட்டு அப்படி தான் வந்து இருந்தது. ஸோ அவரோட டேரக்ஷனில் இந்த நூறு சாமி படம் நம்ம விஜய் ஆண்டனியன்னோட நடிப்பில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் காமெடி ட்ராமா சப்ஜெக்டில் உருவாக்கி இருக்கிற படம் தான் மக்கள் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் ரீசெண்டாக இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்குமே வந்து ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடச்சிருந்தது. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா ரவி மரியா, ராதா ரவி, பல கருப்பையா, நாஜில் சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராம்தேவ் திருமலை ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இந்த படத்தை டேரக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானரில் உருவாகி இருக்கிற படம் தான் டார்க் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் பாக்யராஜ், சோனியா அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிஷான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ரொமான்டிக் சப்ஜெக்டில் உருவாகி இருக்கிற படம் தான் மனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படமும் இந்த வாரம் ரிலீஸாக லிமிட்டெட் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு சில படங்கள் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்ததில்ல, அந்த படங்களும் மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் வந்து ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி ஓடிடியிலையுமே ஒரு சில படங்களை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட படத்தை ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

நகர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
2: நாம வார வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில படங்களுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தாங்க இந்த வாரமும் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? இப்போ டாப் ஹீரோஸோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஃபேன்ஸ் படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றதே செகண்டாக தான் வந்து பார்ப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் அந்த படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாளில் எத்தனை கோடி வந்து வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஈகராக வெயிட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய ஃபேன்ஸும் வந்து வெயிட் பண்ணுறது அதுதான், நம்ம ஸ்டாரோட படம் எத்தனை நாளில் 100 கோடி வசூல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா இந்தியாவோட ஃபஸ்ட்டு 100 கோடி படத்தை டைரக்ட் பண்ணுது, அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு 100 கோடி கலெக்ட் பண்ண படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம தமிழ் டைரக்டர்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தீனா, துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வெற்றிகரமான படங்களை டைரக்ட் பண்ணியிருந்த நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் இருக்கார்ல. ஸோ அவர் கஜினி படத்தை அமெரிக்கான வச்சு ஹிந்தியில் எடுத்திருப்பார்ல. ஸோ அந்த படம் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு 100 கோடி வசூல் பண்ண படம் அப்படின்ற மாதிரி வந்து ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவோட ஒரு கிரேட்டஸ்ட் டைரக்டர், தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் அப்படின்னா மணிரத்னம் சாரை வந்து சொல்லலாம். இவர் தமிழ் சினிமாவை இந்திய சினிமா லெவலுக்கு உலக சினிமா லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு ஆச்சரியமே வந்து கிடையாதுங்க. இவரோட படங்கள் வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். இந்த நிலையில் மௌனராகம் படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் கார்த்திக் சாரோட கேரக்டர் அப்படின்றது எல்லாராலையும் வந்து ரசிக்கப்பட்ட ஒரு கேரக்டர். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மௌனராகம் படத்தில் ஃபஸ்ட்டு கார்த்திக் சாரோட கேரக்டரே வந்து கிடையாதான், அப்படி ஒரு போர்ஷன்ஸே வந்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இந்த கேரக்டர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் ரீச் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீம்லாம் ஃபீல் பண்ணி கார்த்திக் சாரோட கேரக்டர் அதாவது அவரோட போர்ஷன்ஸை 2 வாரத்தில் ஷூட் பண்ணி முடித்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ பெரிய சூப்பரான விஷயம் இல்லை? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களே மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக தமிழில் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசணும். இப்போது அதை தாண்டி மற்ற மொழிகளில் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு மலையாள சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே 2 படங்கள் நோட்டபிள் ரிலீஸாக இருக்குது. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாலன் தி பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 படங்கள் மலையாளத்தில் இந்த வாரம் ரிலீஸாக இருக்கு. அதுக்கப்புறமா ஹிந்தி சைடில் கேட்டிங்க அப்படின்னா காக்டெயில் பார்ட் 2 இந்த படம் வந்து இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸாகிருக்கு. அதுக்கப்புறமா ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 2 படங்கள் நோட்டபிள் ரிலீஸாக இருக்கு. என்னென்ன படங்கள் அப்படின்னா டாய் ஸ்டோரி பார்ட் 5, அதுக்கப்புறமா ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 படங்கள் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸாகிருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை மற்ற லாங்குவேஜஸில் பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்கள். நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, பேக் டு பேக்கில் கெட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na yella America ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction Salem. Contact 9424592160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு, ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸ், உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலசி ஆராய்ஞ்சி உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம தனுஷ் அண்ணாவோட ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இந்த வாரம் இருந்தது அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம தனுஷ் அண்ணா நடிக்கிற 55வது படத்துக்கான டைட்டிலை அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷலான விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, நம்ம தனுஷ் அண்ணாவோட 55வது படத்துக்கான ரிலீசிங் டேட்டையுமே சொல்லிட்டாங்க. நம்ம தனுஷ் அண்ணாவோட 55வது படத்துக்கான டைட்டில் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான அந்த சின்ன டைட்டில் கிளிம்ஸ் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். ராஜ்குமார் பெரியசாமி லாஸ்ட்டாக அமரன் படத்தில் மறைட்டு இருந்தாரு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஓம் படம் இருக்குல்ல, நம்ம தனுஷ் அண்ணாவோட 55வது படம். இந்த படத்தை அக்டோபர் 16 தியேட்டர்ஸில் ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக இன்னொரு விஷயத்த சொல்லியே ஆகணுங்க. நம்ம சாய் அபியங்கர் இருக்கார்ல, அவர் பிஜிஎம்ல சும்மா மிரட்டிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த சின்ன கிளிம்ஸ்

வீடியோவில் பார்க்கும் போதே வந்து தெரியுது பயங்கரமான மியூசிக்லாம் வந்து போட்டிருந்தாரு. ஸோ படத்தில் பிஜிஎம்ஸு சாங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நம்ம மம்முட்டி சார் சாய் பல்லவிலாம் வந்து நடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம எஸ்டே ரேனாவோட ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக அப்டேட்ஸ் மேலே அப்டேட்ஸாக வந்துட்டே இருக்கு. இந்த அரசன் படத்துலேருந்து இன்னொரு குட்டியான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் வந்து இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா நம்ம எஸ்டிஆர் அண்ணாவும் அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஒரு போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் வந்துட்டு ஆக்ஷன் மோட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர்ல மென்ஷன்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ சும்மா சொல்லவே கூடாது, நம்ம வெற்றிமாறன் சாரோட படங்கள்ல ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு அவசியமே வந்து கிடையாது. ஸோ இந்த படத்துல ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சூர்யா சாரோட விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணா ஒரு சூப்பரான பாட்டை டெலிவரி பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்த சாங்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருக்கீங்க தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போது தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமா பார்க்குறதுக்குன்னு நிறைய ஆடியன்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஒரு சிலர்லாம் அந்த கதை ஓரியன்டாக வந்து படங்கள் பார்ப்பாங்க, இன்னொரு சிலர்லாம் பயங்கரமான லாஜிக்ஸ்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர்லாம் வந்திருக்காங்க, அவங்க வந்துட்டு டைம் பாஸ்க்கு நான் வந்து ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகணும், நல்ல ஜாலியாக போகணும், இந்த லாஜிக் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன், நான் படத்தை படமாக வந்து பார்ப்பேன், நல்லா ரசித்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆடியன்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இருக்கிற ஆடியன்ஸ்க்காகவே நான் ஒரு படத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது 2026 தமிழில் ஒரு காமெடி ட்ராமா சப்ஜெக்டாக உருவான படம் தான் கிணத்த காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தை டைரக்டர் சுரேஷ் சங்கையா இருக்காருல, அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட கடைசி படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அவர் வந்து இப்போ நம்மளோட இல்லை. இதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு ஒரு கிதாயின் கருணை மனு, அதுக்கப்புறமா சத்திய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணி இப்போ அடுத்ததாக கிணத்த காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் லீட் ரோலில் நம்ம யோகி பாபு சார் நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரெபேக்கா ஜார்ஜ் மரியன்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த கிணத்த காணும் இந்த படத்துக்கான கதை என்ன அப்படின்றத நான் ஆன்லைனில் ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு கிராமத்தில் இருக்கிறாரு. அந்த கிராமத்தில் தண்ணி வசதி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து கிடையாது. ஹீரோ பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போது ஹீரோயினோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை பாரு, தண்ணி இல்லாத ஊரில் உன்னை நான் கட்டித்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா யோகி பாபு சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு கிணறு நோண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாம் ஊற்று பார்ப்பாங்கள்ல, அதாவது தண்ணி எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஹீரோவோட இடத்துலையே ஊற்று இருக்குது, இங்கே நம்ம கிணறு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் ரொம்பவே தீவிரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதாவது அந்த கிணறு வெட்டுறதுக்கு அப்புறம் அந்த பிளான்லாம் பண்ணுறாங்கல்ல, அப்போ ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து நடக்குது. ஃபைனலாக இந்த கிணத்தை வெட்டினாங்களா, ஹீரோ நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த கிணத்தை காணும் படத்துக்கான ஸ்டோரியாகவே வந்திருக்கு. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சதே அந்த யதார்த்தமான ஒரு விஷயம் தாங்க. ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக வந்திருக்கும். இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்ல முடியாது. அந்த வில்லேஜோட அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே வந்துட்டு நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் வந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு சில ஃப்ளாஸ்லாம் வந்து இருக்குது, ஒரு சில நெகட்டிவிட்டிஸ்லாம் இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் பார்க்கணும், லாஜிக்கே இல்லாமல் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிணத்த காணும் படத்தை வந்து பார்க்கலாம். இந்த படம் வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ சென்னைன்னு சொன்னா நமக்கு நிறைய விஷயங்கள்ல ஞாபகம் வரும். சென்னைன்னு சொன்னா நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டக்குன்னு ஞாபகம் வருது இந்த சினிமா தியேட்டர்ஸ், அந்த படத்தோட செலிப்ரேஷன்ஸ், மூவி ஷூட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50% வந்து சினிமா சம்மந்தப்பட்டது தான் ஞாபகம் வந்து வரும். ஸோ இன்னைக்கு நான் சென்னையை பத்தி

பேசும்போதே கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நான் சென்னையில் இருக்கிற ஏதாவது ஒரு பழமையான தியேட்டர் பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் சென்னையில் இருக்க ஒரு பழமையான ஃபேமஸான ஒரு தியேட்டர் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ எந்த தியேட்டர், அந்த தியேட்டருக்கு அப்படி என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது சென்னை இருக்குல்ல, சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற ஒரு தியேட்டர் பற்றி தான் நான் இந்த வாரம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த தியேட்டருக்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பாரத் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதான் அந்த தியேட்டருக்கான நேம். இந்த தியேட்டரை ஃபர்ஸ்ட் 1960களில் இந்த தியேட்டரை வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா படங்கள்லாம் நல்லா தான் போகுது. ஓனர் வந்து கை மாறுது 1967 ஓனர் வந்து கை மாறுது. அதுக்கப்புறமா தியேட்டரை கொஞ்சம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1987 கை மாறி எந்த படத்தை தெரியுமா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணாங்க? நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட அம்மன் கோவில் கலக்காலை அப்படின்னு இந்த ஒரு படம் இருக்குல்ல, இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பண்றாங்க. இந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணி செம்ம ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. அந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆன டைம்ல கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்து இந்த அம்மன் கோவில் கலக்கலை படம் வந்து ஓடி இருக்கான். ரசிகர்கள்லாம் அவ்வளோ ஆரவாரமா அந்த தியேட்டர்ல படத்தை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்களாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பிரபு சாரோட சின்ன தம்பி படம் இருக்குல்ல, இந்த படம் தான் அந்த தியேட்டர்லயே அதிக நாட்கள் ஓடிய படம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 185 நாட்கள் அந்த பாரத் தியேட்டர்ல ஓடி இருக்கு செலிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம ரஜினி சார், விஜய் சார், அதுக்கப்புறமா அஜித் சார், இந்த மூணு ஹீரோஸோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும் போதே ரசிகர்கள்லாம் பயங்கர ஆரவாரமா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அதெல்லாம் பார்க்க திருவிழா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் ஓனர்லாம் பயங்கரமா சந்தோஷத்தில் வந்து சொல்லியிருந்தாரு. விஜய் சாரோட நாளை தீர்ப்பு படம் இருக்குல்ல, இந்த படத்தை இங்கே வந்து ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அஜித் சாரோட வான்மதி படம் இருக்குல்ல, இந்த படத்தையுமே அங்கே ஸ்கிரீன் வந்து பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வான்மதி படத்தில் வர ஒரு சில கிளிப்பிங்ஸை அந்த பாரத் தியேட்டர்லாம் ஷூட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம விக்ரம் சாரோட கந்தசாமி படம் இருக்குல்ல, அந்த படத்தில் ஒரு லேடி கெட்ட பொண்ணு வரும், அந்த லேடி கெட்ட போடியே வந்து நம்ம விக்ரம் சார் இந்த தியேட்டரில் உட்காந்து படம்லாம் வந்து பார்த்துருக்காராம். ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2015 இந்த தியேட்டரை இன்னும் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுறாங்க, டெக்னாலஜி எல்லாம் உள்ளே கொண்டு வராங்க. இப்போது கரண்ட்டில் லேட்டஸ்ட்டாக என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த டெக்னாலஜியோட இந்த பாரத் தியேட்டரில் படத்தை ஸ்க்ரீன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்பயுமே ரசிகர்களோட அந்த சப்போர்ட் அப்படின்றது இந்த தியேட்டருக்கு நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி பழமையான தியேட்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக நான் அடுத்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பே சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களோட உங்களே வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ். புத்திசாலி காகம், இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய ஊர்ல ரெண்டு காகம் இருந்துச்சு. அந்த ரெண்டு காகமும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, சாப்பிட்றதுக்கும் ஒன்றா தான் போவாங்க, ஈவினிங் விளையாடுறதுக்கும் ஒன்றா தான் போவாங்க. ஸோ இதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் ஒரு காகம் வந்து, எனக்கு பயங்கரமாக தாகம் எடுக்குது, வெயில் காலம் வந்துருச்சுல, நம்ம இனிமேல் தண்ணி இருக்க இடத்துல போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு இன்னொரு காகம் என்ன சொன்னிச்சுன்னா, நம்ம நம்மளோட வீட்டை விட்டுட்டு வேற இடத்துக்கு போனால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்காது, நம்ம இந்த விளையாட போகிற நேரம் இல்லை சாப்பிட போகிற நேரத்தில் தண்ணி எடுத்து நம்ம வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. சரி, இந்த காகமும் ஓகே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, தண்ணியை தேடி ரெண்டு பேரும் ஒரு பெரிய பயணம் வந்து போனாங்க. சரி, எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கோ நம்ம இப்போ பார்த்து வச்சுக்கலாம், அப்புறமேட்டு வந்து தேடி எடுத்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு பயணம் ஒன்று போனாங்க. அப்படி போகும்போது நிறைய இடத்துல தண்ணி இருந்துச்சு, அதையும் இவங்க பார்த்து வச்சுட்டாங்க. அப்படி எல்லாம் பார்த்து வச்சுட்டு சாயங்காலம் வீடு திரும்பும் போது ஒரு பானையை பார்த்தாங்க. அந்த பானையில் தண்ணி அடியில் தான் இருந்துச்சு. அந்த ரெண்டு காகத்தில் ஒரு காகத்துக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு காகம் என்ன பண்ணுச்சுன்னா, தண்ணி இங்கே கொஞ்சோண்டு இருக்கு, இதை நம்ம குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம், திருப்பி நாளைக்கு வந்து நம்மளோட பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அதே மாதிரி இந்த தண்ணி குடிக்க வந்துட்டாங்க, ஆனால் தண்ணி பானையில் அடியில் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னே ரெண்டு பேருக்கும் தெரியல. அப்போதான் அந்த காகம் ரெண்டு பேரில் ஒரு காகம் என்ன பண்ணுச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து அடியில் போட்டு அந்த தண்ணியை மேலே வர வச்சிருச்சு. ஸோ வெயிட் அடியில் போச்சுன்னா தண்ணி அப்படியே மேலே வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி மேலே வந்துருச்சு. இன்னொரு காகம் தண்ணி குடிச்சிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த கதையோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சமயத்துலையுமே நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கணும், அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: சாதர்ஷிகா.
0: அர்ஷிகா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th முடிச்சு 5th போறேன்.
0: ஓகே, 5th போக போறீங்க. சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: நேஷனல் தோக்குப்பள்ளி.
0: சூப்பர். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: இருக்காங்க.
0: யார் யாரெல்லாம் அது சொல்லுங்க.
1: சிவன்யா, பஜானா, சஞ்சீவினி, மோனிகா, திவ்யாஸ்ரீ, தேவஸ்ரீ, விஜயதானி.
0: நீங்க என்ன ஒரு ஒருத்தரா லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சரி, ஏதோ எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சிருக்கீங்க. நீங்க ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் போறது, லஞ்ச் டைம்ல சேட்டெல்லாம் பண்றது, இதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் உண்டு அப்படின்றீங்க. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தர்ஷிகா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான

இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப

0: கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையா நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதிச்சு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் பதீர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்கார். இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும், அவங்களோட ஆரோக்கியமான உணவு பட்டியல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னா எது எது குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டு கொடுக்கலாம் மேம்?
2: சத்தான உணவு, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் குழந்தைங்க பார்த்து வளர்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க வளர்கிறாங்க. ஸோ சத்தான உணவு, பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும். கண்டிப்பாக காய்கள் சேர்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், சோறு கொடுத்து வயிற்று நிரப்பிச்சிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். சோறு சாப்பிட்டாலே நம்மளுக்கு மனசுலாம் நிம்மதியாயிடுது, அப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ சோறை மட்டும் ஊட்டிடுறோம். ஆனால் சோறு மட்டும் குழந்தைக்கு பத்தாது. நம்மளுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே காய்கறிகள்லேருந்து தான் கிடைக்குது. அப்போ அந்த காய் சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம சின்னத்துலேருந்தே உருவாக்கணும். நம்ம சின்னத்துலேருந்தே கொடுத்துட்டுனா அது அவங்களுக்கு ஹேபிட்டாக மாறிடும், சாப்பிட்ருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 5வது படிக்கும் போது காயே சாப்பிட மாட்டேங்குன்னு காய் கொடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஃபுட் ஹேபிட்ஸை வந்து நல்ல ஃபுட் ஹேபிட்ஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். எப்போ

0: எல்லாமே நம்ம கொஞ்சம் ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்றத பார்த்து குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க வந்து வளர்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பழக்க வழக்கங்களை சின்ன சின்னதாக நம்ம மாற்றிக்கிட்டோம்னாலே ஆரோக்கியமான காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி கீரை ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம குழந்தைங்களும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. தேங்க்யூ மேம் நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸும் ஆரோக்கியமாக என்னென்ன செஞ்சு கொடுக்கலாம் அண்ட் அவங்களோட ஹெல்த்தை மேம்படுத்துறதுக்கு இன்னும் என்னென்ன உணவு பழக்கத்தெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டேடியூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களுக்கு அப்புறமா நம்ம வந்து தர்ஷிகா கூட பேசலாம். ஸோ தர்ஷிகா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787701078 இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியாதான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலை.

0: பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
1: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம தர்ஷிகா கூட பேசிடலாம். அண்டு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம தர்ஷிகா கூட பேசிடலாமா? தர்ஷிகா, நீங்கள் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதுவும் லிஸ்ட்டு போட்டு ஒரு ஒருத்தராக ஆட் பண்ணி சொன்னீங்க. சரி ஓகே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிஸ்கிட்ட திட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன திட்டு வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டால் சிரிக்கிறீங்க. அப்போ எக்கச்சக்கமாக திட்டு வாங்கியிருப்பீங்க போலியே. இல்லை சரி, நீங்கள் இப்படி கேட்டால் சொல்ல மாட்டீங்க. இருங்க, இன்னொரு பக்கத்துலேருந்து நான் வரேன். சரி, நீங்கள் கிளாஸ் டைமில் பேசுவீங்களா?
5: ஏதாவது பேசுவோம்.
4: பேசும்போது மிஸ் பார்த்துட்டாங்கன்னா?
5: மாட்டியிருக்கிற ஆனாலும் தெரியாத இருக்கும்.
4: ஓஹோ, மாட்டியிருக்கிறீங்க ஆனாலும் தெரியாத மாதிரி இருந்துப்பீங்க. பரவாயில்லையே, இது நல்ல டெக்னிக்காக இருக்கே. சரி, எப்படி அப்படி வந்து தப்பிப்பீங்க சொல்லுங்க.
5: நாங்கள் வந்து அங்கே பேசிட்டு இருக்கோமா, மிஸ் பாடம் நடத்தும் போது மிஸ் பார்த்துருவாங்க. மிஸ் பார்க்கும் போது நாங்கள் கீழே குஞ்சி மிஸ்ஸை பார்த்துருவோம்.
4: ஓ, நீங்கள் மிஸ்ஸை பார்க்க மிஸ் உங்களை பார்க்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. சரி ஓகே ஓகே. சரி, இப்போ இந்த சேட்டையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத சொல்லுங்க.
5: தமிழ்.
4: தமிழ்? ஏன்
5: தமிழ் நிறைய எனக்கு தெரியும், அதனால பிடிக்கும்.
4: ஓ, தமிழ் தான் உங்களுக்கு வந்து நிறைய தெரியும். சரி, தமிழ்ல எனக்காக ஏதாவது ஒன்று சொல்றீங்களா? சொல்லுங்க.
5: அகல் முகத எழுத்தெல்லாம் மாடி வகன் முகத்தையே உலகையே கட்டணாய் பயணிகள் வாழ்வா நட்டால் தோழா என்னதான்.
4: சூப்பர், செம்மையா சொன்னீங்க கேட்ட உடனே டக்குன்னு. சரி ஓகே, நீங்க தனியா கிளாஸ்க்குலாம் எங்கேயா போறீங்களா?
5: சினிமா கிளாஸ் போகலாம்.
4: சிலம்பம் கிளாஸ் கிளாஸ் நேமு?
5: சேலம் சிலம்பம் கிங் அட்கோயில்.
4: சூப்பர். சரி, நீங்க சிலம்பம்ல என்னென்னலாம் கத்துக்கிட்டு இருக்கீங்க?
5: கல்யாணி, பா, படிநாது, மூணடி, ரெண்டாவது கல்யாணி, ஃபைட்டிங்கு, நீர்பண்டம், சுருள், அப்புறமேட்டு படைவீச்சு, வீச்சு, ரெண்டாவது வீச்சு, அதான்.
4: சூப்பர். யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தராங்க?
5: விஷாலி மாஸ்டர், கிஷோர் மாஸ்டர், ரெண்டுமே சேர்ந்து சொல்லி கொடுக்குறாங்க.
4: ஓஹோ, ரெண்டு மாஸ்டர். சரி, ரெண்டு பேரில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
5: கிஷோர் மாஸ்டர்.
4: கிஷோர் மாஸ்டர், இன்னும் தைரியமாக சொல்கிறீங்க. விஷாலி மாஸ்டர் கேட்டால் என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு தெரியுமா இது?
5: தெரியும்.
4: தெரியும், பரவாயில்லப்பா, எவ்வளோ தைரியம் நம்ம தர்ஷிகாக்கு. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தர்ஷிகா கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நம்ம இன்னும் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட 9787707.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க. இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. ஒரு சூப்பரான தாறுமாறான ரெசிபி சொல்லுவேன். என்ன இருக்கு வீட்டில், சாப்பிட என்ன இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. பேக் எல்லாம் கழட்டி வைக்கிறாங்களோ இல்லையோ, ஐடி கார்டெல்லாம் கரெக்டாக மாட்டுறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க வாயிலிருந்து வர மொதல் வார்த்தை சாப்பிட என்னமா இருக்கு அப்படின்வாங்க. ஸோ அந்த நேரத்தில் போய் சாப்பாடு குழம்பு இருக்கு சாப்பிடுவா அப்படின்னு சொன்னால் அவங்க மூடு அப்படியே அப்செட் ஆகிடும். ஸோ நம்ம அந்த நேரத்தில் ஹெல்த்தியாகவும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும், அண்ட் அவங்களுக்கும் அது பிடிச்சிருக்கணும் அப்படின்றத மைண்ட் பண்ணி நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷு தான் சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பீனட் பொரியல். ஸோ வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி பொரியலாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் வேர்க்கடலை 1 கப்பு, வெங்காயம் 1 கப்பு, பச்சை மிளகாய் 2, கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஸோ இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு வேர்க்கடலையை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வாங்கி உரித்து 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சதுக்கப்புறமா உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடணும். ஸோ இப்போ வேர்க்கடலை ரெடி ஆகிடுமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை உளுத்தம்பருப்பு இது வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடணும். அண்ட் அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு இப்போ இந்த வெந்த வேர்க்கடலையை அது கூட சேர்த்து நல்லா கிளறி தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே அது கூட போட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் அடித்து இறக்குனா சூப்பரான இந்த வேர்க்கடலை ரெடி ஆகிடும். ஸோ இந்த வேர்க்கடலை பொரியல்ல இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பொதுவாகவே இந்த நிலக்கடலையில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு அவங்க எடைக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து அவங்க உடம்புக்கு தேவையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சோர்ஸு இந்த வேர்க்கடலையிலேருந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் எனர்ஜியுமே இதில் அதிகமாக இருக்குது, ஹெல்த்தி ஃபேட்ஸும் இதில் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் வேர்க்கடலையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஹெல்த்தியாகவும் இப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுங்க. சூப்பராகவும் டேஸ்ட்டு பயங்கரமாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹர்னி என் கூட. இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: FM 108.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கர் குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட தர்ஷிகா தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. சோ இப்பயுமே நம்ம தர்ஷிகா கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்துல நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதியில நம்ம கூட ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட ஆக்டிவிட்டிஸ் பேஸ்டா என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம இன்னும் மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நடுவில் ஒரு பேச்சு பொருளாக ஒரு வார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்லலாம். ஸோ எல்லாருமே எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு நமக்கு புதுசாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அதிக காரணம் என்ன மேம்?
1: ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இப்போ மனதளவில் எல்லாருக்கிட்டையுமே இருக்குங்க. சின்ன ஒரு குழந்தை அன்னைக்கு ஒரு ஸ்டாப்பிங் நின்றுட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா எங்கள் அப்பா இன்னும் வரல அப்படின்னு ஒரு உரையாடல் ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஒரு 1வது 2வது படிக்கிற குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அது எல்லா விஷயத்தையும் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன். இதெல்லாம் வந்து என்னன்னா அபராதமான வந்து நிறைய மீடியாஸில் அந்த பேசக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் தான் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மெயின்டெயின்.
0: கண்டிப்பாக மேம், அவங்க எதை பார்த்து கற்றுக்கிறாங்களோ, எதை பார்த்து புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்களோ அதிலிருந்து தான் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உருவாகுது அப்படின்றத சொன்னீங்க. தேங்க்யூ மேம் நிறைய விஷயங்கள் இணைந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ஸோ இப்போ நம்ம தர்ஷிகா கூட பேசிடலாமா? தர்ஷிகா, உங்களுக்கு வந்து இந்த சிலம்பம் கலையை வந்து மாஸ்டர் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ நிறைய மேட்சும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போது நம்ம சோன வெப்பம் மூலியமாக மாஸ்டருக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் நீங்கள் வந்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க?
2: அது வந்து மாஸ்டர் நல்லா கற்று தராங்க, அது இல்லாமல் ஒன்று விடாமல் சொல்லி கற்று தராங்க.
0: சூப்பர், இவ்வளோ நாளாக மாஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. சரி தர்ஷிகா, நீங்கள் வந்து மேட்சுக்கெல்லாம் போயிருப்பீங்கல்ல, எந்தெந்த ஊருக்கெல்லாம் மேட்சுக்கு போயிருக்கீங்க?
2: சென்னை, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, இது சேலத்துக்கு மேட்சுக்கு போனோம். அழகா
0: சூப்பர், இத்தனை ஊரில் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக மேட்ச் வந்து விளையாடி இருக்கீங்க. ஓகே ஓகே, அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையுமே நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
0: ஓகே, அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அடுத்ததா 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேளுங்க. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி மலைவாழ் மக்களோட வாழ்க்கை வரலாறு மற்றும் அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இங்கிருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாபா மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, மணியோ எட்டாச்சு, உங்க தருணும் வந்தாச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே செம்மையா இருக்கேங்க. இப்ப இருக்கக்கூடிய கிளைமேட் பாத்தீங்கன்னா அப்படியே மேலையும் கீழையும் போயிட்டு வருது. இயற்கை வந்துட்டு ஒரு நிலையில எப்பயுமே இருக்காதுங்க. அதே சமயத்துல இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான இடத்த பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். இமயமலையோட பசுமை பேரரசு அப்படின்னு சொல்லக்கூடிய தையாரா புக்கியாள் அப்படின்ற ஒரு மலைத்தொடரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இந்த தையாரா புக்கியால் எங்க இருக்கு அப்படின்னா, உத்தரகாண்ட் மாநிலத்துல ரொம்பவுமே அழகான உயர்மலை புல்வெளிகள்ல தாங்க ஒன்னா இருக்கு. பசுமையான புல்வெளிகள், பனிமூடிய மலைகள், அரிய தாவரங்கள் மற்றும் பாரம்பரிய கலாச்சாரம் எல்லாத்தினாலையுமே புகழ்பெற்ற இந்த இடம் இயற்கை ஆர்வலர்களுக்கு சொர்க்கமா இருக்கு. உத்தர்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தையாரா புக்கியால் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3639 மீட்டர் உயரத்தில் இருக்குங்க. சுமார் 3.38 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய இந்த உயர்மலை புல்வெளி கார்வால் இமயமலையோட ரொம்ப அழகான பகுதிகளில் ஒன்றா இருக்கு. புக்கியால் அப்படின்றது இமயமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய இயற்கையான உயர்மலை புல்வெளிகளை குறிக்கக்கூடிய சொல். தையாரா புக்கியால் அதோட பரந்த பசுமை மற்றும் இயற்கை அமைதிக்காக ரொம்பவுமே பிரபலமானதா இருக்கு. வசந்த காலத்துல இந்த புல்வெளி முழுசுமே பசுமையால நிரம்பி இருக்குங்க. அதோட சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிற ரோட்டோடெட்ரான் மலர்கள் பூத்து குலுங்குங்க. அந்த காட்சி இயற்கை ஓவியம் மாதிரி கண்ணை கவருது. கோடை காலத்துல உள்ளூர் கால்நடை மேய்க்கிறவங்க தங்களோட கால்நடைகளை இங்க மேய்ச்சலுக்காக கூட்டிட்டு வருவாங்க. பல மாதங்கள் இந்த புல்வெளிகள்ல தங்கி கால்நடைகளை பராமரிக்கிறது இந்த பகுதி மக்களோட பாரம்பரிய வாழ்க்கை முறையோட ஒரு பகுதியா இருக்கு. நேர்களே, குளிர்காலம் வந்துட்டா தையாரா புக்கியால் முற்றிலுமே வேறொரு உலகமா மாறிடும். பசுமையான புல்வெளிகள் எல்லாமே வெண்மையான பனிப்போர்வையால மூடப்பட்டுடுதுங்க. இந்த நேரத்துல பனிமலை ஏற்றம் மற்றும் பனிசறுக்கு மாதிரியான சாகச விளையாட்டுகளுக்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்க வராங்க. தையாரா புக்கியால்ல இருந்து பார்க்கக்கூடிய இமயமலை காட்சிகளும் ரொம்பவும் பிரம்மாண்டமா இருக்குங்க. பந்தர் பஞ்ச், ஸ்ரீகாந்தா, ஜாவோன்லி, திரௌபதிகா, தண்டா உள்ளிட்ட பல புகழ்பெற்ற சிகரங்களை இங்கிருந்து பார்க்க முடியும். நேர்களே, தையாரா புக்கியால் அப்படின்ற இந்த மலைப்பகுதி இயற்கை அழகுக்கு மட்டும் இல்லைங்க, அதோட கலாச்சார பாரம்பரியத்துக்கும் பெயர் பெற்றதா இருக்கு. உத்தரகாண்டோட நாட்டுப்புற கதைகள்ல ரொம்பவுமே பிரபலமான ஜீது பக்வால் அப்படின்ற வீரரோட கதை இந்த புல்வெளியோட தொடர்புடையதா சொல்லப்படுது. இன்னைக்கு அந்த கதைகள் மக்களோட நினைவுல வாழ்ந்துட்டு வருதுங்க. பசுமையான புல்வெளிகள், பனிமலைகள், அற்புத காட்சிகள், பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் இயற்கையோட அமைதி, இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல அனுபவிக்க முடியும் அப்படின்னா அந்த அரிய இடம்தான் இந்த தையாரா புக்கியால். கண்டிப்பா இந்த பனி பெய்யக்கூடிய காலங்கள்ல எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா பனிசறுக்கு விளையாடிட்டு வருவேங்க நான் போய். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் பெரிய ஏரிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குங்க. நான் ஏற்காடு கடைசியாக போயிருந்தப்போ அந்த கிராமத்தை சேர்ந்த வெங்கடாச்சலம் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்தித்தேன். அவர்கிட்ட பெரிய ஏரிக்காடு கிராமத்தில் என்ன மாதிரியான விவசாயம் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் ஏற்காடு மலையில் வசிக்கக்கூடிய மக்கள், பெரிய ஏரிக்காடு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்ன மாதிரியான வேலை செய்கிறாங்க அப்படின்றதையுமே கேட்டிருந்தேங்க. அவருமே பகிர்ந்திருந்தாரு. வாங்க, அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம்.
4: உங்கள் பேர்?
5: பேர் வெங்கடாச்சலம்.
4: வெங்கடாச்சலம். எந்த ஊர் அண்ணா?
5: பெரிய ஏரிக்காடு.
4: பெரிய ஏரிக்காடு.
5: சேலம் மாவட்டம், ஏற்காடு வட்டம், வெள்ளைக்கடை போஸ்ட்டு, பெரிய ஏற்காடு கிராமம்.
4: ஓகே. எத்தனை வருஷமா இருந்தது?
5: நாங்கள் பாட்டாங்காலத்துலேருந்து அங்கே தான் குடியிருக்கோம்.
4: ஓகே. நான் இப்போ அங்கே வந்துட்டு என்னென்ன விவசாயங்கள்ல
5: கேவுர் போடுவோம், பனிவரகு போடுவோம், மேட்டு நெல் போடுவோம், மற்றதை அவ்வளோதான்.
4: நெல்லாம் இங்கே விளையும்?
5: நெல், மேட்டு நெல் விளையும். இப்போ அதுவும் இல்லை, மயில் காட்டு இறமை மயில் வந்ததுனால அதுவும் கட் பண்ணிட்டோம். சிலவர்களுக்கு தான் போட்டுக்கிட்டு, காப்பி சிலவர்களுக்கு தான் போட்டுக்கிறோம்.
4: மேட்டு நெல்,
5: மேட்டு நெல்னா அது ஒரு தனி ரகம்னு வச்சுக்கா, மேட்டில் தான் போடுவோம் நெல், வயலில் போட்டால் அது வராது. மேட்டு நெல் போட்டு அதை தான் நாங்கள் சாப்பிடுவோம்.
4: ஓகேண்ணா. இப்போ அங்கே வந்துட்டு மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை செய்கிறாங்க?
5: வேலை கூலி வேலை தான். கூலி வேலையை விட்டால் காட்டு வேலை தான்.
4: காட்டு வேலைன்னு என்னென்ன?
5: காட்டு வேலை இப்படி பயிர்கள் போடுவோம், பயிர் அதை களை எடுக்கணும், ஏர் ஓட்டணும், களை எடுத்து பயிர் போட்டு களை எடுத்து அதை அறுவடை வந்த மேல அறுவடை பண்ணிட்டு அப்புறம் அதை எடுத்து நாங்கள் அப்புறம் விவசாயம் பண்ணி சாப்பிடுவோம்.
3: ரொம்பவுமே அருமையா, தெளிவா, பொறுமையா இவ்வளவு விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு வெங்கடாச்சலம் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளவு விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: 70 years of legacy. Eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9442592160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
3: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
3: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
4: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம். சோ

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயுமே இந்த தெருக்கூத்து நாடகம் அப்படின்றது ரொம்ப ஒரு பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு நாடகமாக இருக்குங்க. ஏன்னா எந்த ஒரு திருவிழா இருந்தாலுமே இந்த தெருக்கூத்து இல்லாமல் அங்கே திருவிழாவே இல்லைன்னு சொல்லலாம். அப்படின்னா அரங்கம் கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கே இருந்த சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு அண்ணாவோட தெருக்கூத்து நாடக குழு சேர்ந்து ரொம்ப அருமையாக ஒரு நாடக பாடலை நமக்காக பாடினாங்க. அந்த பாடல் விநாயகர் பற்றிய பாடல். வாங்க அந்த பாடலை கேட்கலாம்.

எப்படிங்க இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. தொடர்ந்து கேட்டுட்டு

மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த 4வது பகுதியில மஞ்சள் பாத பச்சை புறாவை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். மரங்களுக்குள்ள மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு அழகிய பறவை தாங்க இந்த மஞ்சள் பாத பச்சை புறா. மரங்களோட பசுமை விருந்தினர் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஏற்காட்டிலையும் ஏற்காடு அடிவார பகுதிகள்லயும் இது பெரும்பாலும் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. இந்திய துணை கண்டத்தோட மிகவும் கவர்ச்சிகரமான புறாயினங்கள்ல ஒன்னா இந்த மஞ்சள் பாதை பச்சை புறா இருக்குங்க. இந்த பறவை தன்னோட தனித்துவமான நிறங்கள்னாலையும் அமைதியான இயல்பாலையும் இயற்கை ஆர்வலர்களோட கவனத்தை ஈர்த்து வருது. மஞ்சள் பாத பச்சை புறா இந்தியா, இலங்கை, நேபாளம், பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட சில பகுதிகளில் பரவலா இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தோட மாநில பறவையாவும் இது பெருமை பெறுதுங்க. இந்த பறவையோட பேர்லயே அதோட அடையாளம் மறைஞ்சிருக்கு. உடல்ல பெரும்பகுதி பச்சை நிறத்துல இருக்கும், கால்கள் பிரகாசமான மஞ்சள் நிறத்துல இருக்கிறதுனால மஞ்சள் பாத பச்சை புறா அப்படின்ற பேரு இந்த பறவைக்கு வந்ததுங்க. இந்த பறவை மரங்களோட இலைகளோட கலந்துடுமாங்க. இதோட பச்சை நிறம் எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்குது. பல நேரங்கள்ல மரக்கிளைகள்ல உட்கார்ந்திருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இந்த பறவை பெரும்பாலும் பழங்களை உணவா உட்கொள்ளுது. குறிப்பா அத்திமர இனங்களை சேர்ந்த பழங்கள் இதோட விருப்பமான உணவா இருக்கு. பழங்களை சாப்பிட்டு அதுக்கப்புறம் விதைகளை பல இடங்கள்ல பரப்புறது மூலமா காடுகளோட வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அதனால இது வெறும் பறவைகள் மட்டும் இல்ல, இயற்கையோட விதை பரப்பும் தூதுவர்களும் கூட. மஞ்சள் பாத பச்சை புறாக்கள் பொதுவா கூட்டமா வாழுது. அதிகாலையில மரங்களோட உச்சியில அமர்ந்து சூரிய ஒளிய ரசிக்கிறது அடிக்கடி நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் குழுவா உணவு தேடி போகுங்க. அதுக்கு பறக்கும் முறை வேகமாவும் ஒழுங்காவும் இருக்கும். இந்த பறவைகள் அடர்ந்த காடுகள்ல மட்டுமில்லாம நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய மரங்கள் நிறைந்த பூங்காக்கள் மற்றும் இயற்கை வளம் மிக்க பகுதிகள்லயும் இருக்குங்க. மனிதர்களோட வாழ்விடங்களுக்கு பக்கத்துல தங்களை தகவமைச்சு கொண்டு வாழக்கூடிய திறன் இதுக்கு இருக்கு. புறாக்கள் அப்படின்னாலே பலருக்குமே நகரங்கள்ல இருக்கக்கூடிய சாதாரண புறாக்கள் தான் நினைவுக்கு வரும். ஆனா மஞ்சள் பாத பச்சை புறா நிறத்திலையும் நடத்தையிலையும் முற்றிலும் வேறுபட்டது. மரங்களுக்கு மேல வாழ்வதையே விரும்பக்கூடிய இந்த பறவை தரையில இறங்குறது அப்படின்றது ரொம்பவுமே கம்மி தாங்க. இன்னைக்கு நிலையில இந்த பறவையோட எண்ணிக்கை நல்லாவே இருக்கு. அதனால இது குறைந்த அக்கறை கொண்ட இனமா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இயற்கையோட பசுமை சூழலை பாதுகாக்கிறது, மஞ்சள் பாத பச்சை புறா போன்ற அழகிய பறவைகளோட வாழ்க்கைய பாதுகாக்கிறதுங்க. மரங்களை வளர்க்கலாம், பறவைகளை நேசிக்கலாம், இயற்கைய பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை. உன்னை நம்பி நானும் வந்த பாரடி, கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன். கெளிடி கெளிடி கெளிடி டி டி டி ஷோக்கான பால பரப்ப.

Yanada, Power Senza Vunada, Kadal Senza உனக்கின ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் அழுக காதலித்த நாட்களை நீ

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: உலகத்தோட பல பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்களோட வாழ்க்கை முறைகளும் பண்பாடுகளும் வரலாறுகளும் மனித சமூகத்தோட விலைமதிப்பற்ற பாரம்பரியமா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி தெரியுமா தெரிஞ்சுக்க போறோம்? மேற்கு ஆஸ்திரேலியாவோட தெற்கு பகுதியை சேர்ந்த உஜ்ஜாரி அப்படின்ற மக்களை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. உஜ்ஜாரி மக்கள் ஆஸ்திரேலியாவோட மிகவுமே முக்கியமான பூர்வீக கலாச்சார குழுக்கள்ல ஒருத்தங்களா இருக்காங்க. நூங்கார் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க. இவங்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 18,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல விரிஞ்சிருந்தது. கேர்ட்னர் நதியிலிருந்து பாயிண்ட் மால்கம் வரையிலான தெற்கு கடற்கரை பகுதிகளும் எஸ்பரான்ஸ் கேப், அரிட் மற்றும் ராவன்ஸ்தோர்ப் போன்ற பகுதிகளும் இவங்களோட பாரம்பரிய நிலங்களா இருந்தது. உஜ்ஜாரி மக்களோட வாழ்க்கை கடற்கரையையும் உள்நாட்டு நிலப்பகுதிகளையும் மையமா கொண்டிருந்ததுங்க. கடல் வளங்கள், காடுகள் மற்றும் இயற்கை சூழல்கள் அவற்றோட உணவு, வாழ்வாதாரம் மற்றும் பண்பாட்டு மரபுகளோட முக்கிய அங்கங்களா இருந்ததுங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த இந்த மக்கள் தங்களோட சுற்றுச்சூழல் பற்றிய ஆழமான அறிவை கொண்டிருந்தாங்க. வரலாற்று குறிப்புகள் படி உஜ்ஜாரி சமூகத்துக்கு கிழக்கு மற்றும் மேற்கு அப்படின்னு ரெண்டு முக்கிய பிரிவுகள் இருந்தது. காலப்போக்கில் சில கிழக்கு பகுதி குழுக்கள் புதிய பழக்க வழக்கங்களையும் சடங்குகளையும் ஏற்றுக்கிட்டாங்க. இதனால சமூகத்துல தனித்துவமான அடையாளங்களும் உருவானதுங்க. இந்த மாற்றங்கள் பழங்குடி சமூகங்கள் காலத்துக்கேற்ப எவ்வாறு தங்களை மாத்திக்கிட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு சுவாரஸ்யமான உதாரணமா இருக்கு. உஜ்ஜாரி மக்களை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று சம்பவமும் குறிப்பிடப்படுதுங்க. 19 நூற்றாண்டுல வெளியான ஒரு நூலோட ஆஸ்திரேலியாவோட

தெற்கு கடற்கரை பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடி மக்களுக்கிடையே வாழ்ந்ததா சொல்லப்படக்கூடிய ஒரு கப்பல் விபத்து உயிர் பிழைத்தவரோட அனுபவங்கள் விவரிக்கப்பட்டிருக்கு. பின்னர் ஆய்வாளர்கள் அந்த விவரங்களில் சில உஜ்ஜாரி மக்களோட வாழ்க்கை முறைகளையும் கலாச்சார அம்சங்களையும் பிரதிபலிக்க கூடும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. இன்னைக்கு உஜ்ஜாரி மக்களோட சந்ததியினர் தங்களோட பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் மொழி மற்றும் கலாச்சார மரபுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகவும் தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்டு வராங்க. அவங்களோட வரலாறு நிலத்துடனும் இயற்கையுடனும் மனிதன் கொண்டிருந்த ஆழமான உறவை நமக்கு நினைவூட்டுதுங்க. பூர்வீக மக்களோட அறிவும் அனுபவமும் மனித குலத்தின் பொதுவான செல்வமா இருக்குங்க. அந்த வகையில உஜ்ஜாரி மக்களோட வரலாறும் பண்பாடும் பாதுகாக்கப்பட வேண்டிய அரிய பாரம்பரியமா இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில, ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவை நேயர்களே, நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: தரி மீதா?
1: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
0: ஆஹா, கவிதை கவிதை.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு அழகான வரிகளோட நம்மளுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். லியார்னார்டோ டாவின்சி அவரோட ஒரு அழகான வரிகள், கற்றல் ஒருபோதும் மனதை களைப்படைய செய்வதில்லை. இந்த வார்த்தை இன்னைக்கு நான் சொல்ல போகிற நபரோட வாழ்க்கை கதைக்கு பொருத்தமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு சொல்ல போகிற கதையோட நாயகி வாங்க். 1966 சீனாவோட ஹீனான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய லவுடிங் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம், 5வது குழந்தையாக பிறக்கிறாங்க. வறுமை அப்படின்றது இவங்க கூடவே இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் அங்கே இருக்கிற பசங்க வாங்கோட அப்பாவை வச்சு பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்னா

வாங்க் அவங்களோட அப்பாவுக்கு முதுகு கொஞ்சம் வந்து கூன் வளர்ந்த மாதிரி இருந்திருக்கும். அதனால் வந்து அவங்கள வந்து கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. அதை சொல்லி சொல்லியே அந்த இளம் வயதில் அவங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைக்கு போயிருக்குங்க. ஓரளவுக்கு நல்லா படிக்கிற பெண்ணாக வாங்க் இருந்தாலும் இந்த அவமானங்கள் அவங்களால தாங்கிக்க முடியாமல் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பிடிக்காமல் அவங்க வந்து இருக்கிறாங்க. அதனால் ஸ்கூலுக்கு அவங்க வந்து போகல. ஒரு கட்டத்தில் 17 வயசில் ஃபீஸ் கட்டக்கூட அவங்கக்கிட்ட ஒரு போதுமான பணம் இல்லாத ஒரு ரீசன்னால் அவங்க வந்து படிப்புக்கு ஒரு முடிவு கட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது தொடர்ந்து அவங்க வந்து படிக்கலை. சரி, படிப்பு போனால் என்ன, விவசாய வேலை, செடி நடுற வேலை அப்படின்னு கிடைக்கிற எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க சாப்பிடணும் இல்லைங்களா. அதனால் அவங்களுக்கு 20 வயசு இருக்கிற ஒரு சமயத்தில் அவங்களுடைய அப்பா அம்மா இரண்டு பேரும் வந்து இறந்து போயிடுறாங்க. இப்போ அப்பா அம்மா இல்லாத ஒரு பெண் அப்படின்றதுனால அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே உடனடியாக அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி, சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம்

0: 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம்

சக்தி, அதாவது அப்பா அம்மா இல்லாதனால அவங்களுடைய உறவினர்கள் உடனடியாக திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் திருமணமானதுக்கு அப்புறம் அவங்களுடைய கணவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினமுமே அடித்து இவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கிறாங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கொஞ்சம் பணத்தை சம்பாரிச்சுட்டு வந்தாலும் அதை வந்து அவங்க பிடுங்கிட்டு போயிருக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக வந்து இருந்திருக்கு. அப்படி அந்த கஷ்டமான காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறாங்கங்க. அந்த குழந்தைக்கு 7 வயசு இருக்கும்போது இவங்களுடைய கணவர் வாங்க் அவங்களுடைய கணவர் வந்து ஒரு விபத்தில் இறந்துடுறாருங்க. ஒரு பக்கமாக வந்து நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், கொடுமைகள் அது எல்லாமே அவர் கொடுத்துருந்தாலும் கணவர் இல்லை அப்படின்றப்ப இவங்களோட வாழ்க்கை இன்னும் ஒரு கஷ்டமான நிலைக்கு வந்து போகுதுங்க. சாப்பிட்றதுக்கு கூட ஒரு பணம் இல்லாத சூழ்நிலை இருக்குதுங்க. அப்போ வாங்க் வந்து ஒரு கிவ் அப் பண்ணாமல் கிடைக்கிற வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. சேல்ஸ்மேன் வேலை, தையல் வேலை, கடைசியில் ஆஃபீஸ் துடைக்கிற ஒரு தூய்மை பணி அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அந்த வேலைக்குமே வந்து போகிறாங்க. எப்படியாவது தன்னுடைய மகளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அந்த வேலை எல்லாமே செய்கிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் கணவர் இறந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க மகளோட ஜிஜியாங் அப்படின்ற ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை கிராமத்துக்கு குடியேறுறாங்க வாங்க் அவங்களுடைய மகளோட. அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மனிதரை சந்தித்து 2வது திருமணமும் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை ஒரு முற்றிலுமாக மாறுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு அமைதியை நோக்கி போகுது அவங்களுக்கு வந்து, அந்த வாழ்க்கை வந்து ஒரு அமைதியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ஒரு சமயத்துலேயும் அவங்க வந்து வேலைக்கு போயிட்டே இருந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தோணுது, நம்ம வந்து இப்படி கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறோமே, இரவு பகலாக வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, இதுக்காக நம்ம வந்து பிறந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளார ஒரு குவஸ்டின் வருது. தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறுனுச்சு அப்படின்றதையும் நான் வந்து கதையாக சொல்கிறேன். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: யாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
1: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அண்ணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி வாங்க் அவங்களுடைய ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். வாங்க் சீனாவோட ஹீனான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய லவுடிங் அப்படின்ற ஒரு குட்டி கிராமத்தில் பிறந்தவங்க தான் வாங்க். ஒரு கட்டத்தில் 20 வயசு இருக்கும்போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் திருமணம் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட வருடங்களை அந்த குழந்தைக்கு, இவங்களுடைய பெண் குழந்தைக்கு ஒரு 7 வயசு இருக்கிற சமயத்தில் அவங்களுடைய கணவரும் இறக்குறாங்கங்க. அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வருடங்களுக்கு அப்புறமா வேறு ஒரு இடத்துக்கு ஒரு கடற்கரையில் குடிபெயர்றாங்க. அங்கே அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு நபர் மேலே ஒரு காதல் வருது. அவங்கள திருமணமும் பண்ணிக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவங்களோட வாழ்க்கை, தினமும் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்படி தான் இருந்தாங்க. இப்படி சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு போர் அடிக்குதுங்க. இதுக்கு தான் நம்ம பிறந்தோமா அப்படின்னு தோணுது. அப்போ அவங்களுடைய அந்த பொழுதுபோக்காக என்ன இருந்தது அப்படின்னா அங்கே இருந்த உள்ளூர் நூலகம் தான். அங்கே போயிட்டு அவங்களுக்கு என்ன புத்தகங்கள் கிடைக்குதோ அதை எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பித்தாங்க. வாங்க் சீன வரலாறு, ரஷ்ய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த படிக்கிற உலகம் ரொம்ப பெருசாகிட்டே போகுது. குறிப்பாக சீன கவிஞர் டூஃபு அவர்கள் எழுதின கவிதைகள் அவங்களுடைய மனசை ரொம்ப பாதிக்குது. அதே மாதிரி புத்தகங்களை அவங்க படிக்கும்போது சில புத்தகங்கள், பழைய புத்தகங்களில் ஓவியங்கள் வந்து இருக்கும். இப்போ புது புத்தகங்களில் அந்த ஓவியங்கள்லாம் எதுவும் இருக்கிறதில்ல. நாமளும் நிறைய புத்தகங்கள்லாம் வந்து படிச்சிருப்போம். ஆனால் பழைய புத்தகங்களில் அந்த மாதிரி ஓவியங்கள்லாம் நிறைய இருக்கும். ரியலாக வரைஞ்ச ஓவியங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த புத்தகத்து நடுவில் வர ஓவியங்கள்லாம் அவங்களை ரொம்ப ஈர்க்குது. ஒரு முறை அங்கே இருக்கிற மியூசியத்துக்கு போனப்ப சீனாவோட புகழ்பெற்ற ஓவியர்களான வாங் ஜிமங்க், ஹிவாங் காங் வாங் வரைஞ்ச ஓவியங்களை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவங்கள மாதிரி நாமளும் வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை உங்க கூட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு அனுப்புங்க. நம்ம நிலையன் 9787707.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி வாங் அவங்களுடைய ஒரு கதையை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் உறவினர்கள் உடனடியாக திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு 7 வருடத்தில் ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு கணவர் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்ற ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் அவங்க இன்னொருவரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப ஒரு அற்புதமாக போயிட்டுருக்கு. அந்த ஒரு சமயத்தில் அவங்களுக்கு அந்த வேலை, தினமும் வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த வேலை வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்காக நம்ம பிறந்தோம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்புறம் நூலகத்துக்குள்ளார போகிறாங்க. அவங்களுடைய போர்டம்லேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய புத்தகங்கள் படிக்கிறாங்க, நிறைய கவிதை புத்தகங்கள் அவங்க படிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஒரு கட்டத்தில் அந்த புத்தகத்து நடுவில் ஓவியம், அதுவும் அவங்கள ரொம்ப கவருது. சீனாவோட புகழ்பெற்ற ஓவியர்களான வாங் ஜிமங், ஹிவாங் காங் வாங் வரைஞ்ச ஓவியங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவங்களை மாதிரி நாமளும் வரைஞ்சால் என்ன அப்படின்னு அவங்க நினைக்கும்போது நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அப்படி நினைக்கிறாங்க. ஒரு முறை ஹிவாங் வரைஞ்ச பூச்சூன் மலையோட ஓவியத்தை வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நிஜத்தில் அந்த மலை எப்படி இருக்கும் அப்படின்னு, அதாவது ஓவியத்தில் வரைஞ்சதை பார்த்துட்டு அந்த மலையை பார்க்கணும்னு இவங்களுக்கு ஆசை வருது. அந்த மலையை பார்க்குறதுக்கு வந்து போகிறாங்க. ஆனால் அந்த மலையை விட அந்த ஓவியம் தான் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் பின்னாடி ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அப்புறம்தான் புரிஞ்சது அந்த ஓவியர் வரைஞ்சது நிஜ மலையை அல்ல, அவரோட கனவுல வந்த காட்சியை அப்படின்னு. வாங்க், இந்த யதார்த்த வாழ்க்கையோட கஷ்டங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஓவியம் ஒரு பெரிய வடிகாலாக அவங்களுக்கு வந்து இருந்திருக்குதுங்க. 2016 அப்போ அவங்களுக்கு வயசு 50ங்க. 50 வயசு அப்படின்னா பொதுவாக எல்லா வேலையும் வந்து விட்டுட்டு பேரம்பத்திகள் கூட விளையாடுறது தான் ஒரு விஷயமாக வந்து இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பூஜியான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழைய நகரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து இலவசமாக ஓவியம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்க கேள்விப்படுறாங்க. வாங்க் அவங்க கையில் இருந்த ஒரு சின்ன காசு மூட்டையோடு போயிட்டு அங்கே போகிறாங்க. லிங் அப்படின்ற ஒரு ஓவியர் தான் ஒரு அறக்கட்டளை மூலமாக இலவசமாக வந்து அதை வந்து சொல்லித்தராரு. வாங்க் அவங்கக்கிட்ட போயிட்டு நான் வந்து என்ன வரையணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே வரைங்கன்னு சொல்கிறாரு. கோர்ஸ் சேர்ந்த ஒரு 4வது நாள் வாங்க் வந்து ஒரு ஓவியம் வரைகிறாங்க. ஒரு சின்ன கிராமத்தில் வசந்த காலத்தில் பூக்கள் எல்லாம் மலர்ந்துக்கிட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு ஓவியம். அதை பார்த்து அந்த ஆசிரியர் மிரண்டு போயிட்டாங்க. நிலப்பரப்பை இவ்வளோ அழகாக வரைகிறாங்களேன்னு ஆச்சரியப்பட்டு பாராட்டியிருக்காங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. வாங்க், ஒரு கட்டத்தில் ஓவியம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய 50 வயசில் ஓவியம் கற்றுக்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் அவங்க வரைஞ்ச ஓவியங்கள் பார்த்து அந்த ஓவியம் சொல்லித்தர ஆசிரியர் லின் ரொம்ப ஆச்சரியப்படுறாருங்க. அவங்க வரைஞ்ச அந்த 3 ஓவியங்கள் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வந்து விற்கப்படுது. அந்த விற்ற பணத்தை லின் அவர்கள் வந்து வாங்க அவங்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஒரு லெட்டரோட ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குள்ளார போகிறாங்க. என்னது, ஓவியம் வரைஞ்சால் பணம் கிடைக்குமா அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். அதற்கப்புறமா தொடர்ந்து அங்கே போயிட்டு நிறைய ஓவியங்கள் வரைய ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 ஓவியங்கள். லின் நினைக்கிறாரு, ஏன் நாம்ளே ஒரு எக்ஸிபிஷன் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அந்த எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கிற சமயத்துலேயே அவங்களுடைய கணவர் வந்து சண்டை போட்டு ஊருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஊருக்கு போகிறாங்க. அதற்கப்புறம் லின் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா ஓவியங்களையும் விற்றுட்டு அந்த பணத்தை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அவங்களுக்கு. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கிராமத்தில் தங்கி இன்னும் நிறைய ஓவியம் சம்மந்தப்பட்டதை கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓவிய ஆசிரியராக வேலையும் கிடைக்குது. ஆனால் திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா, கொரோனா டைம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த ஒரு டைமில் அப்போ அவங்களுக்கு வந்து வேலையும் போகுது. அப்புறம் வேலை தேடி வேறு ஒரு வேலைக்கு, அதாவது ஏற்கனவே போயிட்டு இருந்த மாதிரி ஒரு வேலைக்கு தான் போகிறாங்க. அதே சமயத்தில் அவங்களுடைய அந்த ஓவியம் அப்படின்றது, ஓவியக்கலையை வந்து அவங்க வரைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அதை ரொம்ப கம்மி விலைக்கு ஆன்லைனில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அவங்க வரைஞ்ச ஓவியங்களை ஆன்லைனில் ரொம்ப கம்மி விலைக்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் அவங்கள பற்றின விஷயங்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டாக போனது அவங்களுடைய ஆவணப்படம். இது வரைக்கும் அந்த ஒரு ஆவணப்படத்தை நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இவங்களுடைய கதை எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷ்னலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த வித மாற்றுக்கருத்துமே இல்லைங்க. வாழ்க்கையில் இவங்களுக்கு நிறைய தடைகள்லாம்

வாழ்க்கையில் இவங்களும் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதையெல்லாம் கடந்து அவங்களோட 50 வயசில் ஓவியம் அப்படின்ற அதுக்கு முன்னாடி அவங்க அதை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. அந்த 50 வயசில் தான் அவங்களுக்கு அறிமுகமாகுது ஓவியம் அப்படின்ற விஷயம். அதை கற்றுக்கிட்டு அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக அவங்க மாறுறதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படின்னு இவங்களுடைய கதை உணர்த்துதுங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.